5:40 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஸ்ரீ ராஜேஸ்வரி அஸ்தகம் சிவானந்தா விஜயலட்சுமி சஹத் பாடல் அவர்கள் குரலில் கேட்கலாம்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோ ஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெட்ஸிலும், பண்பலை 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 3 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 10 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 5:51. இனி தொடர்வது ஜனரஞ்சனி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை ஜனரஞ்சனி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: அவா அறுத்தல் 37 அதிகாரம் 7 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம். 6:35 வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் வாமா மின்னல், சேவை செய்திகள், திருச்சி பெண்கள் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர் டாக்டர் என் காயத்ரி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8:00 மனம் விரும்பும் பாடல்களோடு இதயராகம். 8:30 அம்மன் TRY TMT கம்பிகளின் இதயராகம் தொடரும். காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு, குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சி வெள்ளத்தனைய மலர் நீட்டம். பாடலாசிரியர் கவிஞர் யுகபாரதி அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள். 11:00 உங்களோடு நாங்க. 12:10 சூரியகாந்தி மனிதன் நாடகம், எழுதியவர் விஜயா சிவகாசிநாதன். தொடர்ந்து கல்யாணத்தை முடிங்க நாடகம், எழுதியவர் புலவர் ஆதி நெடுஞ்செழியன் ஆகியோர். 12:50 பாப்கார்னர். 1:00 அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் மதுர கீதம். 3:45 மாநில செய்திகள். பதினைந்திற்கு வேளாண் அரங்கத்தில் நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் டாக்டர் பி ஆனந்தி அவர்கள். 2:30 செய்தி மலர். 3:00 அம்மன் TRY TMT கம்பிகளின் இசைத்தூரல். 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை. 5:00 6:00 ஆரவாரம். 6:15 உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள் வழங்கும் உணவே மருந்து கேட்கலாம். 6:30

0: மாநிலச் செய்திகள். இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 சிறுகதை நேரம். கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் நிறைவு பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன் அவர்கள். இரவு 7:25 உழவர் உலகம். வேளாண்மையில் நீர் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கரம்பங்காடு எஸ் வி காமராசு அவர்கள். தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிப்பு உரை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் கே நளினி அவர்கள். இரவு 8:05 இரவு இசை இனிமை. ஒன்பது 9:15 இசைந்து வரும் இனிய ராகம் 10 மணிக்கு ஞாபகம் வருது. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9 மணிக்கு இசைப்பெட்டகம். மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்கள் பாடியுள்ள பாட்டு. உடன் பாடுகிறார் மகாராஜபுரம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வி தியாகராஜன் அவர்கள் வயலின். பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்களுடன் கலந்துரையாடல். மாலை 4 மணிக்கு பொன்னியின் காவலன் நாடகம் எழுதியவர் கொற்றவன். இரவு 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்தி மடல். இரவு 10 மணிக்கு ரவிவாசிரிய அகில பாரதிய சங்கீத சபாவில் பண்டிட் ஹரசங்கர் பட்டாச்சாரியா அவர்கள் சித்தாரிசை கேட்டு ரசிக்கலாம். இதுவரை திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேர்களே, இன்றைய நமது நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கேற்க 0431-246-1-240-102-1 ஆகிய எண்களுக்கு அழைக்கலாம். அல்லது வாட்ஸ்அப் மூலம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 938-546-1-201. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.
1: நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலகளவிலான அமைதி, பாதுகாப்பு, சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான விவகாரங்கள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறை நிபுணர்கள் மருத்துவர்களுக்கான பயிற்சியுடன் சுகாதார பராமரிப்பிற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவினாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுப்பு பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ்வாணி வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது தீபன் சக்கரவர்த்தி, பி அருந்ததி பாடியிருக்கும் பாரதி.

0: next month. The Ayushman Bharat scheme will start in West Bengal from July this year. Chief Minister Shubhendu Adhikari announced this in Kolkata after a virtual meeting with Union Health Minister J.P. Nadda yesterday. The existing beneficiaries under the state health scheme, Swasthya Sathi, will be incorporated into the Ayushman Bharat scheme. The Memorandum of Understanding in connection with the Ayushman Bharat Arogya Mandir will be signed in June in New Delhi. Mr. Adhikari said that a proposal has been sent to the centre regarding an increase in the number of PM Jan Aushadhi Kendra in West Bengal from the existing 117 to 469. The Chief Minister also said that proposals for new medical colleges in Alipurduar, Kalimpong and South Dinajpur districts as well as a new AIIMS for North Bengal have also been sent to the central government. In Maharashtra, a 1,500-page charge sheet has been filed before the court at Nashik in connection with the alleged sexual assault and attempted religious conversion case linked to a TCS facility in the city. According to SIT Chief Sandeep Mitke, the charge sheet was filed yesterday against four accused, Mateen Patel, Nida Khan, Danish Sheikh and Tawseef Attar. He said additional charge sheets related to 7 to 8 persons connected to offences are expected to be filed within the next 3 to 4 days. US President Donald Trump said that a deal with Iran, including opening the Strait of Hormuz, has been largely negotiated after calls with Israel and other allies in the region. Announcing progress on his Truth Social platform, Mr. Trump said final aspects and details of the deal are being discussed and will be announced shortly. President Trump said that he had spoken with leaders from Saudi Arabia, UAE, Qatar, Pakistan, Turkey, Egypt, Jordan and Bahrain, along with Israel. Iranian Foreign Ministry spokesman Ismail Baqai earlier told state television that the US and Iranian positions had been converging in the last week, but warned that did not mean agreements would be reached on key issues. In IPL cricket, riding on an unbeaten 101 runs by skipper Shreyas Iyer, Punjab Kings defeated Lucknow Super Giants by 7 wickets at the Ekana Cricket Stadium in Lucknow last night. Chasing a target of 197 runs set by Lucknow Super Giants, Punjab Kings scored 200 for 3 in 18 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: இன்று நாம் பேசப்போவது மனித வாழ்வின் மிக பழமையான தேடல் பற்றி. அந்த தேடல் என்ன? இன்பம், நிலையான இன்பம். உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இன்பம் தேடுகின்றான். காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை உண்பதிலும் உறங்குவதிலும் பணம் தேடுவதிலும் பெயர் தேடுவதிலும் என எல்லாவற்றிலும் மனிதன் தேடுவது இன்பத்தையே. ஆனால் கிடைக்கிறதா? சிறிது நேரம் கிடைக்கிறது, ஆனால் நிலைக்கிறதா? இல்லை. இதையே நம் பாரதியார் தன் கட்டுரையில் எத்தனை அழகாக சொல்கின்றார். தூங்கையில் வாங்குகிற மூச்சு அது சுழிமாறி போனாலும் போச்சு, தூக்கத்தில் கூட வாங்குகிற மூச்சு நம் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்படி இருக்க வெளி இன்பம் நிலைக்கும் என்று நம்புவது எப்படி சாத்தியம்? இதை நாம் அனுபவத்தில் உணர்கிறோம் அல்லவா. புதிய வீடு வாங்கும்போது மகிழ்ச்சி சில மாதங்களில் பழைய வீடாகி விடுகின்றது. புதிய பதவி கிடைக்கும்போது பெருமிதம் சில நாட்களில் சுமையாகி விடுகின்றது. ஏன் இப்படி நடக்கிறது? ஏனென்றால் நாம் தேடும் இடத்தில் நிலையான இன்பம் இல்லை என்பதே உண்மை. இங்கே பாரதியார் திருக்குறளை எடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கின்றார். இன்சொல் இனிதீன்றல் ஈன்பான் எவன்கொளோ வன்சொல் வழங்குவது ஏன்? இன்சொல் எவ்வளவு இன்பம் தருகின்றது? அப்படி இருக்க கடுஞ்சொல் பேசுவது ஏன்? யோசியுங்கள். காலையில் யாரோ ஒருவர் இனிமையாக பேசினால் நாள் முழுவதும் மனம் மலர்ந்திருக்கும். கோபமான வார்த்தை கேட்டால் நாள் முழுவதும் மனம் கனத்திருக்கும். ஒரு வார்த்தையின் சக்தி எவ்வளவு பெரியது? கோபம் எங்கிருந்து வருகிறது? இன்பம் தேடுகின்றோம், கிடைக்கவில்லை என்றால் கோபப்படுகின்றோம், கோபத்தில் கடுஞ்சொல் பேசுகின்றோம். உறவுகள் சிதைகின்றன, இன்பம் இன்னும் கிடைக்காமல் போகிறது. இது ஒரு தீய சுழற்சி. இதை உடைக்க ஒரே வழி இன்சொல். பாரதியார் தாய்மானவர் சொல்வதை கூறுகின்றார். உண்மையான இன்பம் வெளியே இல்லை,

0: உள்ளே இருக்கிறது என்று. அந்த உள் இன்பத்தை அடைய ஒரே வழி காக்க நின்னருட்காட்டியல்லால் ஒரு போக்கில்லையே. இறைவனின் அருள் காட்டும் வழியில் போனால் மட்டுமே நிலையான இன்பம் கிட்டும். இங்கே அருள் என்பது வெறும் கோயில் செல்வது மட்டுமல்ல, அன்பு செலுத்துவது, பிறருக்கு உதவுவது, இன்சொல் பேசுவது, மனசாட்சிக்கேற்ப வாழ்வது, இவையெல்லாம் அருளின் வெளிப்பாடுகளே. இன்று நம் சமுதாயத்தில் என்ன நடக்கின்றது? மனிதர்கள் இன்பம் தேடி ஓடுகிறார்கள். செல்போன், சமூக வலைத்தளம், பணம், புகழ் எல்லாவற்றிலும் தேடுகிறார்கள். சற்று கிடைக்கிறது, ஆனால் பின்னர் வெறுமை மட்டுமே மிஞ்சுகிறது. ஏனென்றால் நாம் அமிர்தத்தை வேண்டாத இடத்தில் தேடுகின்றோம். பாரதியார் கூறுவது போல தாய்மானவர் காட்டும் வழி எளிமையானது. இறையருள் காட்டும் பாதையில் சென்று கடமையை பொறுப்புடன் செய்தால் நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும். முதலில் உள்ளே திரும்புங்கள். ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மூச்சை உணருங்கள். நிதானமாக உங்களுக்குள்ளே யோசியுங்கள். இரண்டாவது, இன்சொல் பேசுங்கள். குடும்பத்தினரிடம், நண்பர்களிடம், அயலாரிடம் ஒரு அன்பான வார்த்தை பேசுங்கள். பாரதியார் சொல்கின்றார், கோபம் பிறரை எரிக்காது, நம்மையே எரிக்கும். மூன்றாவது, எதிர்பாராமல் கொடுங்கள். ஒரு சிறு உதவி, ஒரு புன்னகை, ஒரு ஆறுதல், இவை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்குள் இன்பம் வருகின்றது. அது நிலைக்கும் இன்பம். பாரதியார் மட்டுமல்ல, வள்ளுவரும் சொன்னார், இன்பம் விளையான் வினை விளைவான் தன்னேர்மை நன்பினும் வேண்டப்படும். தனக்கு மட்டும் சுகம், ஓய்வு, மகிழ்ச்சி வேண்டுமென்று நினைக்காமல் செய்ய வேண்டிய கடமை மற்றும் பொறுப்பை முதலில் நினைத்து பிறரை நினைத்து செயல்படுபவன் உயர்ந்தவன். அத்தகைய மனிதன் நேர்மையும் உழைப்பும் கொண்டவனாக இருப்பதால் நண்பர்களாலும் சமூகத்தாலும் மதிக்கப்படுவான். அதுவே தாய்மானவர் காட்டும் நிலையான இன்பத்தின் வழி. அதுவே பாரதியார் காட்டும் இன்சொல்லின் வழி. இன்சொல்லும் பொறுப்புணர்ந்து கடமையை சரிவர செய்வதே நிலையான இன்பத்தை அனுபவிக்க வழிவகுக்கும். அமிர்தம் தேட வெளியே போக வேண்டாம். அது உங்கள் உள்ளேயே இருக்கின்றது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: 6:15 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. கடிகார முட்களை விட கடவுளோட கணக்கு துல்லியமானது. சரியான நேரத்துல எல்லாமே உங்களை வந்து சேரும். நம்பிக்கையோட இறைவனின் துணை கொண்டு உங்களோட இந்த நாளை தொடங்குங்க. இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல ஆனந்தராகும்.

6 மணி 20 நிமிடம் எங்கும் நிறைந்த இறைவனை இன்னிசையால் போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளின் ஆனந்த ராகத்தில் நிகழ்ச்சியில் இனி தீபன் சக்கரவர்த்தி பாடியிருக்கும் பாடல்

பக்தி நிறைந்த மனதுடன் இறையருளை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் இனி பி சுஷீலா பாடியிருக்கும் பாடல்

கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் இன்று காலை 7 மணிக்கு பல்லக்கு, மாலை 6:15 குதிரை வாகனம், இரவு 12 மணிக்கு எதிர்காப்பு கட்டுதல். நாமக்கல் மாவட்டம் சின்னமணலி கிராமம் ஸ்ரீ மகாகணபதி மகாமாரியம்மன் ஆலய திருவிழாவில் காலை 7 மணிக்கு மாவிளக்கு, மாலை 4 மணிக்கு மஞ்சள் நீராடுதல், தொடர்ந்து கிணற்றில் கும்பம் விடுதல். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகும்.

0: நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் காலை 6:35.
1: உழவர் பெருமக்கள், உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது வணிக வேளாண்மை. விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களுக்கு அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுல அவங்களுடைய தேடுதல் விசாலமா இருக்கணும். விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யறதுக்கு நம்ம மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் மானியங்கள், இலவச பயிற்சிகள், நிதி உதவிகளை வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இதன் மூலமா இடைத்தரகர்கள் இல்லாமலே விவசாயிகள் அதிக லாபத்தை ஈட்ட முடியும். காய்கறி பழங்கள் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் கடல் கடந்தும் வாணிபம் செய்ய முடியுமா? பல நாடுகளுக்கும் அவர்களுடைய விளைபொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுமா? திருச்சிராப்பள்ளி ஏற்றுமதி இறக்குமதி அமைப்பின் செயலாளர் ஜி சதீஷ்குமார் அவர்கள் விளக்கம் தருகிறார். இதோ
2: உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் நமக்கே போதுமானதா இருக்கா, அல்லது வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புற லெவல்ல நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். சோ ஒரு காலத்துல உணவுப் பொருள் பற்றாக்குறையா இருந்தது, அது உண்மை. அதுக்கப்புறம் பசுமை புரட்சின்னு வந்து பல விஷயங்களை அரசாங்கமும் தனிநபர்களும் முன்னே எடுத்துக்கொண்டு போய் இன்னைக்கு வந்து நாம உணவுப் பொருள்ல தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். என்ன சொல்ல போனா காய்கறி பழங்கள் இந்த உணவுப் பொருள் வகையில மிகப்பெரிய அளவுல நம்ம தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு சராசரியா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து மட்டும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய காய்கறி பழங்கள் கீரைகள் பூக்கள் இந்த 4 குரூப்ல உள்ள ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு 25 டன் ஏற்றுமதி ஆகுது ஒரு நாளைக்கு. அப்ப எத்தனை கிலோங்க? 25,000 கிலோ. இதே மாதிரி கோயம்புத்தூர், மதுரை, சென்னை இந்த 3 ஏர்போர்ட்லயும் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100

0: ஆவரேஜா காய்கறி பழங்கள் மட்டும் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. நம்ம அந்த மாநிலமான கேரளா, கர்நாடகா, ஹைதராபாத் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஆவரேஜா 300-350 டன் காய்கறி பழங்கள் மட்டும் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம தண்ணீரை அடைஞ்சிருக்கோம் பாத்துக்கிட்டீங்களா? சோ இது எல்லாமே நம்மளுடைய வளர்ச்சி. நம்ம வெப்ப மண்டல நாடு வரிசையில இருக்கிறோம் நம்ம. அதனால நம்ம மண்ணு, நம்ம தண்ணி, நம்ம காத்து இறைவன் கொடுத்த வரம். இதுல என்ன நம்ம அக்ரி பண்ணாலும் அது வந்து நல்ல வளர்ச்சி வரும். சோ அதை நல்ல முறையில வளர்த்தெடுத்து அதை வந்து நல்ல முறையில நம்ம தொழில் கொண்டு போகலாம். திரைவடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளை தேட வேண்டும் அப்படின்றது இதுக்கான அர்த்தம். சோ கடை கடந்து போயினா நாம போய் ஒரு ப்ளூ கலர் ஜாப்ல நம்ம இருந்து சம்பளம் வாங்குறதுன்றது ஒரு விஷயம். கடல் கடந்து வாணிகம் செய்து அதன் மூலமா பொருள் ஈட்டுறதுன்றது ஒரு சிறந்த முறை. இதை நம்மளுடைய மூதாதையர்கள் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. பல உலக நாடுகளுக்கு சென்று ரொம்ப சிறப்பா பொருள் ஈட்டி இருக்கிறாங்க. சோ அதனால திரைவடல் ஓடியும் வணிகம் செய்யறதுன்றது நமக்கு புதுசு கிடையாது. காலகாலமா நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய மன்னர்கள்லாம் செஞ்ச தொழில் தான் அது. சோ அந்த தொழில் இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்குது. நம்ம அரசாங்கம் அதுக்கு நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்கறாங்க. நம்ம அதை கேட்கிற முறைப்படி கேட்கணும், ரொம்ப நல்ல வகையில செய்யலாம் நம்ம. சரி, உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எத்தனை பேர் ஃபாரின்ல இருக்காங்க? நீங்க எல்லாருமே ஏற்றுமதி செய்யறதுக்கு உடனே முயற்சிக்கலாம். சோ நீங்க எல்லாருமே நல்லா படிச்சு உங்களுடைய நாலேஜ வளர்த்துக்கிட்டு வெளியில வாங்க. எப்ப உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸ் கேட்டாலும் அதை வந்திருந்து ஒரு நாள் ட்ரைனிங் கிளாஸ் நடத்தி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 170 ஏற்றுமதியாளர்கள், தினம் தினம் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் 170 பேர் இருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு 2 தடவை ஏற்றுமதி தொழில் சார்ந்த மற்ற தொழில் செய்யறவங்க அந்த மாதிரி கணக்கில் எடுத்தா அவங்க ஒரு 500-600 பேர் இருக்கிறாங்க. சோ இது மாதிரி ஏற்றுமதி தொழில் சார்ந்த நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். சோ நாங்க ஏன் சார் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி திருச்சி, கரெக்டா? திருச்சியில இருந்து கன்னியாகுமரி போனா 300 கிலோமீட்டர், சென்னை போனா 350 கிலோமீட்டர், தூத்துக்குடி போனா 350 கிலோமீட்டர், கொச்சின் போனா 350 கிலோமீட்டர், எல்லாமே 300-350 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்குது. அதனால எந்த ஒரு பெரிய மேஜர் போர்ட்டையும் நம்ம வந்து ஒரு 6-7 மணி நேரத்துல கனெக்ட் பண்ணிட முடியும். எல்லா பக்கமும் நேஷனல் ஹைவே இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது. சோ எந்த பக்கமும் ஈஸியா கனெக்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு அமைப்புல நம்ம திருச்சி இருக்குது. சோ அதனால நம்ம அமைப்பும் திருச்சியில இருக்குது. சோ எல்லா வகையிலும் உதவி பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு தயாரா இருக்கிறோம். சோ எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னு சொன்னா பெரிய அளவுல முயற்சி செய்து நாமளும் வளரலாம், நம்மளை சார்ந்த இந்த கல்லூரியும் வளர்க்கலாம், நம்ம நாட்டையும் வளர்க்கலாம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: புதுசா ஏற்றுமதி வணிகத்தை தொடங்க விரும்புற தொழில் முனைவோர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயிற்சி ஆலோசனைகளை இந்த ஏற்றுமதி இறக்குமதி கூட்டமைப்பானது வழங்குறாங்க. ஆர்வமுள்ள விவசாயிகள், தொழில் முனைவோர்கள் இந்த வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்தி நாட்டிற்கு உங்களை அடையாளப்படுத்துங்களேன். மேலும் விவசாயிகள் என்ன பண்ணணும், எந்த நாடுகள்ல நம்மளோட பொருட்களுக்கு அதிக தேவை இருக்கு அப்படிங்கறதையும் நல்லா ஆராய்ஞ்சி அதுக்கான பணிகளை முன்னெடுக்கணும். வணிக வேளாண்மையில் இதுவரை விவசாயிகளோட வணிகம் சிறக்க பல வழிகளை ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. திருச்சிராப்பள்ளி ஏற்றுமதி இறக்குமதி கூட்டமைப்பின் செயலாளர் ஜி சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி அண்மையில் தொட்டியம் கொங்குநாடு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழி பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 04-31 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கரூர் பண்டதாகாரன் புதூரில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெள்ளாடு வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது.

இப்பயிற்சியில் இறைச்சி உற்பத்திக்கான வெள்ளாடு இனங்கள், சிறந்த வெள்ளாடுகளை தேர்வு செய்தல், வெள்ளாடுகளுக்கு கொட்டகை அமைத்தல், தீவன பயிர் உற்பத்தி, தீவன மேலாண்மை, குறைந்த செலவில் வெள்ளாடுகளுக்கு தீவனம் அளித்தல், மரபுசாரா தீவனங்கள், இனப்பெருக்க மேலாண்மை, குட்டிகளை பராமரித்தல், வெள்ளாடுகளை தாக்கும் நோய்களும் அவற்றின் தடுப்பு முறைகளும், குடற்புழு நீக்கம், தடுப்பூசி, உயிரியல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், வெள்ளாடுகளுக்கான மூலிகை மருத்துவம், பண்ணை பொருளாதாரம் ஆகிய தலைப்புகளில் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் பயிற்சி நடத்தப்பட உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள், கால்நடை பண்ணையாளர்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முன்பதிவு செய்பவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் விவரங்களுக்கு 7

0: சீல் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் விவரங்களுக்கு 7339705703 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உழவர் நண்பர்களே, வரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் எதிர்வரும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பன்றி வளர்ப்பில் லாபத்தை அதிகரிக்க சிறப்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு என்ற தலைப்பில் ஒருநாள் பயிற்சி நடத்தப்பட உள்ளது. இப்பயிற்சியில் அறிவியல் முறையில் பன்றி வளர்ப்பு, செலவு குறைத்து லாபத்தை அதிகரிக்கும் நடைமுறைகள், சத்துமிக்க ஊட்டச்சத்து மேலாண்மை, நோய் தடுப்பு மற்றும் சுகாதார மேலாண்மை, சந்தை வாய்ப்புகள் மற்றும் வியாபார மேலாண்மை குறித்தும் பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் நாளை 25ஆம் தேதிக்குள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் விவரங்களுக்கு அலுவலக எண் 04372 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 234111 மற்றொரு எண் 944361955 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தகவல் தொடர்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு சாதனங்களின் ஏற்றுமதி படிப்படியாக அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் தனியார் துறையின் பங்களிப்பு 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். 5000 மேற்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தி உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், உற்பத்தி திறன் மற்றும் தொழில்துறை உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவை நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி விவசாயிகளுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவதற்கு அவர்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் செயல்பாடுகள் குறித்து கடந்த சில நாட்களாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்.

0: சமம் சம்மதம் என்ற அடிப்படையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச் செயல்களை தடுப்பதற்கான உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு போதுமான பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி பணிமனையில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கலந்துரையாடினார். அரசு பேருந்துகளை செம்மையாக பராமரித்து இயக்குவதற்கும் பயணத்தின் போது ஏற்படும் இடர்பாடுகளை களைவதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். பேருந்து போக்குவரத்து தொடர்பாக மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வக்ஃப் வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்ஃப் வாரிய சொத்துக்கள் கணக்கெடுக்கும் பணிகளை செம்மைப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என்று கூறினார். சிறுபான்மையின மக்களின் நலன்கள் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு ஷாஜஹான் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பணப்பாக்கம், துறவி உள்ளிட்ட கிராமங்களில் குண்டுமல்லி பயிரிடப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்த குண்டுமல்லி சாகுபடி, பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் விலை குறைவு போன்ற காரணங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: குண்டுமல்லி விவசாயம் செஞ்சிருக்கிறோம். இந்த குண்டுமல்லி வந்து 3 நாளைக்கு ஒரு முறை மருந்து அடிப்போம். அடுத்தது வந்து களை மற்றது உரம் எல்லாம் போட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து 200 ரூபாய் 250 ரூபாய் தான் விலை போயிட்டு இருக்குது. ஆனா இதே மார்க்கெட்ல அவங்க வீட்டு விற்பனை செய்யறவங்க வந்து 500 ரூபாய் 600 ரூபாய் அளவுக்கு விற்பனை பண்றாங்க. நாங்க விவசாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து நஷ்டம் தான் ஏற்படுது. இப்போ எல்லாம் வந்து அரசே கொள்முதல் செஞ்சு விலையை நிர்ணயிச்சு விற்பனை செய்யற மாதிரி பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நாங்க இப்ப வந்து 1 ஏக்கர் கணக்குல பயிரிட்ட மல்லிகைப்பூ வந்து இப்ப வந்து சென்ட் கணக்குல 10 சென்ட் 5 சென்ட் அதான் விவசாயம் பண்றோம். இடைத்தரகர் தான் வந்து அதிகமா லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எங்களுக்கு கிடைக்கல. அதனால அரசு இதை கொள்முதல் செஞ்சு எங்களுக்கு விற்பனை செய்யற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் திரு இட்டாமர் பென் பிரெஞ்சு எல்லைக்குள் நுழைவதற்கு பிரான்ஸ் தடை விதித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டமை பாதிப்பு காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் தானே மாவட்டத்தில் டோம்பிவேல் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 7 பெண்கள் உட்பட நைஜீரியாவைச் சேர்ந்த 24 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராணுவம் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்தும் இந்தியா ரஷ்ய நாடுகளின் துணை பணிக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. நாட்டின் குளிர்ந்த நீரில் மேற்கொள்ளப்படும் மீன் உற்பத்தி 7000 டன்னாக அதிகரித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் அவ்வைநகர் பகுதியில் தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது

0: தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சியம்மன் கோவிலில் வைகாசி மாத வளர்ப்பிறை அஷ்டமி தினத்தையொட்டி 1008 தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஃபெடரேஷன் கோப்பை சாம்பியன் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங் நகரில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகளப் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி
2: மலர்கிறது நாள் மலர்.
3: வானியலாளர் நிக்கோலஸ் கோப்பர்னிகஸின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1543 புவி மைய கோட்பாட்டை மறுத்து சூரிய மைய கோட்பாட்டையும் கோள்களின் நகர்வு அவற்றின் ஒளி வேறுபாடுகள் பற்றியும் விளக்கினார். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்பதையும் பூமியை சந்திரன் சுற்றி வருகிறது என்றும் விளக்கினார் கோப்பர்னிகஸ். தமிழ் இதழியல் முன்னோடி சீபா ஆதித்தனாரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1981 எளிய சொற்கள், கவர்ந்தெழுக்கும் தலைப்புகள், கருத்துப்படங்கள் உள்ளிட்ட உத்திகளை தனது நாளேட்டில் கையாண்டார். இவர் உருவாக்கிய இதழாளர் கையேடு பத்திரிகையாளர்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டி. சபாநாயகராகவும் தமிழக அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் சீபா ஆதித்தனார். உருது கவிஞர் பாடலாசிரியர் மஜ்ரூ சுல்தான்புரியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2000 தீஸ்ரீ மன்சில், யாதோங்கி பாராத் உள்ளிட்ட படங்களில் காலத்தால் அழியா பாடல் வரிகளை தந்தவர். யாதோ

அறுபது ஆண்டு காலம் திரையில் கோலோச்சிய மஜ்ரு சுல்தான்புரி, தாதா சாஹிப் பால்கே உள்ளிட்ட பல விருதுகளை வென்றுள்ளார். பதிப்பாளர் கண முத்தையா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1913. நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்து அதிகாரியாக பணியாற்றியதோடு அவரின் மேடை பேச்சுக்களை மொழிபெயர்த்தவர். நாடு விடுதலை அடைந்த பிறகு ஐஎன்ஏ தியாகிகளுக்கு அரசு 5 ஏக்கர் நிலம் தரும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க மறுத்ததற்கு இவர் சொன்ன காரணம், இந்தியாவே எங்களுக்கு சொந்தமல்லவா, தமிழ் புத்தகாலயத்தை நிறுவி மொழி வளர்ச்சிக்கு உரமிட்டவர் கண முத்தையா. பாஜக முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜனா கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1928. சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வெற்றிகரமாக வழக்கறிஞர் தொழிலை நடத்தி வந்த இவர் அரசியலில் நுழைந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சட்டத்துறை அமைச்சராக பணியாற்றியுள்ளார் ஜனா கிருஷ்ணமூர்த்தி.

சூழலியல் ஆய்வாளர் மாதவ் காட்கில் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1942. மேற்கு தொடர்ச்சி மலைகள் பற்றிய ஆய்வுக்குழுவின் தலைவர் இவர். தி யூஸ் அண்ட் அபியூஸ் ஆஃப் நேச்சர், இக்காலஜி அண்ட் ஈக்விட்டி உள்ளிட்ட புத்தகங்களை எழுதியுள்ள மாதவ் காட்கில், காலநிலை மாற்றம் என்பது நம் கண்முன்னால் நடக்கும் நிகழ்வு, அதன் தாக்கத்தை எப்படி குறைப்பது, எதிர்கொள்வது என்பதை கணக்கில் கொண்டே நம்முடைய அனைத்து திட்டங்களும் தீட்டப்பட வேண்டும் என்கிறார். பிரபல திரைப்பட இசையமைப்பாளர் ராஜேஷ் ரோஷன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1955. ஜூலி திரைப்படம் மூலம் திரை ரசிகர்களின் கவனம் கவர்ந்த ராஜேஷ் ரோஷன், கியா கெஹனா, கஹோனா பியார் ஹே, கிரிஷ் உள்ளிட்ட திரைப்படங்களின் வெற்றிக்கு தனது இசை மூலம் கூடுதல் பலம் சேர்த்தவர். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1954. மலையேற்றத்தில் பல்வேறு சாதனைகளை படைத்த இவர் தனது பயண அனுபவத்தை பற்றி கூறும்போது, மலைகளில் ஏறும்போது கொஞ்சம் பரவசம், நிறைய பயம், மலையை வணங்கியபடியே பயணத்தை தொடர்ந்தேன் என்கிறார். மலையேற்றம் செய்பவர்களுக்கும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படுவோருக்கும் சேவை செய்து வருகிறார் பச்சேந்திரி பால்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம வாழ்க்கையும் நம்ம பயன்படுத்துற மொபைல் போனும் ஒண்ணுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? சரி, அதுக்கு என்ன காரணம்ன்றத நானே சொல்லிடுறேன். நம்ம மொபைல் ஹேங் வந்து ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? அதிகமாக நம்ம யூஸ் பண்ணாத ஆப்ஸ் இல்லைன்னா தேவையில்லாத ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுவோம்ல. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில கஷ்டங்கள், கசப்பான நினைவுகள், ஏமாற்றங்கள்னு எல்லாத்தையும் மனசுலயே வச்சிருந்தோன்னா நம்ம மகிழ்ச்சியும் கூட சில நேரம் ஹேங் ஆகிடும். அதனால எல்லாத்தையும் அப்பப்போ சுத்தம் பண்ணிட்டு மனசை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை எப்பயுமே அழகாகவே இருக்கும். இப்போ ஒரு குட்டி புன்னகைய உங்க உதட்டுல வச்சுக்கோங்க, அது எதிரில் வர அத்தனை பேருக்கும் பரிசா கொடுத்துட்டே போங்க. இது திருச்சி FM Rainbow 102.1 காலை மலர்.

0: வணக்கம் வந்தனம் நமஸ்கார்.
1: வாமா மின்னல்,
0: வாமா மின்னல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி ஏறத்தாழ 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதுங்க. சுமார் 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த பூமியில உயிர்கள் வாழ்வதற்கான தட்பவெப்பநிலை உருவாகி ஒரு செல் உயிரினா தோண்ட ஆரம்பிச்சது. அதுக்கு அப்புறமா, அதாவது 270 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஆக்சிஜன் வெளியிடக்கூடிய உயிரினங்கள் தோண்ட ஆரம்பிச்சது. அதுக்கு அப்புறமா ஒரு 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பல செல் உயிரினா தோண்ட ஆரம்பிச்சதுங்க. சமீபத்துல, அதாவது 54 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பல செல் கட்டமைப்பை கொண்ட விலங்கினங்கள் தோண்ட ஆரம்பிச்சது. இதுல மனுஷன் எப்ப உருவானான்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடிதான். ஹோமோ சேபியன்ஸ்ங்கிற மனித இனம் எப்ப உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி
2: தாங்க.
0: அப்படி உருவான மனிதன் தாங்க இந்த பூமியையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். சிந்திக்க, பேச, மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள கத்துக்கிட்டான். அது சரி, நம்மளுடைய தோல் நிறம் ஏன் சிவப்பு, பச்சை, மஞ்சள், வெள்ளைன்னு இல்லாம கருப்பு, மாநிறம், வெளிர் நிறம், பழுப்பு நிறமா கலந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா காரணம் இருக்குங்க. நம்ம உடல்ல படுகிற சூரியனுடைய யூவி கதிர்கள் உடல்ல உள்ள மெலனோசைட் செல்களால பட்டு மெலனினை உற்பத்தி செஞ்சு நிறம் உருவாக காரணமாக அமையுதுங்க. நாம கொண்டிருக்க

0: நிறமும் ஒரு வகையில மண்ணுக்கு ஏற்ற நிறம்தான். ஏன்னா ஆதி மனிதன் வேட்டையாடிதான் உணவு உட்கொண்டான்.
1: என்ன பொழப்பு
0: பாருங்க, ஒரு ஆதிகால மனிதன் வேட்டையாட காட்டுக்கு போய் மறைஞ்சிருந்து மான் முயல் போன்றவற்ற வேட்டையாட நம்ம தோல் உதவியா இருந்திருக்குது. மரங்களோடவும் மண்ணோடவும் மறைஞ்சிருக்க இந்த தோல் நிறம் பயன்பட்டது. பாருங்களேன், நம்ம நிறம் சக்க சவேன்னு சோப்பா இருந்து மானை நம்ம வேட்டையாட போயிருந்தா அந்த மான் நம்மளை பார்த்து ஹிஹின்னு சிரிச்சிட்டு பப்பிஷியம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி ஒளிஞ்சிருக்கும். சரி, நிறம் தான் அப்படி இருக்க, நம்ம பல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதி மனிதனுடைய பல்லு மாமிசங்களை கடிச்சு சாப்பிட பெருசா அகலமா இருந்துச்சு. முன்பல் நீட்டி இருந்துச்சு, எனாமல் தடிமனா இருந்துச்சு, கடவாய்ப்பல்லு பெருசாவும் தட்டையாவும், கோரப்பல்லு பெருசாவும் கூர்மையாகவும் கடிக்க வசதியாகவும் இருந்துச்சு. கத்தியை கண்டுபிடிச்சதுல இருந்து பல்ல சரியா பயன்படுத்தாம போயிட்டோம். பழங்களை கூட கத்தியால சின்ன சின்ன துண்டுகளா வெட்டித்தான் சாப்பிடுறோம். பல்லுக்கு கடின விலை கொடுக்க தவறிட்டோம். அதனால பல்லும் பாலடைஞ்ச பங்களாவும் மாறிடுச்சு, கூர்மையும் தடிமனும் குறைஞ்சிடுச்சு. பல்லுக்கு வந்த சோதனை இப்படி இருக்க, மனுஷன்னா யாருன்னு கேள்வி கேட்டா அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனுஷங்கள்லாம் ஒரு சமுதாய விலங்குன்னு சொல்றாங்க. விலங்குன்னா சொல்ற பேச்சு கேட்காதுல்ல, தன்னுடைய உயிரினத்துக்கே உரிய சண்டையிடும் வேட்டையாடும் பண்பை வெளிப்படுத்தவே செய்யும். இந்த சமுதாய மனிதன் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி அடக்கி வச்சுக்கிட்டு மக்களிடத்திலையும் மற்ற உயிரினங்களிடத்திலையும் அன்பு செய்ய ஆரம்பிச்சான். சரி, அப்புறம் ஏன் ஒரு சில மனுஷன் சண்டை போடுறான், அடங்க மறுக்கிறான், உயிரை எடுக்க நிலைக்கு முன் வர்றான்? அதுக்கு என்ன அறிஞர்கள் சொல்றாங்கன்னா, மனிதன் மறைந்தது பிறவி குணம் வெளிப்பட்டதுங்கிறாங்க. சரி, மனிதன் மனிதனா இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, காந்தியடிகள் தன் ஆசிரமத்துல மூணு குரங்கு பொம்மைய வச்சிருந்தாருங்க. அது மூலமா தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே என்று உணர்த்தினாரு. இனி நாம நாலாவது குரங்கு பொம்மையை அறிமுகப்படுத்தணுங்க. சரி, அந்த குரங்கு பொம்மை என்னங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரங்கு பொம்மை கையால வைத்த மூடிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறீங்க தானே? தீயதை செய்யாதே.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் காலை மலர் நிகழ்ச்சியோடு.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்காவின் நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் சுகாதாரத்துறை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் சுகாதார சேவையில் உள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இளம் மருத்துவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். துறை சார்ந்த நிபுணத்துவம், புதுமை கண்டுபிடிப்புகள், உறுதியான செயல்பாடு ஆகியவற்றின் மூலம் சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்திற்கு மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுடன் மருத்துவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு நட்டா கேட்டுக்கொண்டார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் போயிங் விமான நிறுவனத்தின் துணை செயல் தலைவருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட துறைகளில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி மற்றும் பொறியியல் துறையில் உலகின் நம்பகமான நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் வர்த்தகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம்

0: வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, ஊட்டச்சத்து, சூழல் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தி 1.8 மடங்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பு ஆண்டில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5638 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் ஷாங்ஷி மாகாணத்தில் உள்ள சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் மற்றும் மக்களுக்கு இந்தியா சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். கேம்பாங் ச்னாங் மாகாணத்தில் உள்ள ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் சென்று கொண்டிருந்த வாகனம் கனரக வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் 9 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்வே ரெயின் பகுதியில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கடந்த 2025 ஆண்டில் சாலை விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1467 இருந்தது என்று அந்நாட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கட், ஒடிசா, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதிகள், மேற்கு வங்கத்தில் உள்ள சமவெளி பகுதிகளில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இமயமலையை ஒட்டிய பகுதிகள் சிக்கிம், அசாம், மேகாலயாவின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் மற்றும் லட்சத்தீவில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கு வங்க மாநிலத்திற்கு 527 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. சுகாதார கட்டமைப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் பேச்சு நடத்திய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா, உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கூறினார். இதனிடையே மேற்கு வங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஜூலை 1 முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் ஹார்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்த அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேல் மற்றும் இதர நட்பு நாடுகளுடன் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காய் அந்நாட்டு ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் ஹார்மோஸ் நீரிணை உட்பட போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா எந்தவொரு முடிவையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். கடந்த மாதம் April 8 முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ளதாகவும் நீண்டகால அமைதி பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் ஈடுபட்டு வருவதாகவும் திரு இஸ்மாயில் பக்காய் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலா அதிபர் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக திருமதி மரியா கொரினா மச்சோடா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த ஆண்டு இறுதியில் வெனிசுலா திரும்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர்களுடன் இதுகுறித்து தாம் விவாதித்ததாக திருமதி மச்சோடா குறிப்பிட்டுள்ளார். கடந்த December அவர் நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் நார்வே சென்றிருந்த அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வர்சஸ் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங்கில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர்

0: சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட 2 சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR News Chennai என்ற முகவரியிலும் RNU Chennai என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: AM 7:25 இணைந்திருக்கிறோம். திருச்சி FM Rainbow 102.1 இது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் DRYTMT கம்பிகள்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
3: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
5: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இன்று காலை 10:30 களத்தில் இருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள்.
6: அந்த இறுதி காட்சியில் இந்த செங்கேனியும் அந்த குழந்தையும் சூர்யா வீட்டுக்கு போவாங்க. பொண்ணுடனே அவர் காஃபி கொடுப்பார். காஃபி கொடுத்த உடனே அந்த குழந்தை டீ குடிச்சிட்டு பக்கத்தில் சூர்யா எப்படி பேப்பர் எடுத்து படிக்கிறாரோ அது மாதிரி படிக்கும். அது வரைக்கும் நான் கூட யோசிப்பேன். ஆனால் ஞானவேல் எங்கே யோசிச்சார்னா, ஒரு பெண் படிக்க ஆரம்பித்து விட்டால் ஆணுக்கு நிகராக அமர முடியுங்கிறது வரைக்கும் ஓகே, அட்னாக்கால் போட்டு அமர முடியும்னு சொன்னா இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமானது.
5: பாடலாசிரியரும் கவிஞருமான யுகபாரதி அவர்கள் வெள்ளத்தணைய மலர் நீட்டம் என்ற தலைப்பில் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் இடம்பெறுகின்றன. இன்று காலை 10:30 நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 களத்தில் இருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
7: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டு இருக்கீங்க, இது காலை மலர். மிஷன் வத்சலா திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் ஆகிய பணிகளுக்கு ஒரு வருட கால தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. விண்ணப்ப படிவத்தை திருச்சிராப்பள்ளி.nic.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்துக்கலாம். TIRUCHIRAPPALLINIC.in அப்படின்ற இந்த இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை ஜூன் மாதம் 6 மாலை 5:30 மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு 1 முதல் தளம் மெக்டொனல்ட் ரோட் கலையரங்கம் வளாகம்,

கண்டோன்மெண்ட் திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற இந்த முகவரிக்கு வந்து சேர்ற வகையில நேர்லயோ அல்லது தபால் மூலமாவோ நீங்க அனுப்பலாம். இது பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 0431 241 30 55 அப்படின்ற இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். எண்கள் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை 0431 241 30 55.

0: பெண்களோட ஆரோக்கியங்கிறது நோய்கள் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லங்க, அது அவங்களுடைய உடல் மனம் மற்றும் சமூக நலன்கள்ல முழுமையான ஒரு சமநிலையோட இருக்கிறது தாங்க. ஒவ்வொரு பெண்ணுமே அவங்களுடைய சுகாதாரத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். பெண்கள் நம்ம பொதுவாகவே நம்மளுடைய ஆரோக்கியத்தை புறக்கணிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குங்க. ஆனா இந்த நிலைமை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே தாங்க வருது. அதுக்கான காரணம் என்னன்னா, எப்பவும் காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை கேக்குறதுனாலதாங்க. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள். வணக்கம் டாக்டர். சில பெண்களுக்கு கட்டுப்பாடு இல்லாம தும்மும் போதோ இருமும் போதோ சிறுநீர் கழியறதுக்கான பிரச்சனை ஏற்படுது, இதை எப்படி கண்டறியலாம், இதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
1: யூரினரி இன்கான்டினன்ஸ், ஒரு சிரிக்கிறோம் தும்முறோம் இருமுறோம் அந்த மாதிரி டயத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யூரின் லீக் ஆகுறது. ஒரு மிடில் ஏஜுக்கு மேல இது ரொம்ப ரொம்ப நிறைய லேடிஸ்க்கு இருக்கு. இது வந்து கொஞ்சம் நார்மல் டெலிவரியில வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தி, பட் அது மட்டுமே கிடையாது. ஒபிசிட்டி இருந்தா அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே இப்ப நம்மளோட யூரின் பிளாட்லேருந்து வெளில வர டியூப்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து நம்மளோட அப்டாமினல் ப்ரெஷரை விட குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த யூரின் லீக்கேஜ் ஆயிடும். ஸோ நம்ம குண்டாகும் போது, பிரெக்னென்ட் ஆகும் போது, உள்ள வேற ஏதாவது தொந்தரவாதோ கட்டிக்கிட்டு ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல வயத்துக்குள்ள உங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நீங்க சிரிக்கும் போது பேசும்போது தும்புனா இருமினா ஓடினா எக்ஸசைஸ் பண்ணா அப்படிலாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் யூரின் லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. இதை தவிர இந்த டெலிவரியும் போது நம்ம பெல்விக் ஃப்ளோர் கொஞ்சம் எப்படியும் அஃபெக்ட் ஆகும். ஸோ எக்ஸசைஸை கரெக்டா பண்ணி அதை ரீஃபார்ம் பண்ணலைனாலும் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்தது நம்மளோட ஹார்மோன்ஸ். மெனோபாசல் டயத்துல கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா மெனோபாஸ்ல நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைய குறைய அந்த ஏரியாவுக்கு உண்டான சப்போர்ட் குறையும். அந்த ஏரியாவுக்கு உண்டான சப்போர்ட் குறைய குறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸோட அர்த்தம். இப்ப இதுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஒரு காலத்துல அந்த யூரீத்ரல் பிரஷரை ஏத்துற மாதிரி இருக்கிற சர்ஜரிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் அந்த சர்ஜரிஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யூரின் டாக்டர்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு பண்ற மாதிரி இருந்துச்சு. யாருக்கு ரொம்ப முடியலையோ அவங்களுக்கு தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல கன்சர்வேட்டிவ் மெத்தட்ஸ் எல்லாமும் இருக்கு. உங்க டாக்டர் கேட்டீங்கன்னா கீகல்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த கீகல்ஸ் எக்ஸசைஸ் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீங்க ஒரு லாங் டிராவல் போறீங்க, பஸ்ல சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க, அந்த நேரத்துல கூட நீங்க பண்ணலாம். நீங்க கீகல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட சரியா தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ

0: கொஞ்ச நாள்ல இதுக்கு லேசர் மூலியமாவும் வைத்தியம் பார்க்க முடியும். சோ இந்த லேசர் மூலியமா அந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்மளோட அந்த பெல்விக் ஃபுளோர் மசில்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தோட கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆக உங்களுக்கு இந்த ப்ரெஷரை கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கு சரியா இருக்கும். சோ லேசர் மூலியமாவும் வைத்தியம் பண்ணிக்கலாம். அண்ட் முந்தி மாதிரி இல்லாம சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ்லயே கொஞ்சம் மினிமலி எல்லாம் இருக்கு. லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம வெறும்னு ஒரு டேப்பை வச்சு அந்த மாதிரி எல்லாம் சர்ஜரிஸ் இருக்கு. சோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போது நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் முக்கியம். ஒர்க்கிங் மதர்ஸ், ஒர்க்கிங் பீப்புள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், நான் சொல்லணும்னே இல்ல. அந்த மாதிரி லீக் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ஒர்க் பிளேஸ்ல நம்மள சுத்தி ஒரு ஸ்மெல் வருதா, இதெல்லாமே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸே உடஞ்சிடும். நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, உங்க கைனகாலஜிஸ்ட பேசுங்க. அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். நம்மளோட எவ்வளவு ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம இந்த கீகல்ஸ் எக்ஸசைஸ் சொல்லலாமா இல்ல லேசர் தேவைப்படுமா சர்ஜரி தேவைப்படுமான்னு பாத்துக்கலாம்.
1: பெண்களின் நலம் குறித்த ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 10 ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: மணி 46 நிமிஷம் கேட்டிருக்கிறீங்க. இது திருச்சி FM ரெயின்போ 102.1 காலை மலர். கரூர்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அகில இந்திய கூடைப்பந்து போட்டியில இன்னைக்கு நடைபெறக்கூடிய போட்டிகள் பத்தி நம்ம கிட்ட சொல்றதுக்காக கரூர் கூடைப்பந்து கழகத்தின் செயலாளர் எம் முகமது கமாலுதீன் அவர்கள் நம்ம கூட இணையறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: சொல்லுங்க. இன்னைக்கு
5: கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் 66வது அகில இந்திய கூடைப்பந்து போட்டி கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி முடியும் காலையிலும் மாலையிலும் பின்னணியிலும் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டி 24ஆம் தேதி இன்று மாலை 3 போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கு IOB சென்னை வர்சஸ் இந்தியன் ஏர்போர்ஸ் நியூடெல்லி அணியினரும், 2வது போட்டியாக கரூர் வைசா வங்கி கோப்பைக்கான 12ஆம் ஆண்டு அகில இந்திய கூடைப்பந்து போட்டி பெண்களுக்கான போட்டியில் சவுத் வெஸ்டர்ன் ஊபிளி அணியும் நார்த் ஈஸ்டர்ன் கல்கத்தா அணியும் 2வது போட்டியாக நடைபெற இருக்கிறது. இன்று மாலை 3வது போட்டியாக இந்தியன் பேங்க் சென்னை அணிக்கும் இந்தியன் ஆர்மி ரெட் நியூடெல்லி அணிக்கும் நடைபெற இருக்கிறது. இந்த 3 போட்டிகளும் இன்று இரவு 6 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு இரவு 11 மணிக்கு நிறைவு செய்ய இருக்கிறது. இந்த போட்டியை காண அனைவருக்கும் அனுமதி இலவசம். இந்த போட்டி பெண்களுக்கு தனி வசதி உள்ளது என்பதையும் அகில இந்திய கூடைப்பந்து விளையாட்டு வீரர்கள் இதில் விளையாட உள்ளார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: நன்றிங்கய்யா. இணைப்புல வந்து இன்னைக்கு வந்து கரூர்ல நடக்கக்கூடிய கூடைப்பந்து அதுல வந்து என்னென்னலாம் நடக்க இருக்குது அப்படிங்கறத பத்தி ரொம்பவே அழகா சொன்னீங்க முகமது கமாலுதீன் அவர்கள். நன்றிங்கய்யா.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திருச்சியில ஒரு கிராம் ஆபரண தங்கம் 14,730 ரூபாய்க்கும் ஒரு கிராம் வெள்ளியோட விலை 292 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பெட்ரோல் 1 லிட்டர் 105.76 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 97.47 காசுகளுக்கும் விற்பனையாகுது. விலைப்பட்டியல்கள் அடுத்ததா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 38 ரூபாய், கத்திரிக்காய் 80, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 30, கொத்தவரங்காய் 36 ரூபாய், சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 48, சுரைக்காய் 24, சௌசௌ 46, புடலங்காய் 30, பீர்க்கங்காய் 40, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 90, சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 60, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 60, முட்டைக்கோஸ் 38, பீட்ரூட் 44, காலிஃபிளவர் பூ ஒன்றிற்கு 40, எலுமிச்சை பழம் ஒன்றிற்கு 5, கொய்யாப்பழம் 1 கிலோ 130, பூசணிக்காய் 20, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 1 கிலோ 300, ஆரஞ்ச் 150, மாதுளை 290, திராட்சை 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்கு.

நேர்லி நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்துல காய்கறி நாற்றுகள் விற்பனைக்கு வழங்க இருக்கிறாங்க. விவசாயிகள் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய காய்கறி நாற்றுகளை பெறுவதற்கு முன்பதிவு செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாற்றுகள் தேவைப்படக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் 98 43 21 88 18 அப்படின்ற இந்த அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்துக்கலாம். எண்கள் மீண்டும் ஒருமுறை 98 43 21 88 18. அதே மாதிரி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளைக்கு மறுநாள் காளான் வளர்ப்பு குறித்த ஒரு நாள் பயிற்சி வழங்கப்பட இருக்குது. இதுலையும் ஆர்வம் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் முன்பதிவு செய்துகிட்டு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அலைபேசி எண்

9 49 39 82 39 எங்கள் மீண்டும் ஒருமுறை 9 49 49 82 39

0: காலை மலர் நிகழ்ச்சியோட நிறைவா வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில குறிப்பிடத்தக்க மாற்றத்தின் குறையும் போக்கு நிலவக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். உலக நாடுகளின் நலனிற்காக இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயலாற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடனான சந்திப்பிற்கு பின்னர் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், மண்டல மற்றும் உலகளாவிய அமைதி, பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மார்க்கோ ரூபியோ மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கத்தின் வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த பரிந்துரைகள் மற்றும் ஆட்சேபனைகளை பொதுமக்கள், நிறுவனங்கள் அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மற்றும் அரசின் தர நிர்ணய அளவீடுகளை கடைபிடிக்காத பிளாஸ்டிக் பைகள் தயாரிக்கும் நிறுவனங்கள் அவற்றை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு எச்சரித்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குப்பை கழிவுகளை மறுசுழற்சி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறுபான்மையினரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றார்.
2: பத்மவாரியத்தினுடைய சொத்துக்கள் ஏற்கனவே கணக்கெடுக்க முடிக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் அதனை செம்மைப்படுத்தக்கூடிய வகையிலே புதிய கணக்கெடுப்பு பணிகளும் புதிய சர்வே பணிகளும் வக்ஃபு சார்ந்த பல்வேறு நலத்திட்டங்களும் பல்வேறு உதவித்தொகை வழங்குவது சம்பந்தமாகவும் மாண்பு முதலமைச்சருடன் ஆலோசித்து புதிய அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும். சிறுபான்மை நலன் சார்ந்து, சமுதாய மக்கள் நலன் சார்ந்து பல்வேறு கோரிக்கைகள் உள்ளன. திங்கட்கிழமை மாலை அதிகாரிகள் கலந்தாலோசனை செய்து முக்கிய கோரிக்கைகள் குறித்து விரிவாக சொல்லியிருந்தோம்.
1: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸுடன் மோதுகிறது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரும் இது. இதய ராகம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க நேர்கள். அமரன் திரைப்படத்திலிருந்து மின்னலை பாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாரியங்காவல் கேவி கொளஞ்சிநாதன், சரவணன், சதீஷ், கதிரவன், மணிசேகர் இவங்க தான். இவங்களுடைய விருப்ப பாடலை நம்ம கொடுத்துடலாம். இதை கேட்டுட்டு இருக்கும் போதே மற்ற நேர்களுக்கும் தோணும், நாங்க அப்புறம் எப்ப விருப்ப பாடலை கேட்கறது, எப்படி கேட்கறது, இப்பவே கேட்டுருங்க, இப்படிதான் கேட்கணும். 938-546-102.1 அப்படிங்கிற கச்சவி எனக்கு உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர்கள் எல்லாம் நீங்கள் தட்டச்சு செய்து அனுப்புங்கள். காற்றலியில் உங்களுடைய விருப்ப பாடல் தவழ்ந்து வரும்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின்

0: ஷாப்பிங் சமக்குள்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: திருச்சி சாரதாஸ்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க காத்திருக்கிற நேர்கள் யாரு? வடக்கு சாலைப்பட்டி, நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா இவங்க எல்லாரும் தான். புஷ்பா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீவள்ளி பாட்டை கேட்டிருக்காங்க. அவங்க விருப்ப பாடலை நாமளும் கேட்டு ரசிக்கலாம் பாங்க.

0: திருச்சி வானொலி நிகழ்ச்சிகளை விரும்பி கேட்கும் நேயர்களே,
1: நிறையோ குறையோ வாழ்த்தோ வழிகாட்டுதலோ
0: நிகழ்ச்சிகளை பற்றி உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
1: நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
0: மின்னஞ்சலுக்கு yatrichi@gmail.com.
1: நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் குரல் எங்கள் குரலில்.
0: தினமும் பிற்பகல் 3 மணிக்கு இசைத்தூரலில்.
1: பண்பலை 102.1.
0: நேயர்களுக்காக நேயர்களால்.
2: நேர்கள் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில குழந்தைகளோட குதூகல பங்கேற்பில் கேட்டு ரசிக்கலாம். அன்பான நேர்களே, ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போறோம். இதே ராகம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்க திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
3: Akashwani presents Morning News. Good morning, I'm Anuja Kumar. The headlines. External Affairs Minister Dr. S. Jayashankar to hold bilateral talks with US Secretary of State Marco Rubio in New Delhi today. Ayushman Bharat scheme to be rolled out in West Bengal from July, Swasth Sathi beneficiaries to be included. Maharashtra SIT files charge sheet against 4 accused in Nashik TCS sexual assault and religious conversion case. US President Donald Trump says Iran deal including reopening of Strait of Hormuz largely negotiated. IMD forecasts severe heat wave conditions in some parts of northern, central and eastern India, including Delhi today. And in athletics, Gurinderveer Singh wins men's 100-meter gold with new national record at Federation Cup in Ranchi. And now the news in detail. External Affairs Minister Dr. S. Jayashankar will hold bilateral talks with US Secretary of State Marco Rubio at Hyderabad House in New Delhi today. They will discuss a wide range of issues related to regional and global peace and security. Secretary Rubio arrived in India yesterday on a 4-day visit to participate in the Quad Foreign Ministers meeting.
4: The Quad Foreign Ministers meet will be held on the 26th of this month. External Affairs Minister Dr. S. Jayashankar, Australian Foreign Minister Penny Wong, Japan's Foreign Minister Toshimitsu Motegi and US Secretary of State Marco Rubio will participate in the meet. In keeping with the Quad vision for a free and open Indo-Pacific, they will exchange views on advancing Quad cooperation across priority areas, review progress on ongoing Quad initiatives and reflect on the recent developments in the Indo-Pacific region and other international issues of mutual concern. With Suparna Sakya, Priya Mondal, Akashwani News, Delhi.
3: Secretary Rubio called on Prime Minister Narendra Modi yesterday and briefed him on the sustained progress in bilateral cooperation across a wide range of sectors including defence, strategic technologies, trade and investment, energy security, connectivity, education and people-to-people ties. He shared US perspective on various regional and global issues including the situation in West Asia. Prime Minister Modi asserted that India and the United States will continue to work closely for the global good. The Prime Minister reaffirmed India's consistent support for peace efforts and reiterated the call for peaceful resolution of the conflicts through dialogue and diplomacy. Secretary Rubio called India a vital partner to the United States. Commerce and Industry Minister Piyush Goyal met Executive Vice President, Global Public Policy and Corporate Strategy at Boeing Company, Jeff Shockey, in New Delhi yesterday. In a social media post, Mr. Goyal said that during the meeting, both sides discussed measures on advancing India-US cooperation in aviation and aerospace manufacturing. He added that the meeting also followed discussions focused on developing maintenance, repair and overhaul opportunities, skilling, supply chains, innovation

0: vision of development while respecting tradition and an exemplary social harmony to its education sector, opening the doors to the future. More red, white and blues for green card applicants, states the Economic Times, as new policy for US immigration may force permanent residency seekers to return home for paperwork. And finally, the Sunday Times reports that only 6 states now have fertility rate above replacement level. The paper refers to latest sample registration report of 2024. And with that, it's back to Ganucha.
1: Thank you, Saira. And now before we end the bulletin, the headlines once again. External Affairs Minister Dr. H. Jayashankar to hold bilateral talks with U.S. Secretary of State Marco Rubio in New Delhi today. Ayushman Bharat scheme to be rolled out in West Bengal from July. Swasthya Sathi beneficiaries to be included. Maharashtra SIT files charge sheet against 4 accused in Nashik DCS sexual assault and religious conversion case. U.S. President Donald Trump says Iran deal including reopening of Strait of Hormuz largely negotiated. IMD forecasts severe heat wave conditions in some parts of northern, central and eastern India, including Delhi today. And in athletics, Gurinderweep Singh wins men's 100-meter gold with new national record at Federation Cup in Ranchi. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashavani, Tiruchirappalli Vanoli Nilayam, Neram, 8:30 Nimidam. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களினை கேட்க இருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி ஸ்டீல்ஸின் இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
4: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: செம்ம செம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
10: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

8:02 ஆயிடுச்சு. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கா இதய ராகம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலா விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி இவங்கெல்லாம் தான். இவங்கள மாதிரி நீங்களும் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும்னா 938-546-1 அப்படிங்கிற எண்ல கட்சவி எண்ல உங்களுடைய விருப்ப பாடல் படம் உங்களுடைய பேர் ஊர் அல்லது தட்டச்சு செய்து அனுப்புங்க. இப்ப அவங்க கேட்ட விருப்ப பாடலை நாமளும் கேட்டு ரசிப்போமா? தர்பார் திரைப்படத்திலிருந்து

0: 임마 길.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், நைன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: எட்டு 8:37 ஆயிடுச்சு. நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இதே ராகம் நிகழ்ச்சியில. வாஞ்சையான அடுத்த ஒரு பத்திரி அமைச்சிருக்காங்க. எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, மரியாக்கா எப்படி இருக்கீங்க, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு நலம் விசாரிப்போட ஆரம்பிச்சிருக்கு அவங்களோட மெசேஜ். எங்களுக்கு இட்லி கடை படத்துல இருந்து பாடல் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேண்டி விரும்பி கேட்டிருக்கவங்க மேல சிந்தாமணில இருந்து துஷ்ரிதா, ஜீவிதா, அபிதா, அமிர்தா இவங்க எல்லாரும் தான். இவங்களுடைய விருப்ப பாடலை நாமளும் கேட்டு ரசிக்கலாமா?

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேர்கள் நினைவிற்கு, நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 9 மணிக்கு பிரசார் பாரதியின் மேனாள் துணை தலைமை இயக்குனர் மித்தாலி சாட்டர்ஜி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.

1.1 சில நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி ஸ்டீல்ஸின் இதே ராகம். நிகழ்ச்சியில தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சிருக்காங்க. கும்பகோணம்ல இருந்து ஸ்ரீனிவாசன், துர்கா தேவி, அவினேஷ், ஹரிஹரன் இவங்க எல்லாரும் தான் யூத் திரைப்படத்திலிருந்து பாடல்

காலை வணக்கம் நலமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மாதிரியே அவங்களுக்கும் நம்ம கிட்ட நிகழ்ச்சி கேட்கிறப்ப உற்சாகம் தொத்திக்குது அப்படின்னு சொல்றாங்க. உற்சாகத்தோடு பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி திருநெல்வேலியில இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. தக் லைஃப் திரைப்படத்துல இருந்து பாடல் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நாமும் கேட்டு ரசிப்போம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இதய ராகம் நிகழ்ச்சியில.

0: நேரம் 8:50. இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
4: காசியில ஒரு பண்டிதர் இருந்தார், நிறைய படிச்சவர், அதனாலதான் பண்டிதர். அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தார். வழியில மழை பிடிச்சிக்கிட்டு, சரி மழை நிக்கிற வரைக்கும் பக்கத்துல எங்கேயாவது ஒதுங்கி இருந்துட்டு புறப்படுவோம் அப்படின்னு நினைச்சாரு. பார்த்தாரு, அங்க ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டு திண்ணையில போய் உட்காந்துக்கிட்டார். அந்த வீட்டு மாடியில ஒரு அம்மா குடியிருந்தாங்க. அந்த சமயத்துல தெருவுல சில பேர் ஒரு இறந்தவர் உடம்ப தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த அம்மா தன் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு, இத பாருமா, இந்த இறந்து போனவர் எங்க போறார், சொர்க்கத்துக்கு போறாரா நரகத்துக்கு போறாரா அப்படின்னு பாத்துட்டு சொல்லிச்சு. அந்த சின்ன பொண்ணு விவரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு, அதாவதுங்க முதல்ல ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே அவர் வாழ்ந்த இடம் எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு போனேன். அங்க போனா அங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. மகாராசம் போயிட்டாரு, எவ்வளவு நல்ல காரியம் எல்லாம் பண்ணார், தான தர்மங்கள் எல்லாம் பண்ணார், அடுத்தவங்களுக்கு உதவியா இருந்தார், அவர் போயிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அதனால அவர் சொர்க்கம் போறாருன்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டாவதா ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே அவர் வீட்டையும் தேடிட்டு போனேன். அங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அயோக்கியம் தொலைஞ்சான், எவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தான், இனிமே நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அதனால அந்த ஆள் நரகத்துக்கு போறார் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு அந்த பொண்ணு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பண்டிதருக்கு தான் படிச்ச ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துதான். அதாவது, நல்ல காரியங்கள் செய்கிறவர்கள் நல்ல கதி அடைகிறார்கள், கெட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் கெட்ட கதி அடைகிறார்கள் அப்படின்னு அவர் சாஸ்திரத்துல படிச்சதுக்கு இப்பதான் அவருக்கு விளக்கம் கிடைச்சு. எவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம், படிச்சது ஞாபகத்துக்கு வர்றதுக்கே ஒரு சின்ன பொண்ணோட உதவி தேவைப்படுறது மாதிரி ஆயிட்டுது. நரகத்துக்கு போய் சேர்ந்த ஒரு ஆளு தன் பக்கத்துல இருந்த இன்னொருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் இறந்து போனப்ப கூட எங்க ஊர்ல பல பேர் கூடி நின்று அழுதாங்க, இருந்தாலும் கூட நான் சொர்க்கத்துக்கு போகல நரகத்துக்கு தான் வந்துட்டேன் அப்படின்னு அவன் பக்கத்துல இருந்தவங்க கேட்டிருக்கான். எப்படின்னு, அழுதவங்க அத்தனை பேரும் எனக்கு கடன் கொடுத்தவங்க அப்படின்னு நானா.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
8: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இன்று காலை 10:30 களத்தில் இருந்து

0: விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள்.
1: அந்த இறுதி காட்சியில் இந்த செங்கேனையும் அந்த குழந்தையும் சூர்யா வீட்டுக்கு போவாங்க. பொண்ணுடனே அவர் காஃபி கொடுப்பார். காஃபி கொடுத்த உடனே அந்த குழந்தை டீ குடிச்சிட்டு பக்கத்தில் சூர்யா எப்படி பேப்பர் எடுத்து படிக்கிறாரோ அது மாதிரி படிக்கும். அது வரைக்கும் நான் கூட யோசிப்பேன். ஆனால் ஞானவேல் எங்கே யோசிச்சார்னா, ஒரு பெண் படிக்க ஆரம்பித்து விட்டால் ஆணுக்கு நிகராக அமர முடியுங்கிறத வரைக்கும் ஓகே, அட்டாக்கால் போட்டு அமர முடியும்னு சொன்னா இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமானது.
0: பாடலாசிரியரும் கவிஞருமான யுகபாரதி அவர்கள் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்ற தலைப்பில் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் இடம்பெறுகின்றன. இன்று காலை 10:30 நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 களத்தில் இருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நமக்காக வந்து வாட்ஸ்அப்ல நிறைய பேர் வந்து பாடல்களை அனுப்பிய வண்ணம் தான் இருக்கிறாங்க. இருக்கிற கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பாடல் ஒளிபரப்ப முடியுமோ ஒளிபரப்பிட்டோம் அப்படிங்கிற மன நிம்மதியோட இதே ரகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கும். அடுத்த பாடலா விசுவாசம் திரைப்படத்திலிருந்து ஐயப்பன் நகர்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. அவங்க விருப்ப பாடல நாமும் கேட்டு ரசிப்போம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நான் அன்புடன் மரியா.

0: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 நேரம் காலை 9 மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவை புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள், பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படும். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இதில் அமெரிக்காவின் மார்க் ரூபியோ, ஆஸ்திரேலியாவின் பென்னி ஓங், ஜப்பானின் தோஷிமிட்சு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தோ பசிபிக் மண்டல நிலவரங்கள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும். விமான போக்குவரத்து மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் போயிங் விமான நிறுவனத்தின் உயரதிகாரி ஜெஃப் ஷாக்கியை சந்தித்து பேசிய அவர், பராமரிப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் சீரமைப்பு திறன், விநியோக சங்கிலி உள்ளிட்டவற்றில் இந்தியாவின் பங்களிப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் அன்னூரில் அவர் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கவனத்துடன் பராமரிக்கப்படுவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆவின் நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த நிறுவனத்தின் உற்பத்தி பொருட்களில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்றார். தமிழகத்தில் மின் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனைகளுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கவும் பழுதுகளை உடனடியாக சரி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் துணை இயக்குநர் திருமதி பிரபாவதி தெரிவித்துள்ளார்.
2: மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை எழுத படிக்க தெரிந்தவர் முதல் 10ஆம் வகுப்பு, மேல்நிலை வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்று பதிவு செய்து 30/4/2026 அன்றைய தேதியில் ஓராண்டு முடிவடைந்த பதிவுதாரர்கள் தகுதியுடையவர் ஆவர். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின பிரிவினர் 45 வயதிற்குள்ளும் இதர பிரிவினர் 40 வயதிற்குள்ளும் இருத்தல் வேண்டும். இத்தகுதிகளை உள்ளடக்கிய பதிவுதாரர்களுக்கு தமிழக அரசால் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது.
1: வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தடகள கூட்டமைப்பு கோப்பை போட்டிகளில் ஆடவர் 100 மீட்டர் பிரிவில் குரீந்தர் வீர்சிங்கும் 400 மீட்டர் பிரிவில் விஷாலும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களினி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இந்த நாள் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமையணும்னு வாழ்த்துக்களோட இது வசந்த அழைப்பு. இந்த காலை நேரத்தை நம்ம ரேடியோவை கலகலப்பா மாத்த போறது யார் தெரியுமா? நீங்க தான். அழகா பேசுற குட்டீஸா இருந்தாலும், பாட்டு பாடுற ராக் ஸ்டார்ஸா இருந்தாலும், கதை சொல்ற குட்டி சொல்லுங்களா இருந்தாலும், இல்ல விடுகதை கேட்டு என்ன கதற விடுற குறும்புக்கார குட்டீஸா நீ

0: நீங்க இருந்தாலும் உங்களுக்கான நேரம் தான் இது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்மா அப்பா கிட்ட சொல்லி 0431 அப்படின்ற இந்த கோட் நம்பரோட 246-102-1, 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைக்க சொல்லி என்கிட்ட வந்து பேச ஆரம்பிங்க.
1: இதே வேலையா போச்சு.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி

0: மெடிக்கல் சென்டர் புத்தூர் திருச்சி.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
2: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
3: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
4: இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
5: பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, கேட்டிருக்கீங்க இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு. சண்டே ஸ்பெஷலா குட்டீஸ் டூட்டீஸ் எல்லாம் பேச போறாங்க நம்ம கூட. இப்ப யாரு முதல்ல வந்திருக்கிறாங்க பேசுறதுக்கு, என்ன சொல்ல போறாங்க கேக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: யார் பேசுறீங்க?
6: ஸ்ரீ வெற்றிவேல், சத்திரப்பட்டி.
5: வெற்றிவேல் என்ன படிக்கிறீங்க?
6: ஏழாவது
5: படிக்கிறீங்களா? ஸ்வீட்டா இருக்கு உங்க வாய்ஸ். சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? கதையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பா கதைன்னா. சரி சொல்லுங்க, என்ன கதை சொல்ல போறீங்க?
6: தவளையும் எலியும்.
5: சரி சொல்லுங்க, என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும்?
6: ஃபர்ஸ்ட் தவளை வந்து இது யாருமே நண்பர்கள் தாவி தாவி இடத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. அப்ப ஒரு எலி முன்னாடி இந்த போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கால சங்கிலிய போட்டுக்குச்சு. அடுத்து எனக்கு அதுங்க விளையாண்டு இருந்துச்சு, பஸ்ட் எலி வீட்டுல விளையாண்டு இருந்துச்சு. விளையாண்டுட்டு இது தண்ணி இது இதா இருக்குன்ட்டு குளத்துக்கு போய் குதிச்சிருச்சு. எலி அப்படியே செத்து மேல மிதந்துட்டு இருந்துச்சு. தவளை அதை பாத்துட்டு அப்படியே சங்கிலியா அதுல மாட்டி இருந்துச்சு. கழுகு வந்து எலிய தூக்கிட்டு அப்படியே தவளையும் தூக்கிட்டு போயிடுச்சு.
5: தூக்கிட்டு போயிடுச்சா கழுகு? அப்புறம் என்னாச்சு?
6: அப்புறம் அது கூட்டுல வச்சு சாப்பிட்டுச்சு. அது
5: சாப்பிட்டுச்சா? சோ இதுல இருந்து என்ன தெரியுது?
6: தன்வினை தன்னை சுடும்.
5: சரி, இது நீங்க எங்க படிச்சீங்க இந்த கதைய?
6: எங்க புக்ல.
5: புக்ல? உங்க ஸ்கூல் புக்ல இருக்கா இல்ல நீங்க தனியா வேற புக் எடுத்து படிச்சீங்களா?
6: எங்க ஸ்கூல்ல லைப்ரரி புக் இருக்கும், அத வச்சு.
5: லைப்ரரி எல்லாம் போற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? பரவாயில்லையே, சூப்பர் வெற்றிவேல், வாழ்த்துக்கள். உங்களுக்கு அழகா கதை வந்து சொன்னீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்கள் எடுத்து நீங்க தொடர்ந்து படிங்க. வெற்றிவேல் மாதிரியே நீங்களும் கூட லைப்ரரி போங்க, அங்க இருக்க புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அடுத்த குட்டி யாரு நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: பேர் என்னடா?
5: நேத்ரா. என்ன படிக்கிறீங்க?
7: நல்லாதானே போய்கிட்டு இருந்துச்சு
5: சரி கேளுங்க.
7: நல்லா
5: போகணும்னா எனக்கு பதில் தெரிஞ்சா நல்லா போகும், இல்லனா உங்களுக்கு நல்லா போகும். சரி சொல்லுங்க, என்ன விடுகதை கேளுங்க.
7: நடக்க மாட்டேன், நகராமல் இருக்கவும் மாட்டேன், நான் யார்?
5: நகர மாட்டேனா?
7: நடக்க மாட்டேன், நகராமல் இருக்க மாட்டேன், நான் யார்?
5: நாற்காலியா?
7: இல்ல.
5: இல்லையா? வேற என்னவா இருக்கும்? நடக்க மாட்டேன், தெரியலையே.
7: மணிக்கோடு?
5: ஓ, முட்கள். இல்லையா, மணிக்கூண்டுல.
7: இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா?
5: கேளுங்க. எப்படி தெரியாது?
7: நீரிலே பிறப்பேன், வெயிலிலே வளர்வேன், நீரிலே இறப்பேன், அவன் யார்?
5: மீண்டும் ஒரு முறை கேளுங்க.
7: நீரிலே பிறப்பேன், வெயிலே வளர்வேன், நீரிலே இறப்பேன், அவன் யார்?
5: நிஜமா தெரியலங்க. ஏன், யாரு?
7: உப்பு.
5: உப்பு? நான் கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாமோ, பொறுமையா யோசிச்சிருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். அழகா சொன்னீங்க. சரி நான் ஒன்னு கேட்கட்டுமா?

0: கேக்குவா? ஒரு டாக்டர் ஊசி குத்த வரும்போது அந்த பேஷண்ட் வந்து தடுத்துட்டாராம் டாக்டரை. ஏன்?
1: ஏன்னா அழுகு ஊசினா உங்களுக்கு பயமா இருக்கும்.
0: ஏ, என்ன மாதிரியே நீங்களும் பதில் சொல்றீங்க. ஆனா இது இல்ல, நானும் இப்படிதான் பதில் போங்க. வேற ஏன் தடுத்தாரு?
1: ஊசியை போட்டாங்களோ
0: இல்லையே, ஏன்னா அது தடுப்பூசியா, அதனால வந்து அவரு தடுத்தாராமா. எப்படி நாங்களும் வீடு கதை வச்சிருக்கோம்ல. தேங்க்யூடா இணைப்புல வந்ததுக்கு, நன்றி. குட்டி சுட்டீஸ் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் என்கிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்டு என்ன பல்பு வாங்க வைக்கணும்னு வந்தாலும் சரி, நானும் வந்து உங்களுக்காக குட்டி குட்டியா இதே மாதிரி காமெடி விடுகதைகள் எல்லாமும் வச்சிருக்கிறேன். அது இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுறதா இருக்கட்டும், கதை சொல்றதா இருக்கட்டும், இல்ல கவிதை சொல்றதா இருக்கட்டும், எதுவாக வேணாலும் சொல்லலாம். 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246 100-240 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து பேசலாம். இது திருச்சி FM ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர், விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
4: கதை சொல்ல போற
5: என்ன கதைப்பா?
4: ராஜா ராணி கதை சொல்ல போற, காக்கா குருவி கதை சொல்ல போற.
5: ராஜா கதையா காக்கா கதையா?
4: என்ன கதை? என்ன கதை?
6: கதையா? அதெல்லாம் எதுக்கு சொல்ல சொல்லாத? யாராவது திருடி பழமா எடுத்துட்டாங்கன்னா?
7: காக்கா கதை சொல்லு, காக்கா கதை சொல்லு.
8: ராஜா கதை சொல்லு, ராஜாதி ராஜா இளையராஜா கதை சொல்லு.

0: சண்டையா எதுக்கு?
1: சண்டைதா எதுக்கு நடந்துச்சு? சண்டைதா எதுக்கு நடந்துச்சு?
2: காக்கா படைஞ்சிருச்சுல, அதான் அதான்
1: சண்டைதா எதுக்கு நடந்துச்சு? காக்கா தான் படைய திருடுச்சு, நிறையும் தான் பாட சொல்லுச்சு. சரிகம் அப்பா
0: பாடிச்சா?
3: ஓ பாடாதா? சரி காக்கா கா.
0: ஐயோ வடப்போச்சு காக்கா, பாவோல
3: ராஜா விடுவாரா?

0: வரலாம் பார்த்தது ராஜா பட.
1: இது ராஜா கதையா காக்கா கதையா?
2: காக்கா ராஜா கதை.

0: இந்திராஜுக்கு என்ன கதை?
1: சூப்பர்மேன் சூப்பர்மேன் அது சொல்லு, அது சொல்லு,
2: அண்ணன் கொண்டா கதை சொல்லு, அண்ணன் கொண்டா கதை சொல்லு.
0: யார் சார்? யார் சார்? டைனோசர்.

0: தெய்வம் சொல்றதானே சாகணும், புள்ளிய செத்துச்சு.
1: நாடெல்லாம் வாழ்த்துது ராஜா வாழ்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வசந்த் அழைப்பு. நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த குட்டி யார் வந்திருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? ஆ இல்ல, உங்க பேர் என்ன?
1: உங்க பேர் நிஷாந்த் ராஜ்.
0: கிஷாந்த் ராஜா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: பல்லக்காட்டுல இருந்து.
0: பல்லக்காட்டுல இருந்து பேசுறீங்களா? சாப்பிட்டீங்களா காலையில? சாப்பிட்டீங்களா காலையில? இனிமே தான் சாப்பிடணுமா? காலையில ஏஞ்சோனே விளையாட போயாச்சா? இல்லையா?
1: நானே சுத்திக்கிட்டேன்னு வீட்ல இருக்கேன்.
0: சுட்டுக்கிட்டீங்களா? எப்படி?
1: தாங்க பெரியமா வந்து எரிச்சு விட்டாங்க.
0: நீங்க போய் சேட்டை பண்ணீங்களா? அதுல கை வச்சிட்டீங்களா? காலை வச்சுட்டீங்க பாத்தீங்களா? நெருப்பு இருக்கிற இடத்துக்கு நம்ம போலாமா? போக கூடாது தானே? இனிமே போகாதீங்க. பெரிய காயம் ஆயிடுச்சா? மருந்தெல்லாம் வாங்கி போட்டாச்சா? சரி சரி, இனிமே வந்து கண்டிப்பா நெருப்பு இருக்கிற பக்கம் போக கூடாது. இதுல இருந்து எல்லாருமே, எல்லா குட்டீஸுமே தெரிஞ்சுக்கணும், யாரும் நெருப்பு பக்கம் போக கூடாது. ஓகே. சரி, கிஷாந்த் குட்டி என்ன சொல்ல போறீங்க
1: இன்னைக்கு?
0: சொல்லுங்க.
1: அடுப்பு எரியல நாவே இல்ல. அடுப்பு எரியல மழை பெஞ்சிட்டு நான் எரியல.
0: மழை பெஞ்சா நெருப்பு எரியாது. யார் சொல்லி தரா?
1: குழந்தை
0: ஏன் அழுகிற?
1: எனக்கு பசிச்சு.

0: நான் குடிச்சேன்.
1: ஆ ஓ குடிச்சிங்களா? ஆ அவ்வளவுதான், பசிச்சது அதனால நாங்க அழுத,
2: அப்படிதானே?
1: யாரு சொல்லி கொடுக்கறா கிஷாந்துக்கு அங்க பின்னாடி? யாருமே சொல்லி தரலையா? ஆனா எனக்கு கேக்குதே. நல்லா இருக்கேன், அழகா பாட்டு பாடின தங்கம், தேங்க்யூ. இனிமே நெருப்பு கிட்ட எல்லாம் போகாதீங்க, சேஃப்டியா விளையாடுங்க. விளையாடும் போது கூட அதிகமா வந்து வெயிலையும் போகாதீங்க, எரியும் இல்லையா? சரி, அடுத்து யார் வராங்க இணைப்புல நம்ம கூட பேசுறதுக்கு பாப்போமா? வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஆண்டி.
1: எடுத்தோனே ஆண்டியா? சரி ஓகே, யார் பேசுறீங்க? இந்த ஆண்டி போட்டு தவிர்க்கலாமே. ஆண்டிக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? அப்படி கூப்பிடுங்களே, பரவாயில்ல, அது கூட நல்லா தாங்க இருக்கு. இந்த ஆண்டியை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல. சக்தி எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நடுவுல இருந்தா? நடுலூர்னு ஒரு ஊர் இருக்கா? எங்க இருக்கு அது? எங்க இருக்கு? திருச்சிக்கு பக்கமா இருக்கா? திருச்சில இருந்து பக்கமா இல்ல. நீங்க ரேடியோ விட்டு தள்ளி வாங்க, அப்பதான் நான் பேசுறத நீங்க கேட்டு போன்ல கேட்டு பேசணும். ரேடியோல கேட்டு பேசுனீங்கன்னா கேட்க முடியாது. சக்தி நகர்ந்து வரீங்களா, பேசலாமா? சக்தி என்ன படிக்கிறீங்க? மூன்றாம் வகுப்பு படிக்கிறீங்க. சரி ஓகே, நடுலூருக்கு எப்படி போகணும்னு எனக்கு சொல்ல மாட்டீங்க அப்பன்னா கடைசி வரைக்கும். சொல்ல மாட்டீங்களா? உங்க ஊருக்கு அப்புறம் நான் எப்படி வருது? வரணுமா வேண்டாமா? வர வேண்டாமா? வேண்டாம்னு சொல்லிடாத தம்பி, மனசு வலிக்கும். சரி, நீங்க என்ன சொல்லலாம்னு வந்தீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
0: பாட்டு பாடுறேன்.
1: சரி, நீங்க அதை பண்ணுங்க, பாட்டு பாருங்க.

0: நான் வேற தாளம் போட்டுட்டு இருக்கேன், பாருங்க பாருங்க. அவ்வளவுதான் தெரியுமா? முருகர் ரொம்ப பிடிக்குமா இல்ல இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா? அதனால இந்த பாட்டு அடுத்த வரும்போது அடுத்தடுத்த வரிகளையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சரியா? அழகா பாடுனீங்க, நன்றி தங்கம். ஒரு பிள்ளைகிட்ட இருந்து ஆன்டில இருந்து அத்தையா மாறுறதுக்கு என்னென்னலாம் பேச வேண்டியதா இருக்குல்ல. ஆனா கடைசி வரைக்கும் நடுலூருக்கு எப்படி போகணுன்றத பத்தி சொல்லவே இல்லை பாத்தீங்களா சக்தி. இப்ப அடுத்து யார் வராங்கன்னு பாக்கலாம், பேசுறதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஒரு நிமிஷம்
0: இருங்களா, எனக்கு புரியலையே. அப்பா அம்மா வந்து லைன் புடிச்சு கொடுங்க, நான் சொன்ன பாயிண்டை எல்லாரும் கரெக்டா ஃபாலோ பண்றீங்க, கரெக்டா? ஆ கரெக்ட். யார் பேசுறது மிரட்டுறது? என்னைக்கு ஸ்கூல் திறக்குது உங்களுக்கு? ஒன்னாம் தேதியா திறக்குதா? எல்லாம் வாங்கியாச்சா புதுசா எல்லாத்தையும்? வெரி குட். சரி, என்ன சொல்ல போறீங்க
2: இன்னைக்கு?
0: பலக்குறளா? பரவாயில்ல, எட்டாவது படிக்கும் போதே இவ்வளவு திறமைகளா? பேசுங்க. நிஜமாவே புஸ்வானம் தான்.
2: அடுத்து வந்து ட்ரெயின். வந்து ட்ரெயின் வேகமா போகுது. அடுத்து வந்து ஆட்டுக்குட்டி. அடுத்து வந்து கார் ரிவல்ஸ். அடுத்து வந்து

0: பேசுறாங்க. எப்ப பேரண்டி அந்த கருவேப்பிலை செடியை நட்டு வைக்கிறியா? சரிய பாட்டி, கருவேப்பிலை செடி கூட நட்டு வைக்க தரலன்னா என்ன பிள்ளை? சுற்றுப்புற சூழல்ல என்ன ஆகுறது? ஓ, நானே வச்சுக்கிறேன்.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எப்படி நீங்க இதுல ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பண்றதுல? பழகுனீங்களா? யாராவது இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல பண்ணுவாங்களா? மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாங்களா? பாராட்டுக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்த தடவை இன்னும் நிறைய வந்து இதே மாதிரி பண்றதுக்கு கத்துக்கோங்க, சரியா? ஓகேமா, ஓகேமா, ரொம்ப நன்றிமா. நன்றி, நன்றி, நன்றி.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
7: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை. தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
9: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
10: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
9: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
11: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
12: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
13: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
14: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
15: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
16: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
17: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
15: மே 31 மாலை 4 முதல் 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
18: இருக்கு. குடும்பமா குழு குழு சாரதா சம்மர் ஷாப்பிங்.
19: திருச்சி சாரதாஸ்.
20: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701 அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: வசந்த அழைப்பு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 குட்டீஸ் எல்லாருமே ரொம்பவே அழகா அவங்களோட திறமைகளை நம்ம கிட்ட காட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா யாரு வரப்போறாங்க இனிப்புல அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: படிக்கிறீங்க?
1: நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறேன் மேம்.
0: சரி, எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊர் நீங்க?
1: நாங்க வந்து திருச்சி பேசுறோம்.
0: திருச்சி? திருச்சி பேசுறோமா? திருச்சியில இருக்கீங்களா?
1: ஆமா.
0: சரி, என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: கிரிக்கெட் விளையாட ரொம்ப பிடிக்கும்.
0: ஏ, ரொம்ப பிடிக்குமா? யார் பால் போடுவா வீட்டுல உங்களுக்கு?
1: எங்களோட அண்ணா.
0: அண்ணா போடுவாங்களா? அண்ணா பேர் என்ன?
1: ரந்தீப் ஆண்டனி.
0: ஆஹா, சரி. யார் நல்ல பேட் பிடிப்பீங்க? யார் நிறைய ஸ்கோர் எடுப்பீங்க? நானே. தெரியுமே எனக்கு, நீங்க தான் பண்ணுவீங்கன்னு. சரி, ஓகே. என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: நான் வந்து பாட்டு பாட போறேன்.
0: பாடுங்க, கேக்கலாம்.
1: பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை. புல்வெறியும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை. பச்சிகளின் குக்கு குக்கு, பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங். சங்கீதம் சொல்லித் தருமே ரங்க பெண்ணே. காலோட சரங்கை பூட்டி,
0: பாட்டு பாடுறீங்க? அப்பப்பா சொல்லி கொடுத்தாங்களா? அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த பாட்டு? நீங்களும் கேட்டிருக்கீங்களா நிறைய தடவை? ரொம்ப அழகா பாடுனீங்கடா. தேங்க்யூ. ஓகேடா, ரொம்ப அழகா பாடினாங்கல்ல. நான் கூட குட்டி பாப்பா பாட்டு பாடுது அப்படின்னா, நான் புதுசா ஏதாவது பாட்டு பாடுவாங்கன்னா, பழைய பாட்டுல கூட இவ்வளவு பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படிங்கறது வந்து இப்பதான் தெரியுது. குட்டீஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க நிகழ்ச்சி, நீங்களும் வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 4431 அப்படின்ற இந்த முன் இணைப்பு என்னோட 246-102-1 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கால் பண்ணி கொடுங்க, நானும் பேசணும் அப்படி சொல்லி கேட்டு பேசுங்க. இப்ப யார் வந்திருக்கிறாங்க இணைப்புல பாக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் மானக்குட்டை பைபாஸ்ல இருந்து சுபாஷினி பேசுறேன்.
0: சுபாஷினிக்கு நிறைய தடவை பேசி பழக்கம் இருக்கோ?
2: நான்
0: அப்பெல்லாம் பண்ணுவேனா? நானும் சுபாஷினி எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் அப்பெல்லாம் பண்ணுவேனா? உங்கள மாதிரியே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள வராங்கல்ல, அதனால உங்களுக்கு லைன் கிடைக்காம இருந்திருக்கும். அவ்வளவுதான், நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஒரே நேரத்துல, அவ்வளவுதான். சரி சுபாஷினி, என்ன படிக்கிறீங்க?
2: 7th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு 8th ஸ்டாண்டர்ட் போறேன்.
0: சரி, எல்லாரும் தெளிவா இருக்கீங்க, அடுத்து என்ன போக போறோன்றது இல்ல. சரி, புதுசா என்ன வாங்குனீங்க இந்த வருஷம் ஸ்கூலுக்கு போறதுக்கு?
2: இனிமே தான் வாங்குறோம்.
0: இனிமே தானா? இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஜூன் 1 தானே ஸ்கூல் தொடங்குது?
2: கேக்கல.
0: ஜூன் 1 தானடா உனக்கு ஸ்கூல் தொடங்குது?
2: எங்களுக்கு 4ஆம் தேதி சொல்லிருக்காங்க.
0: ஏ, ஜாலி தான். இன்னும் எக்ஸ்ட்ரா 3 நாள், அதனால அப்புறமா போய்க்கலாம் ஷாப்பிங், அப்படிதானே? சரிடா, என்ன சொல்ல போறீங்க
2: இன்னைக்கு?
0: பாத்தீங்களா, கேக்க போறீங்களா? சரி, மாட்டிக்கிட்டேன், சொல்லுங்க, கேளுங்க.
2: வரமே இல்லாத கார்டு. என்ன கார்டு?
0: ஏ, சிம் கார்டு. எப்படி, கரெக்டா? ஏ அவ்வாடா, சூப்பர்.
2: எனக்கு
0: ஒரு பாயிண்ட், ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்து வேற இருக்கா?
2: என்னது
0: இந்த பக்கம் நீங்க க்ளூ குடுக்கலனா கண்டிப்பா இதால பண்ணிருக்க முடியாது. இன்னும் இருக்கா? இல்ல, அவ்வளவுதானா? யாருக்குடா?
2: எங்க பாப்பாக்கு.
0: பாப்பாக்கு பர்த்டே? வா. பாப்பா பேர் என்ன?
2: ராகவஷ்ணி.
0: என்ன, எத்தனை படிக்கிறாங்க அவங்க?
2: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க.
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்களா? சூப்பர். அவங்க பேசுவாங்களா?
2: அவங்க அவங்க வீட்ல இருக்காங்க.
0: ஓ, அவங்க அவங்க

வீட்டில் இருக்காங்க. சரி ஓகே. இன்னைக்கு அப்பனா அப்ப பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நீங்க கிளம்பிட்டீங்க அப்படிதானே? சரி, நான் அப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? நான் நீங்கள் கேட்ட மாதிரி நானும் ஒரு வீடு கதை கேட்கவா? எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும்? சூப்பரு. இந்த மாதிரி வீடு கதையெல்லாம் நம்மள அடிச்சு கால இல்ல சுபாஷினி. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காமிச்சேன் பாத்தீங்களா? ஒரே மாசத்துல வீட்டுல இருக்கிற ரெண்டு பேருக்கு பிறந்த நாள் வந்ததுன்னா சம இல்ல. அடுத்தடுத்து எல்லாருமே ஒன்னா வாங்கிக்கலாம் எல்லா விஷயத்தையும். இப்ப யார் அடுத்ததா இணைப்புல வராங்கன்னு பாக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? இணைப்புக்கு வந்துட்டீங்கப்பா.

0: யார் பேசுறீங்க?
1: ஹலோ,
0: இணைப்புக்கு வந்துட்டீங்கப்பா. யார் பேசுறீங்க?
1: நான் புதூர்ல இருந்து பேசுறேன்க்கா.
0: புதூர்ல இருந்து யார் பேசுறீங்க தங்கச்சி?
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம்டா. உங்க பேர் என்னடா?
1: என்னக்கா?
0: உங்க பேர், உங்க பேர்?
1: அபர்ணா.
0: அபர்ணா. என்ன படிக்கிறீங்க?
1: மூணாம் ஸ்டாண்டர்ட்க்கா.
0: 3வது ஸ்டாண்டர்ட். சார், எவ்வளோ நல்லா இருக்கா. வார்த்தைக்கு வார்த்தை அக்கா. ஒரு பிள்ளை என்னை வந்து ஆண்டி சொல்லிச்சு. சரி, நம்ம இன்னைக்கு என்ன வந்து சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: பாட்டு பாடுறேன்க்கா.
0: ம், பாடுங்க.
1: நேரு மாமா வந்தாரு, நேர்ச்சியாக நின்றாரு, கதை சொல்லி சென்றாரு, கைதை பாட சொன்னாரு, வெள்ளை புறா சென்றாரு, ரோஜா பூ தந்தாரு, பாரத நாட்டிலே பாஸ் தொடுவாளவே.
0: அழகா சொன்னீங்க. இது உங்க பாட புத்தகத்துல இருக்குங்களா?
1: ஆமாக்கா.
0: ஓகேடா. பாட புத்தகம் இல்லாம வேற புத்தகம் எல்லாம் படிப்பீங்களா?
1: படிப்பேன்க்கா.
0: படிப்பீங்களா? சரி, ஓகே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, பாராட்டுக்கள். அடுத்த முறை வரும்போது பாட புத்தகத்துல இல்லாம வேற ஏதாவது புதுசா படிச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. சரியா கேட்டு நினைச்சிருக்கீங்க. இது திருச்சி FM ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு.

0: ஷாப்பிங் சமக்குல்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 9:50 ஆயிருச்சு. கேட்டு அடைஞ்சிருக்கிறீங்க, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு. குட்டீஸ் எல்லாமே அவங்களோட திறமைகளை செமையா நம்ம கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா யார் பேச போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம்டா, யார் பேசுறீங்க? கேக்குதா? கேக்குதாடா, நான் பேசுறது கேக்கலையா? நல்லா இருக்கும்டா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்க்கா. சாப்பிட்டீங்களாக்கா?
0: சாப்பா, இவ்வளோ அக்கறையா ஒரு பிள்ளை கேக்குது. இந்தா நான் உங்கள்ட்ட எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஆ, சரிங்கக்கா.
0: ஆ, நீங்க யார் பேசுறீங்கன்னு சொன்னா தானே நானும் சந்தோஷமா இருப்பேன்.
1: ஆமாக்கா.
0: ம், யாரு, யார் பேசுறீங்க?
1: தர்ஷன்க்கா.
0: தர்ஷன், எங்க இருந்து பேசுறீங்க தர்ஷன்?
1: ஜெய்மங்கலம்.
0: அது எங்க இருக்கு?
1: எங்க பெருமாவருக்கு வந்திருக்கீங்கக்கா, திருவிழானால.
0: ஓ, என்ன திருவிழா அங்க?
1: கோயில்ல சாமி வருது, அதனால திருவிழா.
0: திருவிழானா ஜாலியா இருக்கும்ல? கடைக்கெல்லாம் போவீங்களா? அங்க கடைவீதிக்கெல்லாம் என்ன கேட்டு வாங்குனீங்க வீட்டுல கடைவீதியில?
1: என்னக்கா,
0: நான்லாம் கடை வீதிக்கு போனா பலூன் வாங்காம வரவே மாட்டேன், அதுவும் திருவிழால, தெரியுமா? நீங்க என்ன வாங்குவீங்க அந்த மாதிரி? என்ன வாங்கினா இவ்வளவு நேரம் யோசிக்கிறேன்
1: நீனு?
0: ஏன் பேச மாட்டேங்கிறீங்க தர்ஷன்? நான் என்ன பயமா பொறுத்துற உங்கள? என்ன வாங்கினீங்கன்னு கேட்டேன்.
1: ஹலோ.
0: ஆமாக்கா, அப்படிதாக்கா பண்ணுவேன்க்கா, நான் சொல்ல மாட்டேன்க்கா, அதானே? சரி தர்ஷன், நீங்க நிகழ்ச்சியில வந்து என்ன சொல்லலாம்னு நினைச்சு வந்தீங்க? நிகழ்ச்சியில ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்னு வந்திருப்பீங்கல்ல, என்ன சொல்லலாம்னு வந்தீங்க?
1: ஒரு பெட்டிலக்கா, அதுல ஒரு முத்தி போன ஒரு வெண்டைக்காய்.
0: ஒரு பெட்டியில முத்தி போன வெண்டைக்காவா?
1: அது பச்சை கலர்ல இருக்கும்க்கா.
0: சரி, முத்துனா பச்சை கலர்ல இருக்குமா? ஆமா, இருக்கும் முத்துன வெண்டைக்காய். சரி, அதுக்கு என்ன ஆச்சு அந்த வெண்டைக்காய்க்கு? முத்தி போச்சு, வேற என்னாச்சு? நீங்க என்ன என்ன கேட்க வந்தீங்க? பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன, அதானே கேட்க வந்தீங்க தர்ஷன் குட்டி? கரெக்டா? நீ ரேடியோ கேட்டுட்டே பேசுறதானே? நீங்க போன்ல என்கிட்ட பேசினாதான் என்கிட்ட பேசலாம். இதே மாதிரி நீங்களும் ரேடியோ எல்லாம் கேட்டுக்கிட்டே என்கிட்ட பேசினீங்கன்னா நான் பேசினது உங்களுக்கு அப்புறம் தான் கேட்கும். அப்போ வந்து நீங்க என்கிட்ட பேச முடியாது, நீங்க பேசுறதையும் உங்களால கவனிக்க முடியாது. அதனால போன்ல வச்சு நீங்க பேசுங்க, சரியா? அடுத்த முறை பேசும்போது தர்ஷன் வந்து தெளிவா பேசுவாரு. இப்ப அடுத்து யார் வந்திருக்கிறாங்கன்னு பாப்போமா? ஹலோ, வணக்கம். தர்ஷன் குட்டி மாதிரியே தான் இப்போ எல்லாரும் விளையாடுறதுக்கு நேரமாயிருச்சு. 10 மணி ஆக போகுது, இதுக்கு மேலே நீங்கள் வந்து அவங்கள்ட்ட எப்படி நாங்கள் பேசுவோம், விளையாடுறதுக்கு போகிறதுக்கு நேரம் ஆயிருச்சே அப்படின்ட்டு தான் எல்லா குட்டீஸுமே விளையாடுற ஆர்வத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருவிழாலாம் வேற எல்லா ஊர்லேயும் நடக்குதா, அதனால திருவிழா பார்க்கறதுலையும் ஆர்வமாக இருப்பாங்க போல தர்ஷன் மாதிரியே. இப்போ யார் வந்திருக்கிறாங்க? நிறைவான குட்டீஸ் அப்படின்னு பார்ப்போம். வணக்கம். இவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க, ஆட முடிக்கிறாங்க. நானும் அப்புறம் அழுதுருவேன், நானும் சின்ன பிள்ளை தானே. ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வேதாந்த் ரிஷி.
0: வேதாந்த் ரிஷி, எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருச்சி.
0: திருச்சி தானா? திருச்சியில எந்த ஊரு? இதெல்லாம் தெரியாதுங்க, திருச்சி தான் அப்படிங்கிறீங்களா? வேதாந்த் குட்டி, என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் பேசுறது உண்மையிலே யாருக்கும் கேட்க மாட்டேங்க. என்னமா?

போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல்.

0: கீழ்கோட்டை.
1: கீழே கொண்டார்பேட்டை. ஐயோ கரெக்ட் தானா? சரி, என்ன படிக்கிறீங்க நீங்க? செகண்ட் படிக்கிறீங்க. எவ்வளோ பெரிய படிப்பு. லீவ்ல என்னப்பா பண்ணீங்க? உங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்கல்ல, இப்ப எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க? வேதாந்த் குட்டி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? சரி, லீவ் விட்டாங்க தானே, அப்ப என்ன பண்ணீங்க? யார் வீட்டுக்கு போனீங்க? ஊருக்கா? எந்த ஊருக்கு? அங்க யார் இருக்கா? அங்க யார் இருக்கா? சரி, வேதாந்த் குட்டி, எனக்காக ஒண்ணு பண்றீங்களா? அந்த ரேடியோ கிட்ட இருந்து தள்ளி வந்துருங்க, என்கிட்ட போன்ல பேசுங்க. பேசுவீங்களா மாட்டீங்களா போன்ல? சரி, என்ன சொல்ல வந்தீங்க நிகழ்ச்சியில? இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? என்னமா சொல்ல போறீங்க? இல்ல, எல்லா குட்டீஸும் ஏன் இப்படி இன்னைக்கு கடைசி ரெண்டு குட்டீஸ் வந்து ரேடியோவை கேட்டுட்டே இருக்கிறாங்க, நம்ம பேசுறதே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த வாரம் இதே குட்டீஸ் கிட்ட நம்ம போன்ல வந்து நீங்க பேசுங்க, ரேடியோவை கேட்டுட்டே பேசாதீங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட எல்லா குட்டீஸும் ரொம்ப அழகா பேசுனீங்க. அதனால எல்லாருக்குமே பாராட்டுக்கள்.

நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மாலை 4 மணிக்கு காத்திருக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு வண்ணக்கோளங்களில் குறுக்கெழுத்து போட்டி தாங்க நம்ம விளையாட போறோம். விளையாட நீங்க தயாரா இருந்தா அழைக்கலாம். 246 102.1 240 102.1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இன்னைக்கு கேட்கலாம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை புதுதில்லியில் இன்று சந்தித்து மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள், பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு நாட்டு மக்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. எபோலா நோய் பரவலை பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ள நிலையில் இந்நடவடிக்கை. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக வீரர்கள் வரும் 2028 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் வெற்றி பெற்ற தமிழக வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், இதற்கென விளையாட்டு அறிவியல் அடிப்படையிலான பயிற்சிகள், ஊட்டச்சத்து மிக்க உணவு, உயர்தர பயிற்சி முகாம்கள் உள்ளிட்டவைகளை வழங்க விளையாட்டுத்துறை தயாராக உள்ளதாக கூறினார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கு நாளை முதல் அடுத்த மாதம் 17 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியிலிருந்து இரவு நேரத்தில் வெளியேறும் யானைகள் கிராமங்களில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்துவது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு ஆசனூர் மலைப்பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் நுழைந்த காட்டு யானை சிறிது நேரம் விடுதியில் வளாகத்தில் நடமாடியது. பின்னர் மெதுவாக நுழைவாயில் கேட்டை தனது துதிக்கையால் திறந்து வெளியே சென்றது. இந்த காட்சி தங்கும் விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் பதிவாகியுள்ளது. ஈரோட்டிலிருந்து பி.சி. மூர்த்தி.
0: திருச்சி சாரலப்பள்ளி வாராந்திர சிறப்பு ரயில் சேவை வரும் ஜூலை 7 முதல் செவ்வாய்க்கிழமைகளில் நிரந்தர ரயிலாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த ரயில் திருச்சியிலிருந்து 9:30 புறப்பட்டு அரியலூர், விருத்தாச்சலம், வேலூர், திருப்பதி, ரேணிகுண்டா வழியாக மறுநாள் 9:30 சாரலப்பள்ளி சென்றடையும். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. அடுத்த மாதம் 7 வரை நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸ், இத்தாலியின் ஜானிக் சின்னர், ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜரோவ், இந்தியாவின் யூகி பாம்பரி, ஸ்ரீராம் பாலாஜி உள்ளிட்டோரும், மகளிர் பிரிவில் போலந்தின் இக்கா ஸ்வியாடெக், பெலாரஸின் அரினா சபலென்கா, அமெரிக்காவின் கோகோ காப் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் தொழிலான பாடல்களோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது போடு ஆட்டம் போடு.

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இன்று காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள்.
1: அந்த இறுதி காட்சியில் இந்த செங்கேனையும் அந்த குழந்தையும் சூர்யா வீட்டுக்கு போவாங்க. பொண்ணு உடனே அவர் காஃபி கொடுப்பாரு. காஃபி கொடுத்த உடனே அந்த குழந்தை டீ குடிச்சிட்டு பக்கத்துல சூர்யா எப்படி பேப்பர் எடுத்து படிக்கிறாரோ அது மாதிரி படிக்கும். அது வரைக்கும் நான் கூட யோசிப்பேன். ஆனா ஞானவேல் எங்க யோசிச்சாருனா, ஒரு பெண் படிக்க ஆரம்பித்து விட்டால் ஆணுக்கு நிகராக அமர முடியுங்கிறது வரைக்கும் ஓகே, அட்னாக்கால் போட்டு அமர முடியும்னு சொன்னா இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமானது.
0: பாடலாசிரியரும் கவிஞருமான யுகபாரதி அவர்கள் வெள்ளத்தணைய மலர் நீட்டம் என்ற தலைப்பில் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் இடம்பெறுகின்றன. இன்று காலை 10:30 நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.

வாழ்க்கை என்ன சிக்கலும் சாப்பிட்றப்ப விக்கலும் வரதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க. அதுக்காக கவலையே படாமல் சந்தோஷமாக வாழணும். கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும்போது போடு ஆட்டம் போடு.

0: Some dark and a one bag of mouth. One bag of mouth. Bag of mouth.
1: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்டு ரசித்தோம். போடு ஆட்டம் போடு.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: நேரம் 10:30. திருச்சி

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களின் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருச்சி SRV பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பாடலாசிரியரும் கவிஞருமான யுகபாரதி அவர்கள் வெள்ளத்தணைய மலர் நீட்டம் என்ற தலைப்பில் ஆட்சியுரையிலிருந்து சில பகுதிகள் இடம்பெறுகின்றன.
2: கவிதைங்கிறது வந்து என்னன்னா தன்னுணர்வாக நீங்களா எழுதுவது. என்ன சொல்ல போனா கவிதைனா ஒரு பறவை மாதிரி புரிஞ்சுக்கோங்க, பாட்டுனா விமானம் மாதிரி, அது யாராவது ஒருத்தர் இயக்கணும். விமானமும் பறக்கும் பறவையும் பறக்கும் இல்லையா. கவிதைக்கும் பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா கவிதைனா இயற்கையா பறக்கிற பறவை, அது பாட்டுனா யாராவது ஒருத்தர் இயக்கணும். என்ன இயக்கணும், நான் சொல்றது சினிமா பாட்டுக்கு தான். அந்த காலத்துல பாடப்படுவது பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாட்டுனா என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம, நீங்க சொன்ன மாதிரி கவிதையை மெட்டு போட்டால் பாட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்படி மெட்டு போகிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் தரணும், அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம வரிகள் எழுதுறோம், அதுக்கு அவங்க மெட்டு கொடுப்பாங்க, அல்லது மெட்டுக்கு நம்ம பாட்டு எழுதுறோம். எப்படியோ வச்சுக்கோங்க. குமிக்கி படம் வந்த உடனே இப்போ டைரக்டர் வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறார், இது மாதிரி சார் ஒரு கோமாளி யானையை குமிக்கி யானைன்னு சொல்லிட்டு ஒரு மலை கிராமத்துக்கு கொண்டு போகிறாங்க சார். அங்கே வந்து லக்ஷ்மி மேனோட அவர் பார்த்துட்டார் சார். லக்ஷ்மி மேனோட மேலே இவருக்கு ஒரு சின்ன லவ் வந்த உடனே இந்த கோமாளி யானையவே குமிக்கி யானைன்னு சொல்லி பொய் சொல்லிடுறாரு. பொய் சொல்லிட்டு திரும்பி சொன்னால் உண்மையை சொல்லிட்டாக்க நம்ம துரத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் கும்கி யானையோட தேவை ஏற்படும் போது தெரிஞ்சு போயிருச்சு சார், இதுதான் கதை, இதெல்லாம் சொல்லிவிட்டு இதை வச்சு நம்ம எழுதுறோம் சார். நான் உடனே அஞ்சு பாட்டு என்னென்ன சுச்சுவேஷன் உடனே ஃபஸ்ட்டு ஊருக்குள்ளே போகிறான் சார். பார்த்த உடனே அவனுக்கு வந்து அது வினனே புரியல சார், அவளை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார், ஒன்றுமே புரியல சார், ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னே. சரி ஓகே சார், டியூன் போட்டோன்னா என்னப்பா அது இந்த மதர் சுச்சுவேஷன், ஒன்றும் புரியலை சொல்ல தெரியல அப்படின்ட்டேன். நமக்கும் ஒன்றும் புரியல சொல்லத்தில் தான். சரி ஓகே எழுதுனோன்னு என்ன உடனே எழுதிட்டீங்க அப்படின்னாரு. இல்லை இல்லை ராஜா சொல்லியிருக்கிறாரு, இங்கேருந்து யோசிக்கக்கூடாது, இங்கேருந்து யோசிக்க சொல்லியிருக்காரு, உடனே என்னவோ அதான் எழுதணுட்டாரு, ஒன்றும் புரியல சொல்ல தெரியல நெஞ்சு குளியில் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டேன். அடுத்தது சொன்னார், இப்போ லவ் சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது சார் அந்த இடத்துக்கு சார் அப்படின்னோடனே அந்த பாட்டு கதையெல்லாம் நிறைய காணொலியில் இருக்கு, நீங்கள் அப்புறம் போய் பாருங்கள். அது உடனே நான் உடனே சொன்னேன், சொல்லிட்டாலே அவள் காதலை சொல்லும் போதே சுகம் தாழலை அப்படின்ட்டேன். இல்லை சார் அந்த யானை மேலே ஒரு தடவை ஏறிடுவா, ஏன்னா யானைக்குனாலே அவளுக்கு பயம், அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே பயம். அப்படிப்பட்ட ஒருத்தையை வந்து யானை மேலே வந்து விக்ரம்பூர் ஏறி உட்கார வச்சுருவார் லக்ஷ்மி, யானை மேலே உட்காந்தோடனே ஒரு சந்தோஷமாக இருக்கணும் சார் அப்படின்னு. ஐயோ ஐயோ ஆனந்தமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கிட்ட தெரிஞ்சு போன பிறகு பிரச்சனையாயிடும் சார், இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோடனே, எப்போ பிள்ளை சொல்ல போகிறேன், இப்போ இதில் எதையாவது வெளியிலேருந்து ஒரு சொல் இருக்கா, எல்லாமே டைரக்டர் சொன்ன சொல் தான், இந்த சொல் எல்லாமும் பாட்டகை எப்படி மாறுதுன்னா, அந்த தம்பி முதல்ல சொல்லும்போது ரொம்ப பிரமாதம் சொன்னார்ல, கவிதையை பாடிட்டா பாட்டு சார் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா. இப்போ டைரக்டர் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறார், உண்மையிலேயே சொற்களை ராகமிட்டு சந்தத்தோடு இழைத்து பாடினால் அது பாட்டாக மாறும் என்பதற்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு பாட்டு உதாரணம். இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த லவ்வை சொல்லிட்டான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அது காதல் பாட்டே கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா காதல் பாட்டுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த பாட்டு மொத்தத்தையும் சொல்கிறேன், அதில் எங்கேயாவது காதலை பற்றி வருதான்னு பாருங்கள். அவர் சொன்ன உடனே என்ன சொன்னார், என்ன சார் சுச்சுவேஷன்னா, இல்லை சார் அவர் வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அதை பற்றி தான் எழுதுறோம். சரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது ஒரு காட் ஆஃப் வேர்ட்ஸ், அவர் அப்படி தான் சொல்லுவார், எல்லாமே கர்த்தர்னு சொல்லுவார் காடும்பார், எல்லாமே எனக்கு ஒன்றுமே புரியாது அவர் சொல்கிறது. நான் சொன்னேன் ரெண்டு பேரும் எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன், இல்லை சார் அது ஒரு சந்தோஷமான உணர்வு, லவ் சொல்லிட்டாங்கன்னா சொல்லலை சார் வாய் திறந்து, லவ் மாதிரி இவன் புடவை எடுத்து கொடுப்பான் சார் கட்டிட்டு வந்த உடனே இவன் ஒத்துக்கிட்டாங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கணும் சார். சரி எப்படி ஏதாவது உதாரணமாக சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு லட்சம் விண்மீன் கொட்டுற மாதிரினார், லட்சம் விண்மீன் கொட்டினா பொசிங்கில் போயிடுவான், அது எப்படி சார் உணர்வுன்னேன், ஒரு லட்சம் பறவைகள் பறக்கிற மாதிரி ஒரு லட்சம் பறவை பிறந்து கேட்டிருக்கீங்களா காது கிழிஞ்சிரும். அவர் எதோ சொல்கிறார் எனக்கு ஒன்றுமே புரியல, நான் சொல்கிறேன் இளையராஜா சொன்னதுனால சொல்லிட்டாலே அவள் காதலன்னு சொல்லும்போதே சுகத்தாலலை, இது மாதிரி ஒரு சொல்ல கேட்க தோறும்ல, இதுக்கு மேலே ஒரு சொல்ல கேட்க பிடிக்கல, நீ சொன்ன சொல்லே போதும் அதுவே வேதம்னு எழுதி கொடுத்துட்டேன். அந்த காகிதத்தில் இருக்கக்கூட மூளையை வந்து மடங்கி சொல்லிட்டாலே அந்த காதலை மடங்கியிருக்கு, அந்த வார்த்தை தெரியல, சொல்லிட்டாலே அவள் காதலை சொல்லும் போதே சுகம் தாழலை, இதுக்கு மாதிரி ஒரு சொல்லு தோறலை, இதுக்கு மேலே ஒரு சொல்லு தேவையில்லை, நீ சொன்ன சொல்லே போதும் அதுவே வேதம்னு இருக்குது. நான் பேப்பர் கொடுத்தேன்னா அவர் வாங்கி பார்த்தவர், சொல்லிட்டாலே சுகம் தாழலை, என்ன சார் வெறும் சொல்ல பற்றி எழுதிருக்கீங்க என்ன, அது வரைக்கும் எனக்கே தெரியாது அது சொல்ல பற்றி தான் இருக்குன்னு. இல்லை சார் காதல் போட்டிருக்கனே, என்ன சார் காதல்னு ஒரு வார்த்தை எழுதிட்டா காதல் ஆகிடுமா சார், காதல்னு வார்த்தையில் சொல்கிறது தான் சார் காதல், வேறு ஒன்றும் அதை எழுதணுன்னா, இல்லை நீங்கள் காதலை பற்றி இல்லை சார் சொல்ல பற்றி எழுதணும்னு சொன்ன உடனே அந்த பாட்டு மொத்தத்தையுமே நான் சொற்களை பற்றி மட்டும்தான் அந்த பாட்டை எழுதியிருக்கேன் நான். அந்த ஒரு வரி இருக்கா, சொல்லிட்டாலே அவள் காதலை சொல்லும் போதே சுகம் தாழலை, இது மாதிரி ஒரு சொல்ல தேவையில்லை, இதுக்கு மேலே ஒரு சொல்ல நான் கேட்க விரும்பல, நீ சொன்ன சொல்லே போதும் அதுவே வேதம். காதலை மட்டும் தூக்கிட்டிங்கன்னா ஏதாவது இருக்காது அர்த்தம், ஒரு வார்த்தை தான் சேர்ந்தது. இப்போ

அவர் சொன்னார், சரி இதெல்லாம் ஓகே சார், சரணம் என்ன பண்ணுவீங்க, சரணமும் எழுதிடலாம் சார்னு சொல்லிட்டு அவர் டியூன் போட்டார். நான் உடனே சொன்னேன், எத்தனையோ சொல்ல சொல்கிற மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே, மனசுலேயும் சொன்னால் போகாது, உதட்டுலேயும் சொன்னால் போயிடும், நீ சொன்ன சொல்லவே வேதம், அதுவே வேதம்னு சொன்னேன். சார் மறுபடியும் சொல்ல பற்றியே இருக்கே சார் அப்படின்னா, இன்னொரு சரணத்துக்கு என்ன பண்ணுவீங்க, இன்னொரு சரணம் எழுதிடலாம் சார் அப்படின்ட்டு இப்போயும் நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்பா சொன்ன கேட்கல, அம்மா சொல்லி கேட்டேன், ரெண்டு பேரும் ஒன்றை பார்த்தா நீ சொன்ன சொல்லே போதும், அதுவே வேதம், இவ்வளோ தான் அந்த பாட்டில் இருக்கும். சொல்ல பற்றி தானே இந்த பாட்டு இருக்குது. அப்போ ஏன் அது காதல் பாட்டாக எல்லோரும் கைகொட்டி சந்தோஷமாக பார்த்தீங்க? ஏன் பார்த்தீங்க? ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது எல்லா விக்ரம் பிரபுவும் தம் மனசில் இருக்க லக்ஷ்மி மேனன் நினச்சிக்கிட்டதுனாலையும், எல்லா லக்ஷ்மி மேனனும் தம் மனசில் இருக்கக்கூடிய விக்ரம் பிரபு நினச்சதுனாலையும் அதை காதல் பாட்டுன்னு சொல்லி எல்லாரும் ரசித்து கொண்டாடிட்டீங்களே தவிர, அந்த பாட்டுக்கும் சுச்சுவேஷனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பாட்டை நாம் எப்படி உள்வாங்கிக்கிறோங்கிறது தான். இந்த கலை வந்து நம்மளை பயிற்றுவித்துக் கொண்டே இருக்கிறது. நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், நிறைய ஃப்ளாஸ் இருக்கும் பாடல்களில். இப்போ கண்ணே கலைமானேங்கிற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த கலைமானேங்கிற சொல்ல வந்து ஆண்மானம் தானே அது. அதெல்லாம் தாண்டி நம்ம ஏன் ரசிச்சிட்டோம்னா, அந்த சுச்சுவேஷனும் அந்த உணர்வும் நம்ம மனசுக்குள்ளே கடத்திடுவாங்க. அந்த கடத்திட்டால் அந்த பாடல் வந்து வெற்றி அடைஞ்சிடும். இப்படி தான் அந்த பாட்டு எழுதுறதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே பாட்டு எழுதுறதுலாம் ரொம்ப எளிது தான். பாட்டை கேட்குறது ரொம்ப முக்கியம். அதை எப்படி நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா, இந்த ஓசைன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் அதில் வந்து திருக்குறளையே கூட நிறைய ராகமிட்டு பாடின குரல்கள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வாங்கி கேட்டுட்டு பார்க்கலாம். பாடமே வந்து கூட நீங்கள் சின்னதாக வந்து ஒரு ஆன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆன்சரை மனசில் பதிகிற மாதிரி நீங்கள் பாடி வச்சுக்கிட்டே மறக்கவே மறக்காது. நான்லாம் என்ன பண்ணோம், ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் வந்து ஏபிசிடின்னு இருக்குல்ல வச்சுக்கங்களேன், ஆப்ஷன்ஸ் ஆன்சர்லாம் இருக்கு இல்லையா, இதில் வரிசையாக எழுதிடுவேன். ஏடிசிபிஇன்னா ஒரு ஏதாவது ஒரு பழைய பாட்டை. இதெல்லாம் இந்த உத்தி முறையை நாங்கள் வச்சுருந்தோம், நீங்கள் என்னென்ன காரணங்கள் வச்சுருக்கீங்களோ என்னென்ன வச்சுருக்கீங்களோ எங்களுக்கு தெரியாது. நான் எப்படி பாடிடுவேன்னா, அதை ஏதாவது ஒரு பழைய பாட்டோட பாடி வச்சுக்குவேன். ஆன்சர்ஸாக ஏசிடிபிடினா ஏதாவது ஒரு டியூனை வச்சு அதை பாடி வச்சுக்கிறது. பாடி வச்சுட்டு ஒரு 20 ஆன்சர்ஸ் வந்துடும். அந்த ஆன்சரை வந்து மனப்பாடம் மறக்கவே மறக்காது. புரிஞ்சிடணும் முதல்ல, சும்மா மனப்பாடம் மட்டும் போய் எழுதவே கூடாது. புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மனப்பாடம் பண்ணால் உங்களுக்கு மனசுக்குள்ளே அது நிற்கும், தங்கிடும். பாட்டு கேட்குறதும் பாட்டை நீங்கள் உள்வாங்கிக்கிறதும் கூட அப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஆச்சரியம். அதில் சின்ன சின்ன சொற்கள் இருக்கும், அந்த சொற்கள் மூலியமாக நீங்கள் இந்த பாட்டை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஒரு படம் வந்துச்சு, அது பார்த்தீங்களா? அதில் இருக்க எல்லா பாட்டும் நான் தான் எழுதினேன். அதில் ஒரு பாட்டு இதே மாதிரி சுச்சுவேஷன். அந்த பாட்டுக்கும் இப்போ நீங்கள் பார்த்து புரிஞ்சிருப்பீங்க ஒரு பாட்டை. அந்த பாட்டை வந்து எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கும் அந்த டைரக்டருக்கும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவர் என்ன சொன்னார், சார் ஒரு பிரமாதமான காதல் சுச்சுவேஷன் சார், இதுக்கு நீங்கள் பாட்டு எழுதணும். சரி சொல்லுப்பா என்னன்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னார், சார் ஹீரோயின் வீட்டு மாடு வந்து கிணத்துல விழுந்துருது சார், சிவகார்த்திகேயன் வந்து கிணத்துக்குள்ளே விழுந்து அந்த மாட்டை காப்பாற்றிடுவார் சார். காப்பாற்றி மேலே வந்த உடனே ஹீரோயினுடைய அம்மா வந்து கையில் ஒரு துண்டு வச்சுட்டு இருப்பாங்க சார், கேணிக்குள்ளே விழுந்ததுனால நினைஞ்சிருப்பார் சார், தன்னுடைய மகள்கிட்ட துண்டை கொடுத்து கொடுக்க சொல்லுவாங்க சார். ஏன்பா அந்த அம்மாவை நேரடியாக கொடுத்துருக்க வேண்டியதானே? இல்லை சார், கதைப்படி சுச்சுவேஷன் அவங்க தான் ஹீரோயின், ஹீரோயினோட அம்மா கிடையாது, அதனால துண்டு கொடுத்து துடைக்க சொல்கிறாங்க சார். அவர் துடைச்சிக்கிட்டே பார்க்குறாரு சார், அந்த பொண்ணை கட் பண்ணால் சாங்க சார்னார். நான் சொன்னேன், நியாயமாக கேணியில் விழுந்த மாட்டை தூக்கினோடனே மாடு தானே இவனை பார்த்துருக்கணும், மாடை வச்சிருந்த ஹீரோயினோ ஹீரோயினோட அம்மாவோ பார்த்துருக்க வேண்டியதில்லை, அந்த பையன் வந்து மாட்டை தான் பாடியிருக்கணும் சார், மணப்பாறை மாடு கட்டின்னு வேணா அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் சார். இதெல்லாம் சுச்சுவேஷன் சார், இது என்ன சார் பார்த்தோன்னே பாட்டு சார், அவ்வளோ கட் பண்ணால் சாங்க சார்ன்ட்டார். நான் உடனே சொன்னேன், அப்படி பார்த்தாலாம் பாட்டு எழுத முடியாதுப்பா, அதனால் நான் என்ன சொல்கிறேன், இப்படி பார்க்காத அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்காத பார்க்காத நீ பார்த்தா பறக்க அந்த பாட்டு இருக்கா, அந்த பாட்டை போய் இன்றைக்கி போய் கேட்டு பாருங்கள். அதில் முழுக்கவே பார்க்குறத பற்றியே இருக்கும், முத்து பார்க்குறது, எட்டி பார்க்குறது, முறைச்சி பார்க்குறது இருக்கா அந்த பாட்டில், இதுதான் அந்த பாட்டு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி பாட்டு கேட்டலாம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் எழுதின பாட்டு இல்லை, யார் எழுதின பாட்டையுமே இந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லையா உங்களுக்கு, உங்களை நீங்கள் என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக. அப்போ அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆன உடனே அடுத்த படம் ஒரு எடுத்தார், ரஜினி முருகன் ஒரு படம் எடுத்தார் சார். அதே மாதிரி என்னப்பா மறுபடியும் மாடா அப்படின்னு, இல்லை இல்லை சார் இப்போ வந்து கல்யாண வீடு சார், கல்யாண வீட்டில் வந்து ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க சார், அதே மாதிரி தான் சார் பாட்டு அப்படின்ட்டு அவர் மற்றதெல்லாம் விளக்கமாக சொல்ல, ஏன்னா கிண்டல் அடிச்சிடுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், எதுவும் கட் பண்ணால் சாங்க தான் சார், நீங்கள் யோசிங்க சார். என்ன இல்லைப்பா வேறு எதாவது சொல்ல விடணும், இல்லை மேலே ரொம்ப நாளாக அவர் ஒரு பிரியம் அதை பற்றி சொல்லுங்க, ஓ மேலே ஒரு கண் நீ தான் என் முறை பொண்ணு அப்படின்னு எழுதி கொடுத்தேன். இது மாதிரி என்னென்னா ரொம்ப சாதாரணமாக தான் இதை அணுகிறோம், ஆனால் இது அணுகிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தொடர்ச்சி நமக்கு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது சாதாரணமாக நான் சொன்னால் கூட இந்த சொற்களுக்கு பின்னால் எல்லாத்துக்கும் பின்னாலேயும் சொல்லிட்டாலே அவள் காதலை, சொல்லும் போதே சுகம் தாழலை, இது போல் ஒரு சொல்ல கேட்கல அப்படிலாம் வந்தால் கூட இந்த சொற்கள் எல்லாமும் நமக்குள்ளே எப்படி அர்த்தம் கொள்ளப்பட்டிருக்குங்கிறதோ அதை வச்சு தான் அது உங்களுக்கு புரியுது. இந்த பாட்டுனாலேயோ இசைனாலேயோ பாடினதுனாலேயோலாம் இல்லை, நம்ம பார்க்கும்போது அதை நமக்குரியதாக மாற்றிக்கிறோம் இல்லையா, அது நமக்குரியதாக மாறுகிற பொழுது நல்ல பாடலாக மாறுகிறது, நமக்குரியதாக இல்லாத போது மோசமான பாடலாக வருகிறது. அவ்வளோதான், எல்லாரும் கடவுளை வியந்து தானே பாட்டு எழுதுவாங்க. நானே கடவுளை வந்து கேட்டால் கூட காணிக்க இட மாட்டேன்னு எழுதினேனே தவிர கடவுளை திட்டெல்லாம் எழுதவே மாட்டாங்க. இந்த பொல்லாத உலகத்தில்
என்ன ஏன்

படைத்த இறைவா அப்படிங்கிற சொல் வந்து எங்கேருந்து வந்தோம்னா நிந்தா ஸ்துதின்னு நமக்கு ஒரு மரபு இருக்குது. நமக்கு ரொம்ப கோபமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சமீபத்தில் இந்த பாடகி சித்ராமா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப உருக்கமாகவும் ரொம்ப நெகிழ்வாகவும் இருந்த ஒரு இன்டர்வியூ அது. அந்த இன்டர்வியூ கிடச்சதுன்னா நீங்கள் பாருங்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய மகள், நான் ஆசையாசையாக வளர்த்த மகள் வந்து ஒரு இதில் இறந்து போயிறாங்க. நான் வந்து ஒரு 40 வருஷமாக வந்து டெய்லி பூஜை பண்ணுற ஒரு ஆள். என் மகள் இறந்ததுக்கு பிறகு நான் சாமியே கும்பிடுவதில்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சாமி கும்பிட்றது கும்பிடாதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம், அதுக்குள்ளேலாம் போகல. ஆனால் உச்சபட்சமாக நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணுன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோன்னா, இந்த ஆண்டவன் ஏன் இப்படி என்னை சோதிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆண்டவன் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதிலிருந்து ஆண்டவனை நாம் சோதனைக்குள்ளாக்கணும்னு நினச்சிட்டோம்னா நம்ம வெற்றியாளனா மாறிடலாம். ஆனால் ஆண்டவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நம்ம நம்பினாலும் நமக்கு சோகம் நேரும்போது என்ன சொல்லுவோம், போய் ஏன் என்னை இப்படி சோதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை அவர் சொன்னார். அப்போ எளிய மனிதர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, எளிய மனிதர்கள் இறைவனை நண்பனாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து சாதாரண நம்ம பக்கத்து வீட்டுக்கார பையனாக தான் அவங்க யோசிச்சுங்க, டேய் முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கும். இதில் ஒரு ரொம்ப இந்த படத்து பேர் துணைவன் நினைக்கிறேன், அதில் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதில் இதே மாதிரி கடவுள் இருக்குது இல்லை அப்படிங்கிற விஷயம், கணவன் வந்து கடவுள் இருக்குன்னு டெய்லி கும்பிடுவார், மனைவி வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு மைண்டுக்குள்ளே இந்த சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷன் சம்மந்தமாக ஒரு கதை இருக்குது, ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அந்த துணைவன் படத்தில் ஒரு கதை கிளைமேக்ஸில் என்ன ஆகிடும்னா, அந்த கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு தீராத வியாதி இருக்கும். இந்த நோய் தீரணும்னா திருச்செந்தூர் கோயிலில் போய் வேண்டுனா சரியாயிடும்னு கணவன் நம்புவான். அந்த நம்பிக்கை தானே அது. இப்போ மனைவியை வந்து கோயிலுக்கு கூப்பிடுவான், மனைவி நான் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னோடனே, இல்லை நான் முருகன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன் உன் கணவன், நீ என் கூட வரமாட்டியா அப்படின்னு கேட்டோன்னே, என்னுடைய கணவன் தான் எனக்கு முருகன், நான் உங்களை வேண்டிடுறேன், நான் எதுக்கு அங்கே வரணும், அவனையும் வேண்ட வேண்டியதில்லை. ஆனால் அந்த கதையில் அப்படி சொல்லுவாங்க, உடனே வந்து இப்போ போவாங்க. இப்போ போகும்பொழுது அந்த திருச்செந்தூரில் போய் கதைப்படி கோயில் பிரகாரத்தில் அந்த குழந்தையை போட்டு இவங்க ரெண்டு பேரும் சாமியை கும்பிடணும். கும்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்சி, கும்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த குழந்தைய ஒரு பாம்பு கொத்த வரும். கோயிலில் இருக்கக்கூடிய மயில் வந்து அந்த பாம்பை கவிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் இந்த படத்தில் இருக்குது. இந்த காட்சி எடுக்கணும். இப்போது ஒரு குழந்தைய படுக்க வச்சுட்டு அந்த குழந்தைய ஒரு பாம்பு கடிக்க வர்றதும் ஒரு மயில் வந்து அதை கொத்திட்டு போகிறதும் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். அந்த படத்தை இயக்குன தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பத்தேவர் வந்து என்னென்னா, அவர் நிறைய இது மாதிரி மிருகங்களை வச்சு நிறையா படம் எடுத்துருக்கிறார். ஒரு 4 மைலுக்கு பயிற்சி கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டு கொண்டு போயிட்டாங்க, ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷூட் பண்ணோடனே அது ஏற்கனவே வந்து பாம்பு வந்துச்சுன்னா கவிட்டு போயிடுங்கிறதெல்லாம் ஓகே. ஷூட் பண்ணும்பொழுது கேமரா ஆன் பண்ணோடனே மயில் தெரிச்சு ஓடிடுது, பாம்பு இங்கே இருக்குது, மயில் அங்கிட்டு ஓடிடுது. 4 மைலு பயிற்சி கொண்டு போகிறாரு, 4 மைலும் திருப்பி திருப்பி ஓடுது. எந்த மயிலும் கேமரா பார்த்த உடனே பாம்பை கவாமல் வேற எதை கவிட்டு ஓடிடுது. இது ஷூட் பண்ணவே முடியல. ஒரு நாள் முழுக்க யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ போயிருக்கிற படப்பிடிப்பை திருப்பி வர முடியாது. கதைப்படியும் இதுதான் கதை, இந்த சூழல் வந்து படத்தில் இப்போ இடம்பெற்றிருக்கு. இந்த காட்சியை எடுத்தே அவனு முடிவு பண்ணி உட்காந்துருந்தா எடுக்கவே முடியல. சாயங்காலமாக வந்து அவர்கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, ஒளிப்பதிவாளர் டைரக்டர்லாம் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா நம்ம கொண்டு வந்த 4 மைலும் பயந்துருச்சு, அது கேமரா பார்த்தோன்னே ஓடிடுது, அதனால் இந்த காட்சி நம்ம எடுக்க முடியாது, இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா மொத்தம் நிறைய செலவாகும். 100 தடவை சுச்சுவேஷன்லாம் ரெடி பண்ணுறது. இதே மாதிரி படப்பிடிப்பு வரணும்னாலும் ரொம்ப தாமதமாகணும்னு முடிவு பண்ணிட்டு அவர் என்ன சொல்ல, இல்லை இன்றைக்கி எடுத்தே அவனுக்குறாரு, இல்லை வாய்ப்பே கிடையாது, எல்லா மயிலும் ஆல்ரெடி டயர்டு, சரியாக ஒத்துழைக்காது, அதனால் இனிமேல் வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன உடனே அந்த காட்சி, இது சொல்லுவாங்க சினிமாவில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது உண்மையாக பொய்யெல்லாம் எனக்கும் தெரியாது, நான் கூட கேள்விப்பட்டது தான், அதை புத்தகமாக வந்திருக்கு, அதை படிச்சிருக்கேன் நான், சாண்டவ சின்னப்பத்தேவர் வரலாறுல கூட இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, டே முருகா, யார் சாண்டவ சின்னப்பத்தேவர், கோபுரத்தை பார்த்து கத்துனாராம், டே முருகா அறிவு இருக்கா இல்லையா உனக்கு, இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ ரூபா செலவு பண்ணி உன்னை பற்றி தானே பணம் எடுத்துகிட்ருக்கிறேன், நீ பாட்டுக்கு உன் சௌரியத்துக்கு போயிட்டீன்னா எவ்வளோ நஷ்டத்தை நான் தாங்குவேன் அப்படி சொல்லி திட்டாராம் கோபுரத்தை பார்த்து. இவர் திட்டிகிட்டு இருக்கும்பொழுது எங்கிருந்தோ ஒரு மயில் வந்து திருச்செந்தூர் கோயில் கோபுரத்தில் வந்து அமர்ந்ததாகவும், நல்லா கேட்குறீங்க, அமர்ந்ததாகவும், அதன் பிறகு படப்பிடிப்பு எடுக்கும் பொழுது அந்த மயில் வந்து அந்த பாம்பை கவி கொண்டு போனதாகவும் ஒரு கதை சொல்வார்கள். அதிலேருந்து நான் தெரிந்து கொண்டது என்னென்னா, சாமியை திட்டம்னா அது நிறைவேறும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு, இந்த பொல்லாத உலகத்தில் ஏன் என்னை படைத்தா இறைவா அப்படின்னு அந்த பாட்டு எழுதிட்டோம். அதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா, அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். தாசே ஞானவேல் என்னுடைய நண்பருங்கிறதுனாலையும் அந்த கதையும் எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் பிடிச்சதுனால, இதெல்லாம் படம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பாட்டை பற்றி எழுதுனதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள், அது இன்னும் நிறைய பேசணும், அதனால் அதை விட்டுருவோம். கிளைமேக்ஸில் வந்து என்ன பண்ணணும்னா, என்கிட்ட வந்து ஞானவேல் சொன்னார், கவிஞர் இந்த படம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த படத்தினுடைய நீதி மாதிரி ஒரு 4 வரி எனக்கு எழுதி கொடுங்க, வாழ்வில் நீதியை வெல்லுவோம், அதாவது சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அரசியல் பிளத்திற்கு அறம் கூட்டுறவும், அந்த மாதிரி நீதி வலுவாமை, அதை பற்றி ஏதாவது ஒரு 4 வரி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை காட்டினார். அப்போ வந்து மண்ணிலே ஈரம் உண்டு பாட்டே கிடையாது. நான் உடனே பார்த்துட்டு என்ன செய்யுது அந்த சுச்சுவேஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோடனே, இல்லை இல்லை எல்லாம் பார்த்துட்டு அந்த காட்சியும் காட்டுறாரு அவர். சோன்னு மழை பெய்யும், செங்கேணி வந்து அந்த நீதிமன்றத்தின் வாசலில் வந்து இப்படி உட்காந்து இப்படி பார்ப்பாங்க.
பார்த்தோன்னே படத்தில் வந்து எண்டு. மழை பெய்யுது.

மண் வாசம் எல்லாம் பரவுது, நீதியிலே இந்த பொண்ணு ஜெயிச்சிட்டா அப்படிங்கறத சொல்லணும் அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கை தாங்க ஜீவன் உண்டு. எனக்கு கை தாங்கிட்டார்ல சூர்யா, அதெல்லாம் வச்சு சொல்லிட்டேன். இவருடன் நல்லா இருக்கு இந்த வரி, இதை சரி பொட்டு கீழே தாசிய ஞானவேல்னு அவர் பேர்ல தான் வரப்போகுது, அதனால நான் கொஞ்சம் சுமாராகவே யோசிச்சிட்டேன். உடனே தாசிய ஞானம் கொடுத்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு. உடனே பக்கத்தில் இருக்க ஷான்வோல்டன் மியூசிக் டைரக்டர் வந்து அதை வாங்கி படிச்சார். படிச்சுட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு, இதுக்கு ஒரு சின்னதான டியூன் பண்ணி கொடுக்கவான்னு கேட்டேன்.

சென்றாலும் பொன் வானம் கண்ணோடு, இல்லை இங்கில்லை வா காலம் நம்மோடு அப்படின்னு உடனே ஞானவேலுக்கு ரொம்ப சந்தோஷம், உற்சாகமாயே இது ஒரு சின்ன பிட் சாங்காகவே பண்ணிட்டேன், என்ன ஒரு சரணமும் போட்டுருங்களேன் அப்படின்ட்டார். சரின்னு அப்புறம் வந்து உள்ளுறுதி காண்பது தான் பூமியிலே உண்ணு உயரம், இன்னும் செயல் ஆகிவிட்டால் எல்லாமே தேடுவோம் அப்படி எழுதி முடிச்சிட்டோம். எல்லாம் முடித்த பிறகு இப்போ என்னன்னா, அந்த கிளைமேக்ஸில் கோர்ட் வாசலில் வந்து செங்கேணி உட்கார்ந்துருக்கிறதோடு முடிச்சிடணும் படம், அதான் திட்டம். ஆனால் இந்த பாட்டு வந்ததுக்கு பிறகு எல்லா முன்னூர்லேயே அதை தேடு கண்ணம்மான்னு நான் எழுதி முடிச்சிட்டேன். முடிச்சோடனே இப்போ திருப்பி ஒரு காட்சி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஒன்றே சொன்னார், இல்லை சார் இதுக்கு ஏதாவது ஒன்று ஷூட் பண்ணியே போட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போவும் அந்த படத்தை ரொம்பவும் கொண்டாடுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், அந்த படத்தில் உள்ள அந்த இறுதி காட்சி தான். நான் எழுதுனதுனால, நான் சம்மந்தப்பட்டதுனால சொல்லலை, அந்த இறுதி காட்சியில் ரொம்ப பிரமாதமாக ஞானவேல் எடுத்து வந்து என்கிட்ட காட்டினார். கிளைமேக்ஸில் பார்க்கும்போது அந்த இறுதி காட்சியில் இந்த செங்கேணியும் அந்த குழந்தையும் சூர்யா வீட்டுக்கு போவாங்க. பொண்ணு உடனே அவர் காஃபி கொடுப்பார். காஃபி கொடுத்த உடனே அந்த குழந்தை டீ குடிச்சிட்டு பக்கத்தில் சூர்யா எப்படி பேப்பர் எடுத்து படிக்கிறாரோ அது மாதிரி படிக்கும். அது வரைக்கும் நான் கூட யோசிப்பேன். ஆனால் ஞானவேல் எங்கே யோசிச்சார்னா, ஒரு பெண் படிக்க ஆரம்பித்து விட்டால் ஆணுக்கு நிகராக அமர முடியுங்கிறது வரைக்கும் ஓகே, அட்டனாக்கால் போட்டு அமர முடியும்னு சொன்னா இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு பெண் படிக்க ஆரம்பித்து விட்டால் அட்டனாக்கால் போட்டு அமர முடியும் ஆணுக்கு நிகராக. அதை அதை வந்து பின்னாடி ஒரு மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் மூணு பேரையும் வச்சு சொன்னாது இல்லையா, அதுதான் ஞானவேலனுடைய மிகப்பெரிய வெற்றி. ஞானம் ஒருவனுக்கு வேளாக வர வேண்டும் என்றால் அவன் முருகனை திட்டுபவனாக இருந்தாலும் இந்த கொள்கைகளை தாங்கியவனாக இருந்தாலும் அவன் வெற்றி பெற முடியுங்கிறதான் அந்த படத்தோடைய இது. அதனால் அந்த பாட்டு எழுதுனதுன்னா அதை எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு சின்ன நமக்கு ஒரு கருத்தியல் புரிதல் இருந்தால் தான் அந்த மாதிரி எழுத முடியுங்கிறதான் நான் சொல்ல விரும்பியது. அந்த பாட்டை கேட்டு இவ்வளோ தூரம் ரொம்ப நுட்பமாக கேட்டதுக்காக என்னுடைய மகளுக்கு நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதோடு சேர்ந்து ஒரு சம்பவம் நடந்தது. பொள்ளாச்சிக்கு ஒரு தூரம் நான் போயிருந்தேன். இந்த படம் வந்து கொஞ்ச நாளில் பொள்ளாச்சியில் வந்து கவிஞர் சிற்பி ஐயா வந்து சிறந்த கவிஞர் விருது கொடுத்துருந்தாங்க. அவர் அன்புக்காக கொடுத்தது தான் அது. அப்போ நாங்கள் போனும்போது ஒரு விடுதியில் தங்கியிருந்தேன். அப்போ விடுதியில் தங்கியிருந்து காலையில் நியூஸ் பேப்பர் போடலாம் அவங்க, சரி காலையில் எந்த செய்தி படிக்கணுமேனு சொல்லிட்டு கிற கையில் கட்டிட்டு போய் கடையில் போய் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வரும்போது அதே விடுதியில் வெளியூரிலிருந்து பொள்ளாச்சிக்கு சுற்றுப்பயணத்துக்கு வந்த ஒரு நாலஞ்சு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வந்துருந்துருக்காங்க. காலையில் மேக்கப்லாம் போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வந்து, சார் நீங்கள் விவபாரி தானே சார் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம அந்த ஊரில் வந்து திடீர்னு நம்மளை வந்து கையில் கட்டிக்கிட்டு அடையாளம் தெரியாமல் இருக்கிற நம்மளையே பேர் கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சுள்ள சந்தோஷம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் உங்கள் பாட்டில் நான் கேட்டிருக்கோம் சார், ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்திருந்த அந்த பெண்கள் எல்லாரும் ரொம்பவும் ஆடம்பரமாகவும் வசதியாகவும் கழுத்தில் நகை நீட்டெல்லாம் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் எனக்கு இந்த ஜெய்பீம் இல்லை அப்படின்னோடனே எனக்கு சரி பரவாயில்ல செங்கேனை பற்றி சொல்ல போகிறாங்க, மண்ணில் ஈரம் கொண்டு பார்த்து பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி யோசிச்சோடனே மண்ணில் ஈரம் கொண்டு பாட்டை பற்றி சொல்ல போகிறாங்க நினைக்கும் போது அந்த படத்தில் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டோடனே, பொல்லாத உலகத்திலே என்னை ஏன் படைத்தா இறைவா அப்படிங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து இவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சுற்றுப்பயணம் வந்திருக்க இடத்துல இறைவனை திட்டக்கூடிய பாட்டு பிடிக்கும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் உங்களுக்கு இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா, பெண்ணாக இருந்தால் அந்த பாட்டு பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க. பெண்ணாக இருக்கிற எல்லாருக்கும் அந்த பாட்டு பிடிச்சதுக்கு அது ஒரு அடிப்படையான காரணம். நான் ரொம்ப அதிக நேரம் எழுதின பாட்டு அப்படின்னா அதிகபட்சம் அரை மணி நேரம் தான், அதுக்கு மேலே நான் பாட்டே எழுதுனதில்லை. அரை மணி நேரத்துக்கு மேலே எழுதுனா அந்த பாட்டு வரிகளை நானே கிழிச்சிருவேன். ஏன்னா நம்மளாலேயே இது சிறப்பாகவும் சீக்கிரமாக எழுத முடியலன்னா இதை கேட்குறவன் எவ்வளோ சிரமப்படுவான்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். அதனால் ரொம்ப ஈஸியாக எழுதுறோம். இது நான் வந்து முதல்ல எழுதின ஒரு 50 பாட்டு வரைக்கும் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த 50 பாட்டு எழுதுனதுக்கு அப்புறமா நான் எழுதின எல்லா பாடல்களும் அரை மணி நேரத்துக்குள்ளே எழுதின பாடல் தான். பாட்டு வந்து எழுதுறதுங்கிறது எனக்கு பிடிக்கும். ரொம்ப ஆச்சரியமாக என்னென்னா, இந்த பாட்டு வெளிவந்து வெற்றி அடைந்து அது எல்லாராலும் கொண்டாடப்படுவதற்கு முன்பு ப்ராசஸில் ஒரு சந்தோஷம் இருக்குது. எப்போதுமே நீங்கள் படிப்புனால என்ன கிடைக்குங்கிறத பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் படிங்க படிங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் பாடப்புத்தகங்களையே கூட எதுக்கு படிங்க அப்படின்னு சொன்னால், படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்கணும், படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். நான் இப்போ பாட்டு எழுதும்போது என்னென்னா, நான் ரொம்ப ஆச்சரியமாக யோசிச்சு பார்ப்பேன், உலகத்தில் எத்தனையோ 1000 கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எங்கேருந்து இந்த பாட்டை கேட்பாங்க. என்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு இடுங்கின அறைக்குள்ளே நான் அந்த வரிகளை நான் எழுதிட்டு இருக்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, அந்த காற்றலையில் மிதந்து போய் ஏதோ ஒரு ஒளியில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடைந்த டிரான்சிஸ்டரில் இந்த பாட்டு கேட்கும். அதை நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போது ஒரு மனிதனை தொடர்பு கொள்வதற்கு ஒரு 10-15 தமிழ் வார்த்தைகளும் சொற்களையும் வைத்து கொண்டால் நான் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஒருவனை எட்டிவிட முடியும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்காக எனக்கு அந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாட்டு எழுதும்போது. சமீபத்தில் மயிலாடுன்னு ஒரு படம் வந்தது, அந்த மயிலாடு படத்தில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு இருக்கு, அடுத்தவருக்கு அன்பு செய்ய வேண்டுவதே இறையருள், ஆண்டவனை பார்த்தெடையெல்லாம் காணும் எளிய மனிதருள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அன்பு செய்ய வேண்டுவதே இறையருள், ஆண்டவனை பார்த்தெடையெல்லாம் காணும் எளிய மனிதருள் அப்படின்னு ஒரு வரியை நம்ம எழுதிட்டோம். இது வந்து வள்ளலார் அவர்களுடைய பாடல்களிலிருந்து நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன உந்துதலில் எழுதுறோம். இந்த பாட்டை வந்து இப்போ ஒரு நாள் எழுதிட்டு அந்த படம் வந்துருது, அது வெளிவந்தது முடிஞ்சிருச்சு, மடஞ்சு இப்போ அது ஒரு 3-4 மாதம் ஆகுதுன்னு வச்சுங்களேன்,
திடீர்னு எதேனும் ஒரு ஊரில் எங்கேயாவது ஒரு வள்ளலார் புகைப்படத்தை

0: ஒட்டி அல்லது அது அது இருக்கக்கூடிய ஒரு வள்ளலார் டீ கடை, வள்ளலார் புத்தக அங்காடி, எங்கேயாவது ஒரு இடம் இருக்கும். அங்க ஒருத்தர் வள்ளலாரை ஃபாலோ பண்ற ஒருத்தர் இருப்பார். அங்க போகும்போது நான் வள்ளலாரை எவ்வளவு பின்பற்றுகிறேங்கிறதெல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது. உடனே கையெடுத்து தொழுது அந்த அன்பின் ஒளியை அவர் என் மீது பாய்ச்சுவார். இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களை ஒரே ஒரு நிமிஷத்துல உங்களை சந்தோஷப்படுத்திடலாம், உங்களை துக்கப்படுத்திடலாம். நான் மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்றேன்னா, சொற்களை நீங்கள் கையாளுகிற பொழுது உங்களுக்கு இருக்க வேண்டிய கவனம் ரொம்ப முக்கியமானது, எந்த சொற்களாக இருந்தாலும். ஏன்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? உங்களை கோபப்படுத்துவதும் உங்களை சந்தோஷப்படுத்தவும் இந்த சொற்கள் தான். அப்ப இந்த சொற்களை நீங்க எவ்வளவு கவனமா பயன்படுத்தணும்னு இருக்கு இல்லையா? அந்த கவனம் பாட்டு எழுதும் போது எனக்கு வரும். அந்த கவனத்தை வந்து திரும்ப திரும்ப திரும்ப ஒண்ணுமே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வாழ்றோம், வாழ்க்கையில் முன்னேறுவது உயர்வது அப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஆனா இது எல்லாமே எதை வச்சு செய்யறோம்? திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்லிகிட்டே இருந்தோம்னா, நீங்கள் நினைங்க, உங்கள் மனசை வந்து ஒருமுகப்படுத்திக்கங்க, அதை கொட்டி போராடுங்க. எதுக்கு எல்லாத்தையும் தான் செய்யணும்? ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நகருங்க, ஏதோ ஒன்று பிடிச்சிக்கணும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு உயரத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை தயார்படுத்திக்கங்கன்னு சொல்லி தான் அந்த 300 பேரையும் அழைச்சிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சொற்கள் இல்லாமல் நீங்கள் வாழவே இல்லை. ஒருத்தர் பார்த்தோம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அவர் உடனே என்ன சொல்வார்? நல்லா இருக்கேன் சார், ஆனால் கொஞ்சம் தான் உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். முதல்ல நல்லா இருக்கேன்னு கேட்ட உடனே நல்லா இருக்கேன் என்ற ஒரு பதிலை சொல்லுவார். இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்க முயற்சிக்கிறோம் இல்லையா? அந்த முயற்சி தான் இந்த கலை இலக்கிய படைப்புக்குள்ளே இருக்கும். அதனால பாட்டு எழுதும் போதெல்லாம் எனக்கு என்ன ஒரு திரும்ப திரும்ப ஒரு யோசனை வரும்னா, எளியது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நம்மளால் போய் தொடர்பு கொள்ள முடியுது அப்படிங்கிறது தான். என்னன்னா, இப்போது இந்த சமீபத்தில் பராசக்தி ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா? எல்லாரும் பார்த்துட்டீங்களா? அதில் சேனை கூட்டம்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த சேனை கூட்டம் பாட்டு நான் தான் எழுதினேன். அந்த சேனை கூட்டம் போரை ஏற்கும்னு ஒரு பாட்டு. இந்த சேனை கூட்டம்ங்கிற சொல் காயின் பண்ணணும்ல, இந்த காயின் பண்ணாதான் அந்த பாட்டு அந்த படத்துக்குரிய பாட்டாக தெரியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படி ஒரு சொல் ஏற்கனவே பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். அது எனக்கு தெரிந்ததுனால சேனை கூட்டம்னு உடனே எழுதிட்டேன். அந்த மாதிரி இப்போ எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே ஆளாளம் ஒஞ்சரிப்பு கொத்துது, அந்த அசுரன்ல இருக்கு இல்லையா, அந்த எள்ளுவய பூக்களையேங்கிற சொல் வந்து எங்கேருந்து கிடைச்சதுன்னு நானே காணொலி நிறைய பேசியிருக்கேன். அப்படி சொற்களை வந்து நம்ம உள்வாங்கி உள்வாங்கி எழுதுகிற பொழுது அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கல, தனிப்பட்ட முறையில். அந்த தனிப்பட்ட முறையில் எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்திற்காகத்தான் நான் தொடர்ச்சியாக பாட்டு எழுதுறேனே தவிர, இந்த பாட்டினால் கிடைக்கக்கூடிய வெற்றியோ படமோ அல்லங்கிறதுனால என்னால் தொடர்ச்சியாக இந்த 25 ஆண்டுகள் இருக்க முடிகிறது. இன்னும் கொஞ்ச நாள் இருப்பேன்னு நினைக்கிறேன். தகவமைத்து கொண்டிருப்பதற்கு இந்த தமிழ் இலக்கிய வாசிப்பும் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய பிரியமும் தான் காரணமே தவிர வேற எதுவும் காரணம் கிடையாது.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது களத்தில் இருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிகள் திருச்சி SRV பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பாடலாசிரியரும் கவிஞருமான யுகபாரதி அவர்கள் வெள்ளத்தணைய மலர் நீட்டம் என்ற தலைப்பில் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் இடம்பெற்றன.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.

0: நேர்களே, அடுத்ததான் உங்களோட நாங்கள் நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்திருக்கு. உங்களுடைய தொலைபேசி எடுங்க 246-102-1 அப்படிங்கிற இந்த என்னோட திருச்சியோட முன்னணி பெயரான 0431 அப்படிங்கிற உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்க அந்த எண்ணையும் சேர்த்தழையுங்க. பாடலை கேட்டு ரசிங்க. நேரம் 11 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சத்யநாராயணன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவை புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள், பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்படும். விமான போக்குவரத்து மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் போயிங் விமான நிறுவனத்தின் உயரதிகாரி ஜெஃப் ஷாக்கியை சந்தித்து பேசிய அவர், பராமரிப்பு, பழுதுபார்ப்பு, சீரமைப்பு திறன் மற்றும் விநியோக சங்கிலி உள்ளிட்டவற்றில் இந்தியாவின் பங்களிப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கத்தின் வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த பரிந்துரைகள் மற்றும் ஆட்சேபனைகளை

0: மக்கள் நிறுவனங்கள் அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதிகள் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் திடீர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். போதைப் பொருட்கள் மற்றும் போலி மதுபானங்கள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டாஸ்மாக் மதுக்கடைகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தல் உள்ளிட்ட முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் தொடர்புடைய பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தோழப்பன் பண்ணை உள்ளிட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கு தாமதமாகும் நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைவதால் அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று காலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் வரும் மே 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகாசி விசாக தேரோட்டம் மே 30ஆம் தேதி மாலை நடைபெற உள்ளது. ஜூன் 2ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் விழாவானது நிறைவடைகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

நேர்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0431 240 101 என்ற எண்ணில் அறிமுகமாக விரும்பும் நேர்களும் மற்ற நேர்கள் 246 101 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். வாங்க பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க உங்களோடு நாங்க.
1: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ் க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
8: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: திருச்சி சாரதாஸ்.
10: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
11: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
12: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: மணி 11 நிமிஷம் ஆயாச்சு. உங்களோட நாங்க நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நம்ம கூட இணையற முதல் நேயர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் குரு. இன்றைக்கு முதல் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில பங்கு கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேடம். உங்களோட பேசியதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் வட்டம் திருச்சிதந்திரம் திருச்சி சப்பானி பேசுறேன் மேடம்.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சப்பானி அவர்களே. நீங்க நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா?
1: என்ன
0: பாடல், என்ன
1: படத்துல இருந்து எனக்கு வந்து கும்பகர தங்கையில இருந்து கும்பம் கரை சேர்த்த தங்கையா வணக்கம் ஐயா அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: ஒட்டல்லாங்கய்யா நல்லா பாடுறீங்க.
1: இன்னொரு வானொலிக்கு 87வது பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்காண்டி ரொம்ப நாளா ட்ரை பண்ண கிடைக்கல மேடம். இன்றைக்குதான் வாய்ப்பு
0: கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்த்து சொல்லிட்டீங்க அப்படிதானா? சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. அவங்க வாழ்த்துகளுக்கும் சரி,
1: வானொலி நிலையத்துல நிலையத்துல அறிவிப்பாளர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: சொல்லிடுறேன், நீங்க சொன்னீங்கன்னு நான் எல்லார்டையும் சொல்லிடுறேன். சந்தோஷமா?
1: நன்றி மேடம்.
0: அதே சந்தோஷம் பாட்டு கேட்டுருவோமா?
1: கேட்டுவோம் மேடம்.
0: நன்றி மேடம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: 10 ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: வெறும்
3: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: முதல் முறை பேசுறீங்க, சிறப்பான வரவேற்பு, வணக்கங்கள்மா. எல்லா நிகழ்ச்சிகளும் கேப்பீங்களா?
9: கேப்போங்க மேடம். மல்லிகைப்பூ எடுத்துட்டு இருக்கோம். நாங்க FM கேட்டுது
8: கேட்டுட்டே. உங்க பகுதியில இருந்து நிறைய தோழிகள் வந்து பங்கேற்பாங்கம்மா.
9: சரிங்க மேடம்.
8: நீங்க சொல்ற மாதிரியே தான், பூ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, தோட்டத்துல இருப்பாங்க, வேலை பார்த்துட்டே நாங்க வந்து பண்பலை கேட்டுட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பாங்க. அந்த வரிசையில இனிமே நீங்களும் பங்கேற்பீங்க, நம்பலாமா?
9: அதெல்லாம் கரெக்ட், நம்பலாங்க மேடம்.
8: அதெல்லாம் நம்பலாம் மேடம். இனிமே வாருங்க, வந்துருவேன் அப்படி சொல்றீங்களா?
9: நன்றி.

0: நிகழ்ச்சியில நேர்கள் தங்க மனசுகள் பிடிச்ச பாடல தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம கூட இணையற நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்
1: அன்பு தோழி மரியாவுக்கு இனிய காலை வணக்கம். சோபனாபுரத்துல இருந்து மாலா சிதம்பரம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சோபனாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? சோபனாபுரத்துல இருந்து மாலாமா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்காங்க மேடம்.
0: சரி, சிறப்பு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுறோம் இல்லையா?
1: ஆமாங்க மேடம்.

0: சொல்லுங்க, என்ன நாய் எல்லாம் பின்னாடி குறைக்குது, எங்க இருக்கீங்க?
1: அதான் மேடம், அது என்னோட மேடம்
0: ஃப்ரெண்டு, வளர்ப்பு.
1: ஆமாங்க
0: மேடம். பேர் என்ன?
1: பேர் வந்து ரோஷி.
0: ஆ சூப்பர். இப்ப வாங்க, நீங்களும் இப்ப ரோஷினா வீட்டுல இருக்கீங்களா?
1: ஆ ஆமாங்க மேடம்.
0: சமைச்சாச்சா?
1: சமைச்சாச்சு மேடம். சாப்பிட்டாச்சு மேடம். வாங்க சாப்பிடலாம்.
0: என்னங்க சாப்பிட்டாச்சு வாங்க சாப்பிடலாம், என்ன கணக்கு? என்ன விருப்ப பாடல் கேக்கலாம் இருந்தீங்க?
1: படம் வந்து எஜமான். ராக்கு முத்து ராக்கு புதுரா துடிய சூட்டு வேணாண்டி பல்பாண்டி மாத்திரம் கொட்டுங்கடா, அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: நல்லாதான் போயிட்டு இருக்கு. கடகட நீங்க முடிக்கிறீங்க. சின்ன பிள்ளைங்க ரைம்ஸ் இதெல்லாம் சொல்லிச்சீங்கன்னு லாஸ்ட் லைன் வரும்போது கடகடன்னு முடிச்சிருங்க. அந்த மாதிரி
1: மேடம் நல்லா பேசுறப்ப அதான் இருக்குது, பாடுறப்ப வந்து கொஞ்சம் பதட்டம் வந்துருங்க.
0: உங்களுக்கா? சரி ஓகே, சரி வாங்க நம்ம பாட்டு கேட்டுட்டு அப்படியே வீட்டுல வெயிட் பண்ணுவோம். சரியா? இனிப்புல வந்து நன்றிமா.
1: தேங்க்யூ மேடம்.

0: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்
1: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
7: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
8: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
7: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
9: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
10: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன்கோ.
11: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்

0: வணக்கம். ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க உங்களோடு நாங்க. அரை மணி நேரம் எப்படி கடந்ததுன்னே தெரியல. நேர்கள் ரொம்ப உற்சாகமாகவும் அழமையான பாடல்களும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த வரிசையில நம்ம கூட இப்ப பேச போற நேயர் தோழனா தோழியா கேட்டுடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க மேடம்.
1: நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நான் நலமா இருக்கேன் மேடம். சாப்பிட்டீங்களா மேடம்?
0: எந்த சாப்பாடு கேக்குறீங்க?
1: காலை டிபன்
0: சாப்பிட்டீங்களா? காலையில டிபன் ஆயிடுச்சுங்க, மத்தியானம் வந்து இனிமே தாங்க. நீங்க எப்படி? என்னங்க குறுக்க குறுக்க எனக்கு எசப்பாட்டு பாடுது, சேவல் கூவிட்டு இருக்குது, என்னது?

0: எனக்கு வந்து துள்ளாத மனம் துள்ளது மேகமாய் வந்து போகிறேன் அந்த பாடல் கொடுங்க மேடம்.
1: கொடுத்துடலாம். இது எப்படி தெரியுமா இருக்கு, நீயாச்சும் சேவலாச்சும் எனக்கு என் பாட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. வீட்ல வளர்ப்பு நிறைய இருக்குதோ. சும்மா அதிருது இல்ல, சரி அதே மாதிரி அதிர்ச்சியோட அப்படி இந்த பாட்டை கேட்டுருவோமா?
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம்.
1: ரொம்ப நன்றி ரோஜா, நீங்க விருப்ப பாடல் இது உங்களுக்காக.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
2: அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின்

0: எதிர்கால பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஒரு மணி 42 நிமிஷம் ஆயிடுச்சு. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க உங்களோடு நாங்க. என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: உங்களுக்காக
0: அந்த பாட்டு தான் வரும். இணைப்பில் இருந்ததுக்கு நன்றி சரவணன்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோவே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங்
3: ஏற்படும் கேன்சர் லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: திருச்சி சாரதாஸ்.
8: நேர்கள் நினைவிற்கு இன்று நண்பகல் 12:10 சூரியகாந்தி நாடகம் கேட்கலாம். முதலில் விஜயா சிவகாசிநாதன் அவர்கள் எழுதிய மனிதம் நாடகம், தொடர்ந்து புலவர் ஆதி நெடுஞ்செழியன் எழுதிய கல்யாணத்தை முடிங்க நாடகங்களை கேட்க தவறாதீர்கள் நேர்களே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்து இருக்கீங்க உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில நம்ம கூட இணைகிற நேயர் வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம்யா. கரூர் மாவட்டம் காவல்காரம்பட்டியிலிருந்து தங்கராசு பெரிய காப்பியா, என் அன்பு பேத்திக்கு மதிய வணக்கம்யா.
8: தங்கராசியா நல்லா இருக்கீங்களா?
9: நல்லா இருக்கும்ல
8: கண்டிப்பா மழை பெய்யும், நம்ம எதிர்பார்ப்போம். சரி, இப்ப வந்திருக்கீங்களே, என்ன நிகழ்ச்சியில என்ன விருப்ப பாடல் வேணும் ஐயாக்கு?

0: மாங்குட்டி மந்தையில அந்த பாட்டு என் பேத்திக்காக எல்லாம் காது குத்து போற விசேஷமா போறான்.
1: சீர்வர சேகரத்துக்கு இந்த பாட்டோட கிளம்ப போறீங்க அப்படிதானா?
0: ஆமையா, அந்த பாட்டு அங்க போறியா?
1: இந்த பாட்டை கேட்டுருவோமா?
0: சந்தோஷம் போறேன்.
1: நன்றியா, நன்றியா, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: ஆமையா.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு நம்ம உங்களோட நாங்க நிகழ்ச்சியில பேச முயற்சி செய்த நேயர்களுக்கும், பேசி ரொம்ப மகிழ்ந்த நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த நல்ல உள்ளங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி உங்களோட நாங்க நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நான் அன்புடன் மரியா. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிங்க நேயர்களே.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்தியலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் கேட்டு இணைந்திருக்கின்றோம் நிகழ்ச்சிகளோடு. நேரம் 12 மணி, கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள், பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படும். ஜனநாயக குடியரசு காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு நாட்டு மக்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது இந்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. எபோலா நோய் பரவலை பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்தியாவில் எபோலா நோய் பாதிப்பு இதுவரை பதிவாகவில்லை என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கத்தின் வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த பரிந்துரைகள் மற்றும் ஆட்சேபனைகளை பொதுமக்கள், நிறுவனங்கள் அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார்.

0: உள்ளார். திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என்றார். தமிழக மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை இரண்டாவது முறையாக நாகை கடலில் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து நாகையில் தரைக்கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அடுத்தகட்ட தொழில்நுட்ப வேலைகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போர்ச்சம்பள்ளி ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடு மாடுகள் விற்பனை நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1.
2: குறள் அமுதம். குற்றங்கடிதல் 44 அதிகாரம் 4வது குறட்பா.

தனக்கு முடிவை தருகின்ற கொடிய பகை குற்றமே. ஆகவே குற்றம் செய்யாதிருப்பதே பொருளாக தன்னை எப்போதும் காத்துக்கொள்ள வேண்டும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வழங்குபவர் மேனால் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: அன்புடையீர் வணக்கம். இன்று நாம் அறியப்போவது சூழலியல் மற்றும் சமூக நீதியின் குரலாக விளங்கும் டாக்டர் கே வை ரத்னம் அவர்களை. சூழல் பாதுகாப்பையும் சமூக நீதியையும் இணைத்து பார்க்கும் அவரது பார்வை இந்திய சூழலியல் இயக்கத்தில் ஒரு புதிய திசையை உருவாக்கியுள்ளது. சூழலியல் பாதுகாப்பு என்பது இயற்கையை மட்டும் காப்பது அல்ல, மனித சமத்துவத்தையும் நாம் உறுதி செய்ய வேண்டும் என்ற கருத்தை அவர் வலியுறுத்துகின்றார். டாக்டர் ரத்னம் தெலுங்கானா மாநிலத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே சமூக அநீதி, வறுமை, வாய்ப்பின்மை ஆகியவற்றை நேரில் அனுபவித்தார். ஆனால் தன்னம்பிக்கை மற்றும் கல்வியின் மீது கொண்ட பற்றால் அவர் உயர்கல்வி நோக்கி சென்றார். அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்றார். அவர் கூறுவது, நிலம், நீர், காடு போன்ற இயற்கை வளங்கள் சமமாக பகிரப்படுவது இல்லை. சாதி அடிப்படையிலான பாகுபாடு வளங்களின் கட்டுப்பாட்டில் ஆழமாக பதிந்துள்ளது. இந்த அணுகுமுறையை அவர் தலித் சூழலியல் என்று அழைக்கின்றார். இது சூழல் பாதுகாப்பை சமூக நீதி நோக்கில் அணுகும் ஒரு புதுமையான சிந்தனை. டாக்டர் ரத்னம் அவர்கள் சூழல் இயக்கத்தை புதிய கோணத்தில் பார்க்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றார். நகரமயப்படுத்தப்பட்ட உயர் சாதி ஆதிக்கம் கொண்ட சூழ்நிலையல் சிந்தனையை மாற்ற வேண்டும். கிராம பொது வளங்களை மீட்டெடுக்க வேண்டும். பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை உயிர்ப்பிக்க வேண்டும். காடுகளின் வளங்களை உள்ளூர் மக்களுக்கு உரிமையுடன் வழங்க வேண்டும். மேலும் அணைகள், சுரங்கங்கள், தொழிற்சாலைகள் போன்ற மேம்பாட்டு திட்டங்கள் சமூக நீதி அடிப்படையில் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். அவர் அம்பேத்கரின் சமத்துவ கொள்கைகளையும் மகாத்மா காந்தியின் இயற்கை வாழ்வியல் சிந்தனைகளையும் இணைத்து ஒரு சமத்துவ சமுதாய உருவாக்க வேண்டும் என்று நம்புகின்றார். அவரது உரைகளும் கட்டுரைகளும் சூழலை பாதுகாப்பதால் மட்டுமே சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றன. டாக்டர் ரத்னம் இந்திய சூழல் இயக்கத்தில் ஒரு புதிய குரல். அவர் பேசுவது நிலமற்றோர், ஒடுக்கப்பட்டோர், மறக்கப்பட்ட கிராம மக்கள் ஆகியோருக்காக. அவரது முக்கியமான செய்தி, சாதி நீதி இல்லாமல் பசுமை நீதி இல்லை. பூமியை காப்பதற்கான போராட்டத்தில் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் முன்னிலையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் நினைவூட்டுகின்றார். நாமும் சூழ்நிலையை சமூக நீதியுடன் இணைத்து சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே ஓர் உண்மையான பசுமையான உலகத்தை உருவாக்க முடியும். ஆகவே நண்பு நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து டாக்டர் ரத்னம் அவர்களின் அடிவொற்றி நடந்தால் இந்த இனிய உலகம் இனியும் தாங்கும். நன்றி.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வழங்கியவர் மேனால் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
4: நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்த நேர்முகத்தில் பங்கு

பங்கேற்கிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் பி ஆனந்தி அவர்கள். 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ணக்கூலங்களில் இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டி. 7 மணிக்கு கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதை நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வேளாண்மையில் நீர் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கரம்பக்காட்டு SP காமராஜ் அவர்கள். மண்புழு உரம் தயாரிப்பு குறித்து உரை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் கே நளினி அவர்கள்.

முதல் அலைவரிசையில் இன்று மாலை 4 மணிக்கு பொன்னியின் காவலன் நாடகம். எழுதியவர் குற்றவன். நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள் நிகழ்ச்சிகள் யாவற்றையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள் நேயர்களே.

0: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு வனக்கொள்கள் நிகழ்ச்சியில குறுக்கெழுத்து போட்டி தான் காத்திருக்கு. இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டி விளையாட நேயர்கள் தயாரா இருந்தால் அழைக்கலாம். 246 102 1 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல நேரம் 12:10. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. சூரியகாந்தி நிகழ்ச்சியில் முதலில் மனிதம் நாடகம். எழுதியவர் புதுக்கோட்டை விஜயா சிவகாசிநாதன் அவர்கள்.
2: ஏப்பா முனியாண்டி, அம்மா கடிதாசி போட்டிருந்தாலே என்ன எழுதியிருக்கா?
3: அதுக்கு என்ன பாட்டி, விவரம் புரியாம ஏதோ எழுதியிருக்காங்க. இங்க நான் பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்க்கறதா நினப்பு.
2: அப்படி என்னதான்ப்பா எழுதியிருக்கா?
3: தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம், அதுக்கு 5,000 ரூபாய் வேணுமா.
2: கூட பிறந்தளோட கல்யாணம், தகப்பன் இல்லாத அந்த பொண்ணுக்கு நீ தானேப்பா எல்லாம்.
3: விவரம் புரியாம பேசுற பாட்டி, இப்ப 5,000 நான் எங்க போவேன்? மலையடியில எனக்கு என்ன கூலி தர்றாங்க? தினமும் 17

0: வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் ஆகலை. அதுக்குள்ள 5000க்கு நான் எங்கே போவேன்?
1: இப்படி சொல்லிட்டா எப்படிப்பா? கல்யாணம்லாம் சும்மா இல்லை ராசா. கல்யாணங்கிறது காசு பணம் வச்சுருந்தா மட்டும் குடி வராது, அது அதுவாக நேரம் வரும்போது அமையும். அப்படி அமைஞ்சு நல்ல முடிவாக ஏற்படுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லைப்பா.
0: அது சரி பாட்டி, தங்கச்சியோட கல்யாண செய்தியை படித்ததுலேருந்து எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் காசுக்கு எங்கே போவேன்?
1: உன்னோட முதலாளிக்கிட்ட கேளம்ப்பா.
0: நிரந்தரமா 10 வருஷமாக வேலை செய்கிறவனுக்கே 1000 ரூபாயை முழுசாக நம்பி கொடுக்க மாட்டார் அந்த முதலாளி. வேலைக்கு சேர்ந்து முழுசாக 6 மாசம் முடியல, அதுக்குள்ள 5000 ரூபா பொன்மணம் கேட்டா தருவாரா?
1: சரி, இப்போ என்னதான்ப்பா செய்ய போற?
0: என்னால இப்ப பணத்துக்கு ஏற்பாடு பண்ண தோதுபடாதுன்னு பதில் எழுதிட போறேன். அதுதான் இப்ப என்னால முடிஞ்சது. நீ கஞ்சியை ஊத்து, குடிச்சிட்டு மலையடிக்க போகணும், ஜல்லி ஏத்த லாரி வந்துடும்.
2: என்ன மணியாண்டி, இன்னைக்கு என்ன ரொம்ப டல்லா இருக்க, என்ன விஷயம்?
0: மனுஷனா பிறந்தா எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியுமா?
2: ஓஹோ,
0: மனசுல ஒரு கவலை அதுதான்.
2: அட, உனக்கு என்னப்பா கவலை? குடும்பமா ஒன்ன, எங்களை மாதிரி புள்ள ஒட்டிகளோட இருந்தாலாவது கவலைக்கு காரணம் இருக்கும். ஏதோ அந்த பலகாரம் வைக்கிற கிழவி உன்னை தன் பேரனா நினைச்சு வீட்டுல தங்க இடம் கொடுத்து வயிற்று கஞ்சியும் ஊத்துறான். சம்பாதிக்கிற காசை பாட்டி கையில கொடுத்துட்டு சந்தோஷமா தானே இருக்க. இப்ப என்ன இன்னைக்கு திடீர்னு கவலை?
0: சிலையா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இது வரைக்கும் என்ன எல்லாரும் ஒண்டி கட்டேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கும் அம்மா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க.
2: முனியாண்டி, நீ என்னப்பா சொல்ற? அம்மா தங்கச்சி எல்லாம் எங்க இருக்காங்க?
0: ஊர்ல தான் இருக்காங்க செல்லையா. நான் ஹைஸ்கூல் வரைக்கும் படிச்சு முடிச்சேன், அதுக்கு மேல படிக்க வசதி இல்லை. சின்ன வயசுல அப்பா காலம் ஆயிட்டார். அம்மா தான் வீடுகளில் வேலை பார்த்து என்னை என் தங்கச்சியும் காப்பாத்திட்டு வந்தாங்க. அதனால அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாத்தணுங்கிற ஆசையில வேலை தேடி அலைஞ்சேன். படித்தவங்க கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்குறத நேர்லேயே பார்த்தேன். பட்டதாரிகளுக்கே இந்த நிலை என்ன, என்னை நினச்சி பார்த்தப்போ மனசில் பயம் கவ்விக்கிடுச்சு. ஒரு நாள் இந்த ஊரில் ஒரு கம்பெனியில் வேலை இருக்கிறதா கேள்விப்பட்டு வந்தேன்.
2: சரி,
0: 2000 ரூபாய் டெபாசிட் கேட்டாங்க. நான் வந்த வழியே திரும்பும்போது தான் இந்த மலையடியில் பலகாரம் விற்றுக்கிட்டு இருந்த பாட்டி பலகாரத்தை விற்றுட்டு திரும்பும்போது மயக்கம் போட்டு விழுந்துருச்சு.
2: அப்புறம்
0: உதவிக்கு பக்கத்தில் யாரும் இல்லை.
2: சரி,
0: உடனே நானே பக்கத்தில் உள்ள கடையில் சோடா வாங்கி கொடுத்து மயக்கம் தெளிஞ்சதும் அதோட குடிசையில் கொண்டு போய் விட்டேன். அப்புறம்
1: நீ மகராசனா இருக்கணும்ப்பா.
0: இந்த வயசான காலத்தில் இந்த வெயிலில்,
1: வெயிலை பார்த்தா வயிறு கேட்குமாப்பா. மலையடியில் வேலை பார்க்குற என்ன போல ஏழைகளுக்கு பலாரம் கொண்டு போய் வித்துட்டு வர்றேன். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அதிகம், ஒரே கிறுகிறுப்பு, மூச்சு வாங்குது, அதான் மயங்கி விழுந்துட்டேன். மமராசனை வந்து என்னை காப்பாத்திட்டேன்.
0: வீட்டில் வேற யாரும் இல்லையா? இந்த வயசான காலத்தில் நீதானா போய் பலகாரம் வித்துட்டு வரணும்?
1: இல்லை ராசா, நான் ஒண்டி கட்டேன். ஏதோ கையில் உள்ள காசை வடை முறுக்கு சுட்டுக்கிட்டு போய் வயலில் வேலை செய்கிறேன். என் நாட்டம் இருக்க ஏழை கெட்டு வித்து விட்டு காலத்தை ஓட்டிட்டு வரேன். அது சரிப்பா, மாத்திரை மருந்துக்கெல்லாம் காசு கொடுத்துருப்பியே, இதோ அந்த கலையத்தில் காசு இருக்கு, நீ செலவு செஞ்ச பணத்தை எடுத்துக்கப்பா.
0: அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உடம்பு பார்த்துக்கோங்க, நான் வரேன்.
1: ஏன்ப்பா, நீ யாருப்பா? இதுக்கு முன்னால் நான் உன்னை பார்த்ததே இல்லையே.
0: பக்கத்து ஊர் தான் பாட்டி, வேலை தேடி வந்தேன். கையில் பணம் இல்லை, வேலை கிடைக்கல, அதான் ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருக்கேன்.
1: இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறதுனா குதிரை கொம்பு மாதிரி, நீ எந்த வேலைனாலும் பார்ப்பியாப்பா.
0: நீங்கள் சொன்னதை கேட்கும்போது மனசுக்கு இதமாக இருக்கு. வேலைன்னு ஒன்று கிடைச்சா போதும் பாட்டி, எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறேன்.
1: நான் தினமும் பலாரம் கொண்டு போய் விற்கிற அந்த மலையடி முதலாளியை எனக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட சொல்லி இந்த மலையடி வாரத்தில் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்ப்பா. இப்போதைக்கு அதில் சேர்ந்துக்க, தங்கறதுக்கு இடம் தேடி அலைய வேணாம்ப்பா, இங்கேயே தங்கிக்க, எனக்கும் துணையாக இருப்பேன்.
0: சரி பாட்டி, நாளைக்கே மலையடிக்கு கூட்டிக்கிட்டு போங்க. பாட்டியோட தயவில் எனக்கு அந்த மலையடியில் வேலை கிடைச்சது. 6 மாசமாக தினக்கூலியாக தான் வேலை பார்க்குறேன். திடீர்னு தங்கச்சிக்கு கல்யாணம், அம்மா லெட்ரு போட்டிருக்காங்க.
2: சரி,
0: பணம் தேவையா? 5000 ரூபாய், அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கே போவேன்? அதான் மனசில் நிம்மதி இல்லாமல் போச்சு.
2: கவலைப்பட வேண்டிய விஷயம்தான், ஆனால் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும் போதுமா? பணத்துக்கு ஏற்பாடு பண்ண

0: வேண்டாமா?
1: எந்த வழியில எப்படி ஏற்பாடு பண்றது? என்ன நம்பி யார் 5000 கொடுப்பாங்க?
0: ஏன், நீ உன் சம்பளத்துல கொஞ்சம் பணத்தை தபால் ஆபீஸ்ல போட்டு வச்சிருக்கிய, அதை எடுத்து அனுப்ப வேண்டியதானே?
1: புரியாம பேசுறிய, அதுல எவ்வளவு சேர்ந்திருக்க போகுது? இது வரைக்கும் 500 ரூபாய் போட்டு வச்சிருக்கேன்.
0: முனியாண்டி, இந்த 500 ரூபாய் ஏதாவது ஒரு செலவுக்கு அவங்களுக்கு ஆகட்டுமே.
1: இல்லை சிலையா, அனுப்பிச்சா பூரா பணத்தையும் அனுப்பணும், இல்லைனா எதுவும் அனுப்ப போறதில்ல.
0: சின்ன புள்ள தனமா பேசாத, நடக்க போறது உன்னோட தங்க கல்யாணம். இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம பேசுறத விட்டுட்டு எப்படியாவது யார் காலையாவது விழுந்து பணத்தை வாங்குற வழிய பாரு. உன்னாலே முடியலன்னா வயசான காலத்துல உங்க அம்மா பணத்துக்கு எங்க போவாங்க? இந்த பார், நானும் என்னால முடிஞ்ச உதவிய பண்றேன்.
1: ரொம்ப நன்றி சொல்லையா.
2: முனியாண்டி, முனியாண்டி.
1: ஏப்பா, ஏன் இப்படி ஓடி வர?
2: பார்வதி பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ரொம்ப முடியல. உங்களை அம்பலக்காரர் விஷயத்தை சொல்லி கூட்டிட்டு வர சொன்னார்.
1: என்னது, இந்த இந்த உடனே வாரேன்.
0: வா வா, போலாம்.
1: அம்பலக்காரையா, பாட்டிக்கு என்னாச்சு?
3: எப்பவும் போலதான்ப்பா, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. வயசாயிடுச்சு, இல்ல வெயில் தாங்கல. வைத்தியரை கூட்டிட்டு வந்து காண்பிச்சோம். அவரும் நாடியை புடிச்சு பார்த்துட்டு ரத்த கொதிப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, உடனே டவுன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக சொல்லிட்டாரு. அதான் உனக்கு ஆள் அனுப்பிச்சான்.
1: பாட்டி, பாட்டி.
3: பாட்டியால இப்ப பேச முடியாது தம்பி, நேரத்தை கடத்தாம உடனே டவுனுக்கு கொண்டு போகணும்.
1: டவுன்ல யாராவது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுவாயா?
3: ஆமா முனியாண்டி, அதான் நல்லது. டவுனுக்கு போக என்னோட ரெட்டை மாட்டு வண்டியை தர்றேன். ஆனா செலவுக்கு
1: இதோ இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேனுங்க, நீங்க வண்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
4: முனியாண்டி, முனியாண்டி.
1: பாட்டி, கவலைப்படாதீங்க பாட்டி, உங்களுக்கு உடம்பு சீக்கிரம் குணமாயிடும்.
4: நான் எனக்கா கவலைப்படலப்பா, இந்த அனாதைக்கு துணையா நீ இருந்த, உனக்கு கை கொடுக்க யாருமே இல்லப்பா.
1: அதனால என்ன பாட்டி, ஆண்டவன் கை கொடுப்பான்.
4: உன் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசியாப்பா?
1: இதுல யோசிக்க எதுவுமே இல்ல பாட்டி, அம்மாவுக்கு தபால் எழுதி போட போறேன். என்கிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம்.
4: எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டப்பா, ஒரு பெண்ணோட கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத உன்னால புரிஞ்சுக்கவே முடியப்பா.
1: புரியாம இல்ல பாட்டி, புரியுது. புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன், என்னால என்ன செய்ய முடியும்? சரி சரி, அதை விடுங்க, நீங்க நிம்மதியா தூங்க, ஓய்வு தேவைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு.
4: இந்த வயசான கட்டையை பற்றி கவலைப்படாதப்பா, நீ வாழப்போற உன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய ஒரு அண்ணனோட கடமையை மறந்துட்டேன்னு சொல்றிய, அதை நினைக்க போகுதுதான்ப்பா.
1: இதோ பாரு பாட்டி, இனிமே அதை பத்தி திரும்ப திரும்ப நீ பேசாத.
4: சரிப்பா, பேசல. நீ கோவப்படாதப்பா. ஆமா, என்னங்க கொண்டு வந்து சேர்க்க நிறைய செலவாயிருக்குமே, பணத்துக்கு என்னப்பா செஞ்ச?
1: பாட்டி, திக்கு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து தங்க இடமும் கொடுத்துருக்கியே, உனக்கு உதவாத பணம் எனக்கு எதுக்கு? போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வச்சிருந்த பணத்தை எடுத்துதான் உனக்கு செலவழிச்சேன்.
4: தப்பு பண்ணிட்டியப்பா, உன் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக இந்த பணத்தை அனுப்பிச்சிருந்தா ஏதாவது ஒரு செலவுக்கு உதவியா இருக்குமே. சாக போற அந்த கட்டைக்கு ஏன்பா செலவு செய்த?
1: பாட்டி, என்னோட கடமையை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். என் மனசாட்சிக்கு இதுதான் சரின்னு தோணுச்சு, அதன்படி செஞ்சேன். இதுல கூட பிறந்த தங்கையா, சொந்தமே இல்லாத உறவான்னு அளந்து பார்த்து செய்யற நிலைமையில நான் இல்லை. அதனால என்னோட கடமைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டாம். பாட்டி, என்ன பொறுத்தவரை இதுதான் நியாயமானது. நீ அமைதியாயிரு, நல்லா தூங்கு.
0: என்ன பாட்டி, உடம்பு எப்படி இருக்கு? கூட்டு அனுப்பிச்சாம
4: வா செல்லையா. உடம்புக்கு இப்ப தேவலாம், நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான காரியமா தான் உன்ன கூப்பிட்டு அனுப்பிச்சேன்.
0: என்ன விஷயம் சொல்லு பாட்டி.
4: முனியாண்டி, அவனோட தங்கச்சி கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னானப்பா?
0: ஆமா பாட்டி, சொன்னான். 5000 ரூபாய் பணம் தேவைன்னு சொன்னான்.
4: அதுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணானா?
0: இல்ல பாட்டி, அவனால எதுவுமே செய்ய முடியல. பாவம், அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான்.
4: வருத்தப்பட்டா பணம் வந்துருமாப்பா, முயற்சி பண்ணணுமே.
0: அவனால என்ன முயற்சி பண்ண முடியும்? இந்த ஊர்ல அவனுக்கு யார தெரியும்? என்னமோ முன்ஜமத்துல கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கான், அதான் உன்னோட குடிசையில கொஞ்சம் நிழல் கிடைச்சிருக்கு.
4: நல்ல புள்ள
0: முனியாண்டி, நல்லவன் தான். ஆனா இப்ப நல்லவன் கேட்டவன் அடையாளம் பார்த்தா பணம் வந்து சேருது. இப்ப எல்லாம் நல்லவனுக்கு காலமே இல்ல பாட்டி.
4: நல்லவங்களே கடவுள் கைவிட மாட்டாருப்பா. சரி சரி, போகும்போது நம்ம ஊர் அம்பலக்காரர நான் வர சொன்னா சொல்லுப்பா.
0: சரி பாட்டி, நான் வர்றேன். என்ன மணியாண்டி?

0: நானும் காலையிலிருந்து தான் பாக்குறேன், ஆளே சுரத்து இல்லாம இருக்க, முகமே வாடி போயிருக்கு, என்ன விஷயம்?
1: எல்லாமே பாட்டிய பத்தி தான். காலையில கிளம்பும் போதே பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு.
0: நல்ல ஆளு பாணி, பாட்டிக்கு முடியலன்னா லீவு போட்டு வீட்லயே இருக்க வேண்டியதானே?
1: அது எப்படி முடியும் சில்லையா? முதலாளி என்ன நம்பி வேலையை ஒப்படைச்சிருக்காரு, இன்னைக்கு 10 லோடு ஜல்லி ஏத்தி அனுப்பணும்.
0: நீ என்னவோ இவ்வளவு கரெக்டா வேலை பாக்குற, கடவுள் ஒன்னதான் சோதிக்கிறார்.
1: இத பாரு சில்லையா, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நம்ம வேலையை நாம பாப்போம், அது நம்மோட கடமை. ஆனா நமக்கு ஏற்படுற சோதனை நம்மோட விதி. இதுக்காக செய்யற தொழிலுக்கோ நம்பின முதலாளிக்கோ துரோகம் செய்யறது மகா பாவம்.
0: இந்த காலத்துல பாவ புண்ணியம் பார்த்தா புழைக்க முடியாதுப்பா.
1: அது உன்னோட எண்ணம். ஆனா என்ன பொறுத்தவரை எந்த சந்தர்ப்பத்திலையும் தவறுகளுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறதா என்னோட கொள்கை.
2: முனியாண்டி அண்ணே, முனியாண்டி அண்ணே, பார்வதி பாட்டி செத்து போச்சு. உங்களை உடனே கூப்பிட்டு வர சொன்னாங்க.
1: பாட்டி செத்து போச்சா?
3: முனியாண்டி, பார்வதி அம்மா கிராமத்துக்கு வரும்போது அனாதையாத்தான் வந்துச்சு. 20 வருஷம் ஆச்சு, தனியாவே வாழ்ந்து முடிச்சிருச்சு. ஆண்டவனா பார்த்துதான் அதுக்கு கடைசி காரியங்களை செய்ய உன்னை அதுகிட்ட அனுப்பி வச்சிருக்காரு.
1: நீங்க என்ன சொல்றீங்க?
3: பார்வதி பாட்டி யாரோ எவரோ எங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லாட்டியும் உன்னை தன்னோட பேரனாவே நினைச்சாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே நீ தான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கள்லாம் செய்யணும்ப்பா.
1: அம்பளக்காரையா, அது என்னோட கடமை.
4: கடமை மட்டுமல்ல முனியாண்டி, அது உன்னோட உரிமையும் கூட.
3: அடரே, யாரு முதலாளியா? வாங்க வாங்க
1: முதலாளி, வாங்க.
4: செல்லையா சொன்னாம்பா, கேட்டுட்டு தான் வர்றேன். ஏதோ பார்வதி பாட்டி பலகாரம் வித்து பொழைச்சாலும் ஒருத்தர்கிட்ட கை நீட்டாம கௌரவமா வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுச்சு. அம்பலம், பாட்டியோட இன்றைய செலவு பூரா நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்ன எங்க அப்பா இந்த மலையடியை கான்ட்ராக்ட் எடுத்து ஜல்லி வியாபாரம் செஞ்ச போது நான் சின்ன பையனா இந்த மலையடியை சுற்றி சுற்றி வருவேன். அப்போ இந்த பாட்டி பலகாரம் சுட்டு வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு வரும். எனக்கு தேவைப்பட்டதையெல்லாம் சும்மாவே கொடுத்துடும். அப்படி ஒரு இரக்கமும் பாசமும் கொண்டது பாட்டியோட உள்ளம்.
1: ஆமாங்க முதலாளி, பாட்டிக்கு எப்பவுமே இறக்க உள்ளம், தர்ம சிந்தனை, இத்தனை ஏழ்மையிலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனித நேயம், அது பாட்டியோட உடம்போட பிறந்தது முதலாளி.
4: நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான்ப்பா. அதனாலதான் தான் சாக போறோம்ங்கிற உண்மை தெரிஞ்சோ என்னமோ சாகிறதுக்கு முன்ன ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சிடுச்சு. பார்வதி அம்மா இந்த குடிசைய எங்கிட்ட வித்துட்டாங்க. வித்த அந்த பணத்தை முனியாண்டியோட தங்கச்சி கல்யாணத்துக்காக கொடுத்துட சொல்லிச்சு.
1: முதலாளி என்ன சொல்றீங்க?
4: ஆமா முனியாண்டி, பார்வதி பாட்டி 2 நாளைக்கு முன்ன என்னை வந்து பார்த்து 5000 ரூபாய் கடனா கேட்டுச்சு. அப்ப நான் பணத்துக்கு அடமானமா என்ன வச்சிருக்கேன்னு கேட்டேன் பாட்டிக்கிட்ட. இந்த குடிசையை எழுதிக்கிடுங்க என்று சொல்லிச்சு. பணம் எதுக்கு பாட்டின்னு கேட்டேன். அப்பதான் சொல்லிச்சு, பணம் முனியாண்டியோட தங்கச்சி கல்யாணத்துக்குன்னு.
1: பாட்டிக்குத்தான் என் மேல எவ்வளவு பாசம்.
4: சொன்ன மாதிரியே குடிசையை என்கிட்ட வித்துடுச்சு. 5000 ரூபாய் பெருமானம் இல்லாட்டி போனாலும் அந்த குடிசை, அதோட மனிதாபிமானம், உதவி செய்யணுங்கிற உயர்ந்த உள்ளம், இதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். அந்த மனித நேயத்துக்கு மதிப்பீடு செய்ய முடியாதுங்கிறத உணர்ந்தேன்பா. 5000 ரூபாயை தர்றதாக ஒத்துக்கிட்டேன் உடனே. முனியாண்டி, பாட்டியோட காரியமெல்லாம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கப்பா.
3: சரின்னு சொல்லுங்க முனியாண்டி.
1: சரிங்க முனியாண்டி.
5: இதுவரை மனிதம் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் புதுக்கோட்டை விஜயா சிவகாசிநாதன் அவர்கள். நடிப்பு எம் எஸ் ரமணி, ஆர் பரமசிவம், அம்மனூர் மணிகை செந்தில்குமார், பி ஜோசப் சகாயராஜ், ஏ ரஜினா மேரி ஆகியோர்.
6: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
7: கல்யாணத்தை முடிங்க நாடகம். எழுதியவர் புலவர் ஆதி நெடுஞ்செழியன் அவர்கள்.
8: காந்தி, எப்பா காந்தி?
9: இதோ வந்துட்டேன்பா.
8: இன்னுமா தயாராவல? ரா காலம், 30-40 கிலோமீட்டர் பயணப்பா, புறப்படுங்கப்பா.
9: அம்மா, நாளைக்கு விடிய காலம், எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு முதல் பஸ்ஸுக்கே வந்துடுங்க. பெண் வீட்டுல நாங்க காத்திருக்கிறோம். என்னோட நண்பர்கள்லாம் உதவியா இருப்பாங்க. அதுலயும் நம்ம ரங்கநாதன் எல்லா ஏற்பாடுகளையும் நல்லா கவனிச்சுக்குவான்.

0: நேரம் தெரியாம எல்லாரும் தூங்கிட போறாங்க. எல்லாரையும் எழுப்பி நேரத்தோட வந்து சேருங்க.
1: அது எங்களுக்கு தெரியாதாப்பா, பெரியவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு போறப்பா.
0: அம்மா அப்பா நான் வரட்டுமா?
1: போயிட்டு வாப்பா.

0: மாமா மாமா, அதோ நம்ம போக வேண்டிய மேட்டுக்கொள்ள வண்டி வந்துட்டு, எல்லாரும் வாங்க வாங்க.
1: லேடிஸ் எல்லாம் பின்னால இருங்க. டேய், அந்த மூட்டை உள்ள ஏத்தாதாங்கிறல்ல, ஏன் அப்படியே அடிச்சுக்கிட்டு ஏறீங்க?
2: ஐயா, நாங்க ஒரு 35 டிக்கெட்டு மேட்டுக்கொள்ளைக்கு போகணுங்க.
1: ஏறீங்க பெரியவர, எல்லாரும் ஏத்துக்க தானே பஸ்.
3: லட்சுமி, அந்த சூட்கேஸ பத்திரமா வச்சுக்கமா. ரெங்கநாதன் எங்க காணோம்?
0: ஏமா, கூப்பிட்டீங்களா?
3: ஆமா தம்பி, பரிசு சாமா 3 கூடையில இருந்துச்சே, பத்திரமா இருக்குல்ல?
0: கவலையே படாதீங்கம்மா, ஒவ்வொரு கூடையையும் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். டிக்கெட் வாங்க வேண்டியதுதான் பாக்கி.
1: எல்லாரும் ஏறியாச்சா? ரைட் ரைட். எல்லாரும் டிக்கெட் கேட்டு வாங்க, சில்லறையா கொடுங்க. சில்லறை இல்லாதனால கீழே இறங்கிங்கப்பா.
4: ஏப்பா, இந்த சீட்ல இவ்வளவு நெருக்கடியிலையும் துண்டு போட்டு வச்சிருக்க, நல்லா இருக்குப்பா.
5: எது துண்டு தானே, செலவு பண்ணதுதான், நல்லா இல்லாமையா இருக்கும். டேய் ரங்கா, எங்கடா போயிட்ட? இங்க வாடா, இடம் போட்டு வச்சிருக்கேன்.
0: டேய், இவ்வளவு பேரையும் தாண்டி எப்படிடா வர்றது? கொஞ்சம் பொறுத்துக்க, இந்த வந்துடுறேன்.
4: தம்பி, அவங்க எப்படியப்பா இவ்வளவு நெரிசல்ல இங்க வர முடியும்?
5: பெருசு, இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க?
4: ஒவ்வொரு சீட்லயும் வயசு பிள்ளைங்க ஏறி துண்டு பையன்னு வச்சு இடத்தை புடிச்சுக்கிட்டா என்ன மாதிரி முடியாதவங்க என்னப்பா பண்றது?
5: வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டியதுதான்.
4: ஒரே சாராய நடி, கர்ம கர்மம்.
0: டேய் ராமு, இங்க இடம் கிடைச்சிட்டு நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீ யாரையாவது அங்க உட்கார சொல்லுடா.
4: தம்பி, இப்பவாவது நான் இங்க உட்காரலாமா?
5: ரொம்ப அவசரம்னா கீழே உட்காந்துங்கய்யா.
4: என்னப்பா இது, காலை மிரிச்சிட்டு இப்படி வேகமா வந்து உட்காரிய, ஏன்பா இப்படி நடந்துக்கிறீங்க?
5: ஏ ரவி, இந்த பெருசு இங்க நின்னுட்டு பெரிய லொல்லு பண்ணுதுடா.
4: ஆமாப்பா, இந்த பெருசுகள் எல்லாம் கூடி கஷ்டப்பட்டு போராடி வாங்கின சுதந்திர பூமியில என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது. தம்பி, இது 18 வருஷம் இந்தியா முழுக்க அலைஞ்சு வீர முழக்கம் விட்ட நாள்ல காய்ச்சி போன காலுப்பா இது. இதுக்கு 15-20 கிலோமீட்டர் தூரம் உட்கார இடம் கிடைக்கலனாலும் பெருசா ஒண்ணும் தோணாது.
5: நம்ம ரெண்டாவது காந்தி டிரைவர்.
0: ஏய் ராமு, அந்த பரிசு சாமான் எல்லாம் கூடையில வச்சிருந்தே எல்லாம் சரியா இருக்கா?
5: நேரங்க, ஐயோ, அந்த டீ கடையிலேயே அதை வச்சுட்டு வந்துட்டேன்.
0: ஏய் என்னடா சொல்ற?
5: கண்டக்டர் சார், கண்டக்டர் சார், வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க.
1: என்னப்பா, என்ன அவசரம்? அடுத்த ஸ்டாப்ல நிறுத்துறேன்.
5: இங்கேயே வண்டியை நிறுத்துங்க சார். சார், கல்யாண ஜாமான் அடங்கின கூடைய அந்த டீ கடையிலேயே மறந்துட்டு வச்சுட்டேன் சார்.
0: அட பாவி, என்னடா இப்படி பண்ணிட்ட? சார் சார், கண்டக்டர் சார், கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க சார். சார் சார், பிளீஸ் சார்.
1: என்னப்பா, பெரிய வேதனையா போச்சு. சரி சரி, இறங்கி தொலை.
5: ஏ ரங்கா, நான் அடுத்த வண்டியை புடிச்சு வந்துடுறேன், கவலைப்படாத, எல்லா ஜாமானும் எடுத்து வந்துடுறேன்.
0: ஏய், பத்திரமா எடுத்து சேருடா.
1: ரைட் ரைட்.

0: வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். எங்க சரியான நேரத்துக்கு பஸ் கிடைக்காம சிரமப்படுறீங்களோன்னு நினைச்சேன். கடவுள் கருணையில நேரத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்க.
1: அம்மா, நம்ம ஜனங்களாம் வந்துட்டாங்களா? எங்க ரங்கநாதன்?
2: அதோ லக்கேஜ் எல்லாம் இறக்கிட்டு நிக்கிறான் பாரு. தம்பி காந்தி, உன்னோட நண்பர்கள் ராமு ரவி ரெண்டு பேரும் பரிச சாமான்களை விட்டுட்டாங்க. அதிலும் குறிப்பா பெண்ணுக்கு அலங்காரம் பண்றதுக்கு வச்சிருந்த குடைய எங்கேயே விட்டுட்டு பஸ்ல ஏறிட்டாங்கப்பா. வழியில இறங்கி அதை எடுத்துட்டு வர போயிருக்காங்க.
1: அடடே, ஏண்டா ரங்கா, அவனுங்களே நம்பின அவனு ரெண்டு பேரும் இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தவே மாட்டானுங்க. அவங்கள போய் நம்பினியே.
0: சரி சரி வாங்க. ஏன் என்ன மாதிரி நின்னுகிட்டு இருக்கீங்க? நேரத்தோட குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெடி ஆக வேணாமா?
2: இதோ வந்துட்டேன் சம்பந்தி. வாங்கப்பா வாங்க, எல்லாரும் சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க.

0: ஐயா ஐயா, ராமு பரிச சாமான் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான்.
1: நல்ல வேலை, இப்ப அதாவது வந்து சேர்ந்தீங்களே. கூடைய கொண்டு போய் ஜகாட்டா குடுப்பா.
2: பரிசு கூட இப்படி கொண்டாங்கப்பா, இத கொண்டு போய் எங்கப்பா விட்டீங்க? பரிசம் போட நேரம் ஆயிடுச்சு பாருங்க. நான் அப்பவே நினைச்சேன் இப்படி ஏதாவது பண்ணுவீங்கன்னு. வர வர உங்க போக்கே சரியில்லை.
3: சம்மந்தி, சம்மந்தி, கொஞ்சம் உள்ள வாங்கினேன்.
1: என்ன சொல்லுங்க
3: சம்மந்தி? பரிசம் போறதுக்கு முன்னால ஒரு பெரிய சிக்கல் வந்துருச்சு.
1: என்னது?
3: என்னோட மச்சனை, அதாவது பெண்ணோட தாய் மாமா, இந்த சம்பந்தத்துக்கு நான் சம்மதிக்க முடியாதுங்கிறார். ஏன்னு காரணத்தை நான் பல முறை கேட்டு பார்த்தும் சொல்ல மாட்டேங்கிறார்.
2: சம்மந்தி, என்ன இப்ப வந்து இப்படி சொல்றீங்க?
3: நீங்க தான் அவரை கேட்டு ஒரு முடிவு சொல்லணும். வாங்க வாங்க. இவர் தான் நம்ம சம்பந்தியா போறவரு. பெண்ணோட தாய் மாம நீங்க இந்த நேரத்தில் இப்படி பண்றது நல்லா இல்ல. அதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்ல தயாரா இல்ல. எதுவானாலும் இவர்கிட்டயே பேசிக்கங்க. அதுக்கு தான் அவரையே உங்ககிட்ட தனியா அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன்.
4: ஓஹோ, வாங்க வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, கொஞ்சம் வெளியே போய் பேசுவோம். எல்லாரும் கேட்டுக்கங்க, நான் தான் பெண்ணோட தாய் மாம. எனக்கு எங்க பொண்ணை இந்த குடும்பத்துல கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்ல. நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு நான் வெளியூர் போயிட்டதால வர முடியல. வந்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது.
3: என்னது, என்ன பேசுறீங்க? நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம், அதுவும் திருமண நாள்ல வந்து இப்படி பேசினா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு பெரிய மனுஷர், உலக அனுபவங்கள் எல்லாம் தெரிஞ்சவர், அதுவும் ஒரு விடுதலை போராட்ட தியாகியா இருந்தோம், இப்படி பேசலாமா?
4: எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் இதை பேசுறேன். ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அவரோட நண்பர்களை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா, நமக்கு மாப்பிள்ளையா வரப்போறவருடைய நண்பர்களை நான் பஸ்லயே பாத்துட்டேனே. அவங்க என்ன கேலி பேசினாங்க, அதுக்காக நான் ஒன்னும் வருத்தமே படல. ஆனா அவங்க குடிச்சிருந்தாங்க. அது மட்டுமா, பொறுப்பு இல்லாம பரிச சாமான்களை தவற விட்டுட்டும் வந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த பிறகும்,
5: ஐயா ஐயா, எங்களை மன்னிச்சுக்குங்க ஐயா. நாங்க பஸ்ல தாறுமாறா பேசினதுக்கும் பஸ்ல தப்பா நடந்துகிட்டதுக்கும் உங்ககிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேயா. இனிமே எங்க வாழ்க்கையில போதை பொருளுக்கு இடமே இல்லையா. பஸ்ல நடந்த அந்த சம்பவத்தை தயவு செய்து மறந்துடுங்கய்யா. அது மட்டும் இல்லையா, பெரியவங்களுக்கு உரிய மரியாதை இனிமே நாங்க கண்டிப்பா கொடுப்போம். அதுலயும் உடம்புக்கு முடியாதவங்க, வயசானவங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவிய செய்வோம் ஐயா. இது சத்தியம் யா, இது சத்தியம். தயவு செய்து என் நண்பனோட கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க ஐயா.
0: ஐயா, நீங்க நினைக்கிறது போல மாப்பிள்ள காந்திதாசன் கெட்டவர் இல்லைங்க. எங்க ஊர் மதுவிலக்கு பிரச்சார குழுவுக்கே அவர் தாங்க தலைவர். எல்லா காலத்திலையும் பொது சேவை, நாட்டு நலப்பணி இதுக்குன்னு நேரத்தை செலவிடுவாருங்க ஐயா. மகாத்மா காந்தியடிகள் மீது அவர் கொண்ட ஆர்வத்தின் காரணமா தங்கராசுங்கிற தன் பேரை காந்திதாசன் மாத்திக்கிட்டா பாத்துக்கிடுங்களேன்.
4: நல்லது தம்பிங்களே. அடாடாடா, எழுந்திருக்க எழுந்திருக்க, இதுக்கெல்லாம போய் காலில் விழுவணும், அதெல்லாம் வேண்டாப்பா. எழுந்திருங்க. கல்யாணத்துல கலாட்டா பண்ண என்னையும் நீங்க எல்லாரும் மன்னிச்சிருங்க. இந்த நல்ல நாள்ல கூட மாப்பிள்ள காந்திதாசன் ஒரு பொது தொண்டுதான் செஞ்சிருக்கிறார். என் திருந்தாத நண்பர்களை நீங்க தான் புத்தி சொல்லி திருத்தணும்னு இந்த ஒரு நாடகத்தையே நடத்த சொன்னவரே அவரு தான். அதனாலதான் நான் இப்படி நடந்துகிட்டேன். தன்னோட கல்யாண நாள்ல கூட பொதுநலத்தையே பெருசா கருதிய மாப்பிள்ள காந்திதாசன் வாழ்க. சரி, பரிசத்தை போட்டுட்டு கல்யாணத்தை முடிங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கல்யாணத்தை முடிங்க நாடகம். எழுதியவர் புலவர் ஆதி நெடுஞ்செழியன் அவர்கள். நடிப்பு எம் மருதை, எஸ் கருணாகரன், எஸ் அபிராமசுந்தரி, வடலூர் வாசகர், ஆரூர் பி வீராசாமி ஆகியோர். அமைப்பு சிவமுருகையன், கோ சந்திரசேகர்.
1: இத்துடன் இன்றைய சூரியகாந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்தனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளும் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் ஒருமித்த கருத்துக்கள் முக்கியமானது என்று அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே

0: உறவுகள் மேம்படும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்தடைந்தார். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோஷிமிட்சு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்தோ பசிபிக் பகுதியில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. சிக்கிம் மாநிலத்தை பாதுகாக்கும் பொக்கிஷமாக கஞ்சன்ஜங்கா விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சிக்கிம் மக்களின் கலாச்சாரம், ஆன்மீகம், வரலாற்று முக்கியத்துவம் குறித்து அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிப் பாதை குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளில் தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்தியாவில் தற்போது எபோலா வைரஸ் தொற்று குறித்த அறிகுறிகள் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 204 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 867 பேருக்கு இத்தொற்றின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை அடுத்து அந்நாடுகளில் பொது சுகாதார அவசரகால நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பயணிகளை சோதனை செய்ய சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபியின் தெவாங்ஷு பாண்டா வெற்றி பெறும் நிலையில் உள்ளார். டைமண்ட் ஹார்பர் மகளிர் பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 10வது சுற்று முடிவில் திரு பாண்டா 63,238 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் உள்ளார். தற்போது அவர் 38,940 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சம்புநாத் 2வது இடத்திலும், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரசாக் 3வது இடத்திலும் உள்ளனர். நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காசநோய் போன்ற நோய்களை தடுப்பது, அவசரகால சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலக சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் தொடர்பான மாநாட்டு அறிக்கையில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்று அதன் தலைவர் டோ ஹியூங் வியட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், உறுப்பு நாடுகள் ஆக்கப்பூர்வமாக விவாதித்ததாக தெரிவித்தார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அணு ஆயுத பரவலை தடுப்பதற்காக ஐநா சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஒருமித்த கருத்து எட்டப்படாததற்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தான் நாட்டின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாகாணத்தில் உள்ள சமான்பதக் ரயில் நிலையம் அருகே இந்த குண்டுவெடிப்பு நேரிட்டது. இந்த குண்டுவெடிப்பில் ரயில் சேதமடைந்ததாகவும் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து குவெட்டா நகரில் உள்ள மருத்துவமனைகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு மருத்துவர்களும் சுகாதார அலுவலர்களும் விரைந்து செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது.

அறிவிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள கார்டன் க்ரூவ் பகுதியில் ஆபத்தான ரசாயன கசிவு காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கவான் நியூசோம் ஆரஞ்ச் கவுண்டியில் அவசர நிலையை பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து லாஸ் ஏஞ்சலஸின் கார்டன் க்ரூவ் புறநகர் பகுதிகளில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது. அப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் உற்பத்தி நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த

0: பதிவில் பென்சில்வேனியா சாலை வழியாக வந்த ஒருவர் திடீரென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் அவரை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் மூன்றாவது முறையாக இத்தகைய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடல் பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமான உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவலோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. நைஜீரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 11-8, 14-12, 11-8 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சாமிலி லிவ் லியோடே நோட்ரெஸ்ட் இணையை வென்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் லீனஸ் இணையும் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டொமிலினர் இணையும் கலந்து கொள்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதோனம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 உயிரிழந்துள்ளனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12:50.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
6: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 இலினி 1 2 3 பாக்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப்கார்னர்.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் ஒரு மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவு உலக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை இன்று சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கிடையே வெளிப்படையான மற்றும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களின் அவசியத்தை வலியுறுத்தினார். புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலியாவின் பென்னி வோங், ஜப்பானின் தோஷி முட்சு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். சீன சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியர்கள் சார்பாக அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் மன உறுதி பெற பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். இவ்விபத்தில் காணாமல் போனவர்கள் அனைவரும் விரைவில் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஞ்சன்ஜங்கா மலைச்சிகரங்கள் சிக்கிம் மாநிலத்தின் கலாச்சார ஆன்மீக வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய வடகிழக்கு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா எழுதியுள்ள கஞ்சன்ஜங்காவின் 5 விழுமியங்கள் என்ற கட்டுரையை சமூக வலைதளத்தில் பிரதமர் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் தூய்மையான எரிபொருள் பயன்பாடு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மையங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வெளிப்படையான வர்த்தக நடைமுறைகள், தொழில்நுட்பம், உலகளாவிய தரத்திலான சுயசார்பு பாரதத்தை கட்டமைக்க முடியும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு உள்ளிட்டவற்றின் அளவுகளை இம்மையங்கள் மூலம் நுகர்வோர் சரிபார்த்துக் கொள்ள முடியும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளூர் மக்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு தெரிவித்துள்ளார். மாவட்ட வருவாய் மற்றும் காவல் அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படுவதில் உரிய கவனம் செலுத்தப்படும் என்று உறுதியளித்தார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது.

0: நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்க இருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி ஸ்டீல்ஸின் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

மணி 4 நிமிடம். காலத்தை வென்ற காவிய கானங்களை நேர்களின் கடிதவரி விருப்ப கானங்களாக கேட்டு ரசிக்கும் மதுர கீதம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது நீலமலை திருடன் திரைப்படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில் மருத காசி, வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் இப்பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் சித்திரை நகரம், சங்கர நாராயணன், ஹேமலதா ஆகியோர்.

0: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
7: நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திலிருந்து எஸ் தட்சிணாமூர்த்தி இசையில் ஏ மருதகாசி வரிகளில் பி பானுமதி பாடியிருக்கும் பாடலை கேட்டு ரசிக்கலாம். பாடலுக்கு விருப்பம் கரூர் தாந்தோன்றிமலை செல்வராஜ், பெரிய நாயகி ஜோஷிகா, ஸ்ரீ கிருஷ், ஜெயதேவ் ஆகியோர்.

மணி 13 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி ஸ்டீல்ஸின் மதுர கீதம். நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் பரிசு திரைப்படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலாவுடன் பாடியிருக்கும் பாடலை கேட்டு ரசிக்கலாம். பாடலுக்கு விருப்பம் இளையான்குடி இக்பால் கத்தீஜா, அப்துல் மசீத் ரிஃபாயா, முகமது ஹாசன், நூருல் ஃபாத்திமா ஆகியோர்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் பெட்டவாய்த்தலை நந்தகோபால்.

22 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி சுஷீலா பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் மணப்பாறை வீரமணி, கமலா, தமிழரசன், ரித்ரா, பவித்ரா, விஜயா, ஹிருத்திக், தாருல்யா, ஹேமா, சபரி, செந்தில், யாகவா, ஷியா, வர்ஷா, ஹரி, ஹரிணி, தக்ஷித், தக்ஷா, லிஷாந்த், சந்திரசேகர் ஆகியோர்.

6:26 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் ஞான ஒளி திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கனதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலாவுடன் பாடியிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம், ஹம்சா, ரணியா ஆகியோர்.

0: கிளிநொச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி ஸ்டீல்ஸின் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: திருச்சி சாரதாஸ்
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
10: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
11: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
9: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
12: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: ചീ സാരദാസ്.
1: ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் நாம் மூவர் திரைப்படத்திலிருந்து. எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரியுடன் பாடியிருக்கும் பாடலை கேட்டு ரசிப்போம். பாடலை நம்முடன் சேர்ந்து கேட்டு ரசிக்க காத்திருக்கும் நேர்கள் பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், சுஷ்மிதா ஸ்ரீ ஆகியோர்.

ನಾನಾದ ಕಂಡು ರಾಜ ಬಂಡೆ.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சி

0: சேவைகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அந்த கால இனிமையான தருணங்களை மனதோடு வருடும் மதுரை கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஆலங்குடி சோமு, வரிகளில் டி எம் சவுந்தரராஜன். குழுவினருடன் பாட கேட்கலாம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

உலக இப்பாடல் மாயாபஜார் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நிறைவு பெறுகிறது இன்றைய மதுரகீதம். மீண்டும் மதுரகீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு வலம் வரும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்களினை கேட்கலாம். மாநில செய்திகள்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை இன்று சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு உலக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலியாவின் பெனி வோங், ஜப்பானின் தோஷிமுட்சு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டில் இந்தோ பசிபிக் மண்டல நிலவரங்கள், குவாட் ஒத்துழைப்பு உள்ளிட்டவைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. ஜனநாயக குடியரசு காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு நாட்டு மக்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது இந்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் இந்தியாவில் எபோலா நோய் பாதிப்பு இதுவரை பதிவாகவில்லை என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எபோலா நோய் பரவலை பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கஞ்சன்ஜங்கா மலை சிகரங்கள் சிக்கிம் மாநிலத்தின் கலாச்சார ஆன்மீக வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து

0: மத்திய வடகிழக்கு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா எழுதியுள்ள கஞ்சன்ஜங்காவின் 5 விழுமியங்கள் என்ற கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வரும் 2047 ஆண்டிற்குள் அம்மாநிலத்தின் வளர்ச்சிப் பயணத்தை இக்கட்டுரை வலியுறுத்துவதாக கூறினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மத்திய அரசின் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவுகளின் கீழ் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய தண்டனை சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் கிடைக்கப்பெறும் வகையில் சட்டப்பிரிவுகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ஐபிசியில நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். கடுமையான சட்டம் கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த பிஎன்எஸ் சட்டத்தின் கீழே இதுல வந்து பாலியல் குற்றங்களுக்கு அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை

0: வந்து பாலியல் குற்றங்களுக்கு அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனையை முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து முறையாக இவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உள்ள வேண்டுகோள்.
1: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கத்தின் வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இது குறித்த பரிந்துரைகள் மற்றும் ஆட்சேபனைகளை பொதுமக்கள் நிறுவனங்கள் அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தூய்மையான எரிபொருள் பயன்பாடு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மையங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வெளிப்படையான வர்த்தக நடைமுறைகள், தொழில்நுட்பம், உலகளாவிய தரத்திலான சுயசார்பு பாரதத்தை கட்டமைக்க முடியும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ஹைட்ரஜன் விநியோகம் உள்ளிட்டவைகளின் அளவுகளை இம்மையங்களின் மூலம் நுகர்வோர் சரிபார்த்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய் மற்றும் காவல் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை சூலூர் சிறுமி கொலை வழக்கு சம்பவத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
3: திருப்பெரும்பூர் மக்களுக்கு அங்க இருக்கிற தொழிற்சாலைகள்ல பணி வாங்கி கொடுக்கறது என்னுடைய கடமை. அடிப்படை வசதி அத்தனை நாங்க செஞ்சு தருவோம். மக்களுக்கு தேவை செய்யணுன்றது அடிப்படையில் தான் காஞ்சிபுரத்தை மிகப்பெரிய வளர்ச்சி மாவட்டமா உருவாக்க.
1: மாவட்டத்தில் உள்ளூர் மக்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா, காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என்றார். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் முதல்நிலை தேர்வுகள் இன்று நடைபெறுகிறது. 933 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வு நாடு முழுவதும் 8,19,000 மேற்பட்டோர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 11 தேர்வு மையங்களில் 4,097 பேர் எழுதுகின்றனர். தமிழக மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை 2வது முறையாக நாகை கடலில் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து நாகையில் தரைக்கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அடுத்தகட்ட தொழில்நுட்ப வேலைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கு நாளை முதல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தோழப்பன் பண்ணை உள்ளிட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கு தாமதமாகும் நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைவதால் அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி குளங்களிலிருந்து வண்டல் மண் எடுக்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடு மாடுகள் விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரசந்தையில் இந்த வாரம் பக்ரீத் பண்டிகை வரவுள்ள நிலையில் ஒரு ஆட்டின் விலை 20,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை விலை போனது. இதன் காரணமாக ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையாகி உள்ளது. கொண்டு வரப்பட அனைத்து ஆடுகளும் உடனடியாக விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று காலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் வரும் மே 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகாசி

0: சாக தேரோட்டம் May 30 மாலை நடைபெற உள்ளது. June 2 கொடி இறக்கத்துடன் விழாவானது நிறைவடைகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று பிற்பகல் 3:30 மும்பை இண்டியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இரவு 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸுடன் மோதுகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. அடுத்த மாதம் 7 வரை நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸ், இத்தாலியின் ஜானிக் சின்னர், ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜவ்ரவ், இந்தியாவின் யூகி பாம்பரி, ஸ்ரீராம் பாலாஜி உள்ளிட்டோரும், மகளிர் பிரிவில் போலந்தின் இகாஸ் வியாடெக், பெலாரஸின் அரினா சபலென்கா, அமெரிக்காவின் கோகோ காஃப் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: In IPL cricket, the Super Sunday double header will feature crucial matches for playoff qualification today. In the first match of the day, Mumbai Indians will take on Rajasthan Royals at the Wankhede Stadium in Mumbai at 3:30 p.m. For Rajasthan Royals, it is a must-win game in the pursuit of a playoff berth. For Mumbai Indians, it was one of the most disappointing seasons in the franchise, as they've already been eliminated from IPL 2026. In another clash of the day, Kolkata Knight Riders will face Delhi Capitals at Eden Gardens in Kolkata. The match is scheduled to begin at 7:30 p.m. Last night, riding on an unbeaten 101 runs by skipper Shreyas Iyer, Punjab Kings defeated Lucknow Super Giants by 7 wickets at the Ikana Cricket Stadium in Lucknow. Chasing a target of 197 runs set by Lucknow Super Giants, Punjab Kings scored 200 for 3 in 18 overs. Prav Simran Singh made 69 runs. Earlier, Punjab Kings won the toss and opted to bowl. And now, before we end the bulletin, the headlines once again. India and United States reaffirm strength of strategic partnership between the two countries. External Affairs Mr. Dr. S. Jaishankar calls for early trade deal, stresses on diversified energy supplies for the country. U.S. Secretary of State Marco Rubio describes India as one of the United States' most important strategic partners. BJP candidate Devanshu Panda secures massive lead in West Bengal's Falta Assembly constituency re-polling. Government advises all Indian citizens to avoid non-essential travel to Congo, Uganda and South Sudan in view of Ebola outbreak. 24 people killed in a blast in a railway track in Quetta in Pakistan's Balochistan province. And in tennis, French Open Grand Slam begins today in Paris. And with that, we end the midday news.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: வேளம் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் உரை வழங்குகிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி ஆனந்தி அவர்கள். பெரும்பாலான விவசாயிகள் தற்போது குறுவை சாகுபடி பணியில மும்மரமா ஈடுபட்டுட்டு வரீங்க. விதைக்கிறதுல இருந்து அறுவடை வரைக்கும் பார்த்து பார்த்து செய்யணும், அப்பதான் நாம நினைச்ச மகசூலை எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க ரொம்ப கவனமா விவசாய பணிகளை செஞ்சுட்டு வரீங்க. இருந்தாலும் இந்த பூச்சி தாக்குதல்ல விவசாயிகள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். பொதுவா நெற்பயிரை தாக்கக்கூடிய குருத்து பூச்சி, இலை சுருட்டு புழு, ஆணை கொம்பன்இ, இது தவிர இன்னும் வேறு என்னென்ன பூச்சிகள் நெற்பயிரை தாக்கக்கூடும், அவற்றின் அறிகுறிகள் எப்படி இருக்கும், விவசாயிகள் என்ன செஞ்சா நம்ம பொருளாதார இழப்பையும் தாண்டி மகசூல் எடுக்க முடியும், இத பத்தி எடுத்து சொல்றாங்க ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி ஆனந்தி அவங்க.
3: நெல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நட்டாச்சு உடனே ஒரு மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து பாக்குறோம். ஆனா விவசாயிகள் தேவையான அளவு எப்பொழுது இந்த மருந்தை தெளிக்கணும், எந்த மருந்தை நம்ம தெளிக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம மருந்து மட்டும்தான் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கறதையும் நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருங்கிணைந்த முறையில இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பொழுது அது நிலையானதாகவும் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடியதாகவும் அது காணப்படும். வேதியியல் முறை அதாவது கெமிக்கல்ஸ் வந்து கடைசியா வச்சுட்டு உளவியல் முறைகள், இயற்பியல் முறைகள், உயிரியல் முறைகள், மற்றபடி மெக்கானிக்கல் கண்ட்ரோல் சொல்லுவாங்க அதாவது விளக்கு பொறி இதெல்லாம் பயன்படுத்துறது. சோ இந்த மாதிரி எல்லா முறைகளையும் நம்ம இணைந்து பயன்படுத்தும் பொழுது பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். நம்ம நாத்தங்கால்ல அதே மாதிரி நாத்தங்கால்ல இருந்து நடவு செய்த வயல் இது ரெண்டுலயுமே வரக்கூடிய ஒரு பூச்சினா இந்த நெற்பேன் தான். இது முக்கியமா நெல்லுல மட்டும்தான் இந்த நெற்பேன் வந்து தாக்கும், மத்த எந்த செடிகளையும் தாக்காது. சோ இத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாத்தங்கால்ல நல்ல தண்ணி பாய்ச்சி பராமரிக்கணும். சோ நீர் பாய்ச்சினப்பயே அப்படி நம்ம தெளிச்சு தெளிச்சு விடுறப்ப இந்த பூச்சியினுடைய தாக்குதல் வந்து குறையறதுக்கு அதிக சான்சஸ் உண்டு. சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்க உங்க கைய உள்ளங்கைய தண்ணியில நினைச்சிட்டு நாத்தங்கால்ல மேல் கைய கொண்டு அப்படியே நீங்க தடவும் பொழுது 12 இடங்கள்ல 12 முறைகள்ல நீங்க தடவும் பொழுது அந்த செடி பேனோட எண்ணிக்கை 60க்கு மேல இருக்குது. அப்படி இல்ல அப்படின்னா முதல் மட்டும் இரண்டாம் இலைகளுடைய பாதி பரப்பு வந்து சுருண்டு காணப்படுது அப்படின்னா, இது 10% மேல தென்படுச்சுன்னா நம்ம பூச்சி மருந்துக்கு போகணும். அப்படி இல்ல கொஞ்சமா தான் லைட்டா தான் இருக்குது நாத்தங்கால்ல

ஒரு மருந்து அடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வேப்பங்கொட்டை கரைசல், வேப்ப எண்ணெய் கரைசல் அடிக்கலாம். சோ இது என்னால தயாரிக்க முடியாது, எனக்கு டைம் இல்ல, உடனே அடிக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா, அதே வேப்பங்கொட்டை கரைசல், வேப்ப எண்ணெய் கரைசல் மருந்தாகவும் காணப்படுது. அந்த மருந்துக்கு பேரு அசாடிராக்டின் அப்படின்னு பேரு. அது 0.15%, அதாவது 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஊத்தி அதையும் வந்து நம்ம தெளிக்கலாம். சோ இல்ல, நான் கெமிக்கலுக்கு தான் போகணும், ரொம்ப அதிகமா தென்படுது, 60 பூச்சிக்கு மேல தென்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தயாமீதாக்சம் 25 WG 40 கிராம் ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற அளவுல, அதாவது 40 கிராம்னா 200 லிட்டர் தண்ணிக்கு நான் சொல்றேன். சோ அந்த கணக்கை வச்சுட்டு நீங்க அந்த மருந்தை நீங்க வந்து இலைப்பெண்ணை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். சோ இலைப்பெண் நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா புகையான். கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா முக்கியமா எப்போதும் சம்பா பருவத்துல வர்ற இந்த புகையான் வந்து நம்மளுடைய வேளாங்கண்ணி, திருவாரூர், கீழ்வேலூர், நாகப்பட்டினம் ஃபுல்லாவே அதிகமா வந்து காணப்பட்ட ஒரு பூச்சினா இந்த புகையான். சோ இது எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதிர் முற்ற பருவத்துல வருது. அதுவும் நான் வந்து எங்களுடைய நெல் ஆராய்ச்சி நிலையத்துல பூச்சிகளினுடைய கண்காணிப்பு வந்து போயிட்டு இருக்குது. நான் 12 வருஷ டேட்டா பாக்குறப்ப டிசம்பர் ஜனவரியில அதனுடைய தாக்குதலினுடைய தீவிரம் வந்து மிக அதிகமா காணப்படுது. சோ முக்கியமா அந்த கண்ணாடி இலை பருவத்துலதான் அதிகமா காணப்படுது. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய குஞ்சுகளும் வளர்ந்த பூச்சிகளும் பாத்தீங்கன்னா தூர்னுடைய அடிப்பகுதியில நீர் மட்டத்துக்கு சற்று மேல் பகுதியில இருந்துட்டு அதை ஃபுல்லா உறிஞ்சி சாப்பிடுறதுனால, அது மட்டும் இல்லாம அதனுடைய அந்த எச்சில்ல வந்து ஒரு அந்த பூச்சியை எரிக்கக்கூடிய ஒரு உமிழ்நீருடைய நச்சு பொருட்கள் வந்து காணப்படும். சோ அதனாலதான் அது நம்ம தத்து பூச்சி எரிப்பு, ஆங்கிலத்தில் ஹாப்பர் பேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இது பூச்சி வந்த உடனே இமிடியட்டா ஒரு 3-4 டேஸ்ல 3-4 நாள்ல வட்ட வட்டமா வயல்ல வந்து நீங்க காய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் வயலுமே வந்து என்ன பண்ணிரும், தாக்கிரும். தாக்குறது மட்டும் இல்லாம வேர் வளர்ச்சி குன்றிரும், புரதச்சத்தினுடைய தன் குறைஞ்சிரும், நீரினுடைய அளவும் குறைஞ்சிரும். அதனால என்ன பண்ணும்னா, அந்த பால் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பயிர் வந்து கரிஞ்சு காஞ்சு போயிரும். அதே மாதிரி பூச்சிகளினுடைய அந்த உரிக்கப்பட்ட மேல் தோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய செடியிலேயே ஒட்டிட்டு இருக்கிறத பாக்கலாம், நீரின் மேல மிதந்துட்டு இருக்கிறத பாக்கலாம். சோ அப்படியே மணி எல்லாம் பதறாயி நிக்கிறதையும் நம்ம பாக்கலாம். சோ மிகவும் அதிகமாக மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூச்சினா இந்த புகையான் தான். சோ இத வந்து கரெக்டா நம்ம கண்டுபிடிக்கணும். லைட்டா காயிறப்பயே நம்ம விவசாயிங்க என்ன பண்ணிடணும், கண்டுபிடிச்சிடணும். சோ இதனுடைய வாழ்க்கை சரிதமும் நம்ம பாத்துருவோம், ஏன்னா இதுவும் ரொம்ப முக்கியமான பூச்சி இல்லையா. அதனால இந்த பூச்சி எப்படி வந்து இது பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டைகளை வந்து அதனுடைய இலையினுடைய உரையில வைக்குது. இந்த உரையில பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி நம்ம வாழைப்பழம் வந்து அப்படியே ஒட்டிட்டு பஞ்சஸா இருக்கு இல்லையா, அதே மாதிரியே அந்த வாழைப்பழத்தை போலவே ஃபுல்லா அப்படியே ஒரு பஞ்சஸான முட்டைகளை வந்து நீங்க பாக்கலாம். சோ முட்டையில இருந்து குட்டியான அந்த தத்து பூச்சிகள் வெளியில வரும். அந்த தத்து பூச்சிகள்ல இருந்து திரும்ப வந்து 2-4 வாரங்கள் கழிச்சு முழு வளர்ச்சி அடைந்த அந்த புழுக்களா, அந்த தத்து பூச்சிகளாக மாறும். இதுல ரெண்டு இருக்குது பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பறக்கக்கூடியதாக காணப்படும், அதாவது நன்றாக வளர்ந்த ரெக்கைகளை கொண்ட பூச்சிகள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, குறுகிய ரெக்கைகளை கொண்ட பூச்சிகள்னு ரெண்டு இருக்குது. இந்த நன்றாக வளர்ந்த பூச்சிகள் தான் என்ன பண்ணும்னா, அதிக தூரம் போய் வயல்களை வந்து தாக்கக்கூடியதாக காணப்படும். சோ இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்னா, தண்ணீர் மூலம், அதாவது நீர் பாய்ச்சுவதன் மூலமாக இதனை கட்டுப்படுத்தலாம். அதாவது ஆங்கிலத்துல அல்டர்நேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் சொல்லுவாங்க. முதல் நாள் இப்ப பூச்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, லைட்டா தென்படுது, வட்டமா காய ஆரம்பிக்குது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, காஞ்ச இடத்துல நல்ல பட்டம் பிரிக்கணும். பட்டம் பிரிச்சுட்டு தூர் வந்து சன்லைட்ல, சூரிய வெளிச்சத்துல படுமாறி வச்சுட்டு தூர்ல வந்து நீங்க மருந்த தெளிச்சிட்டு தெளிக்கிற அன்னைக்குன்னு தண்ணி கட்டுங்க. அதுக்கப்புறம் எல்லா தண்ணியும் வடிகட்டிட்டு திரும்ப தண்ணி கட்டுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்க வந்து தண்ணியை கட்டி தண்ணியை திறந்து விட்டு நீங்க அந்த மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பா இந்த பூச்சியை வந்து ஈஸியா கட்டுப்படுத்திடலாம். அது மட்டும் இல்லாம அதிக அளவு நீர் இல்லாம பாத்துக்கணும், ஏன்னா இந்த பூச்சி மல்டிப்ளை ஆகிறதுக்கு கண்டிப்பா தண்ணி தேவைப்படும். அதனால நீங்க அதிகப்படியான நீரை எல்லாம் வடிச்சு விடணும். அதே மாதிரி வருஷம் வருதுன்னு வச்சுக்கீங்களே, முன்னெச்சரிக்கையா 8 அடிக்கு 1 அடி அப்படிங்கறதுல நம்ம இடைவெளி விட்டுட்டு நம்ம வந்து நடவு செய்யலாம். அதே மாதிரி இந்த பூச்சிகளினுடைய நேச்சர் வந்து என்னன்னா, விளக்கு பொறுக்கி வந்து அட்ராக்ட் ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஹெக்டேருக்கு 1 அப்படிங்கிற அளவுல ஒரு விளக்கு பொறி வைக்கலாம். அதே மாதிரி நம்ம சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் உரம் மேலாண் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான உரங்களை நீங்க பயன்படுத்துங்க. அதிகமான தலைச்சத்து உரத்தை பயன்படுத்துறத தவிர்த்துருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, குறைந்த அளவு சேதம் இருந்துச்சுன்னா வேப்ப எண்ணெய், வேப்பங்கொட்டை கரைசல் அடிங்க. அதிகமான மருந்தை நீங்க அடிக்கும் பொழுது என்னன்னா, இந்த பூச்சியை கட்டுப்படுத்துவதில் நிறைய சிலந்திகள் நன்மை செய்யக்கூடியதா காணப்படும். நீங்க மருந்து அடிக்கும் பொழுது அந்த சிலந்திகள் செத்து போயிரும். அதாவது சிலந்தினா
நமக்கு தெரியும் இல்லையா ஸ்பைடர்.

ஸ்பைடர்னு சொல்லுவோம். சோ அதெல்லாம் செத்து போயிரும். அதனால பூச்சிகளின் எண்ணிக்கை அதிக எண்ணிக்கையில மல்டிப்ளை ஆகிறதுக்கு காரணமா இருக்கும். சோ இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மார்க்கெட்ல ரொம்ப நல்ல மருந்துகள்லாம் கிடைக்குது. அதாவது முன்னாடி எல்லாம் ஹசிஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து நம்ம தெளிச்சிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இமிடாக்ளோபிரிட் 17.8 SL 100 ml ஒரு ஹெக்டேருக்கு நான் சொல்றேன். அப்படி இல்லைன்னா பியூப்ரோஃபெசின் 25 EC 800 ml. அப்படி இல்லைன்னா டைநோட்டிஃபரான் 20% SG 60-80 gram நீங்க ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். அதே பாத்தீங்கன்னா பைமெட்ரோசின் அப்படின்னு சொல்லிட்டு 50% WG 120 gram ஒரு ஏக்கருக்கு நீங்க பயன்படுத்தலாம். இந்த டைநோட்டிஃபரான் பைமெட்ரோசின் காம்பினேஷன் கூட நிறைய மருந்துகள்லாம் வந்துருக்கிட்டு இருக்க மார்க்கெட்ல. சோ நீங்க அதையும் கூட நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி மருந்துகளை தேவைப்படும் பொழுது சரியான அளவுல அந்த டோஸ் கரெக்டா நீங்க பயன்படுத்தும் பொழுது, சரியான தண்ணியோட நீங்க கலந்து பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே இது வந்து பூச்சி கட்டுப்படுத்தப்படல அப்படின்னு சொல்லிட்டு குறைந்த டைம் இன்டர்வல்ல, அது போன வாரம் தான் அடிச்சேன் ஒண்ணுமே குறையல உடனே இன்னொரு மருந்து வாங்கி அடிக்கணும் அப்படின்னு நினைக்காத படிக்கு பொறுமையோட காத்திருந்து நீங்க சரியான மருந்துகளை தெரிவு செய்து நீங்க பயன்படுத்துங்க. கண்டிப்பா இந்த பூச்சியை கட்டுப்படுத்தலாம். அடுத்து சில இடத்துல, எல்லா இடத்துலயும் கிடையாது, சில இடத்துல மட்டும் இந்த சூரப்பூச்சி அதாவது மீலி பக், செம்பருத்தி, பருத்தி இதுல எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பூச்சினா இந்த மாவு பூச்சி. இந்த மாவு பூச்சி நெல்லையும் விட்டு வைக்கிறது இல்ல. இது வந்து எங்க தண்ணி விடாம மேட்டு பாத்தியா ரொம்ப மணல் பாங்கான பகுதியா இருக்குதோ அந்த இடத்துல திட்டு திட்டா காய ஆரம்பிக்கும், மஞ்சள் நிறமா மாறும். நீங்க எடுத்து பிடிங்கி பாத்தீங்கன்னா அந்த மாவு பூச்சி இருக்கிறத நீங்க பாக்கலாம். முக்கியமா எதுக்கு இது மாவு பூச்சின்னு சொல்றாங்கன்னா அதனுடைய மேல வந்து மீலி கோட்டிங் இருக்கும். சோ அதனால அதை மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. சோ இத வந்து ஒரு மெழுகு மாதிரி அப்படியே மூடி இருக்கும். நீங்க எடுத்துட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் கூட்டமா வந்து நம்ம செம்பருத்தில் இருக்கிற மாதிரியே பூச்சிகள் இந்த நெல்லையும் இருக்கும். சோ இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, சரியான கிளீன்லினஸ் அதாவது எல்லாத்தையும் சுத்தமா வச்சிருக்கிறது மூலமா நம்ம ஈஸியா கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சம் செடிகளை தான் தாக்குதல் ஆரம்பிக்கும். உடனே நீங்க பிடுங்கி அப்புறப்படுத்தினாலும் இதை வந்து ஈஸியா நீங்க கட்டுப்படுத்தலாம். சோ மருந்து தெளிக்கணும் அப்படின்னா மீத்தில் டெமட்டான், அப்படி இல்லைன்னா குளோர் பைரிபாஸ், இது 1000 ml ஒரு ஹெக்டேருக்கு அளவுல நீங்க தெளிச்சு கட்டுப்படுத்தலாம். அடுத்து கதிர்னாவாய் பூச்சி, அது எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் பிடிக்கிற பருவத்திலையும் பூக்கும் பருவத்துலதான் இது அதிகமா காணப்படும். ரெண்டுமே வந்து எப்படி இந்த பருவத்துல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா அதனுடைய பால் எல்லாம் உறிஞ்சி சப்பி, அதுக்கு பெரிய சப்பி பூச்சின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி அது இருக்கிற வயலுமே ஒரு வகை துர்நாற்றம் வந்து காணப்படும். அந்த மெச்சூர்டான அந்த கிரைன்ஸ் அதாவது என்ன சொல்றது விளைந்த பயிரும் கதிரும் கூட ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா அதனுடைய காணப்படும். அதுக்கப்புறம் நீங்க கிரைண்ட் பண்ணிட்டு அறுத்துட்டு அறுவை செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா அது நிறைய கருப்பு நெல் இருக்கிறத நீங்க பாக்கலாம். சோ இது எல்லாமே இந்த கதிர்னாவாய் பூச்சினால வரக்கூடிய தாக்குதல். இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, அதாவது நல்லா நோட் பண்ணிக்கங்க, பூக்குறதுக்கு அப்புறம் விவசாயிகள் முடிந்த அளவுக்கு பூச்சி மருந்து பயன்படுத்துறத நம்ம தவிர்க்கணும். ஏன்னா வந்து பூக்குற அந்த ஒரு மருந்து அடிச்சிங்கன்னா அதனுடைய வெயிட்டிங் பீரியட் அதாவது காத்திருப்பு காலம்னு சொல்லுவாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 45 நாளாவது நம்மளுடைய மருந்து தெளிச்சதுக்கும் நம்ம அறுக்கிறதுக்கும் இருக்கணும். சோ அந்த மாதிரி டைம் இருந்தா நீங்க பூச்சி மருந்து தெளிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல KKM 10D அப்படின்னு சொல்லிட்டு அக்கோரஸ் கலாமஸ் அப்படிங்கிற வேறு மற்றும் 90% மின்சார உற்பத்தி பொருளை கலந்து KKM 10D அப்படின்னு ஒரு ஃபார்முலேஷன் கிடைக்குது. இது வந்து வசம்பு பொடி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சோ இத வந்து நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். இது வந்து நம்மளுடைய கதிர்னாவாய் பூச்சியை கட்டுப்படுத்துறதுல நல்ல ஒரு பங்கு வகிக்குது. சோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மருந்து தான் தெளிக்கணும் அப்படின்னா காலை நேரத்துல தெளிக்காதீங்க. ஏன்னா அந்த டைம் தான் உங்களுக்கு வந்து என்னது மகர்ந்த சேர்க்கை நடக்கிற நேரம். சோ அந்த டைம்ல தெளிக்காம லேட்டா கொஞ்சம் இல்லட்டினா அதுக்கு முன்னாடி 6-7 அந்த டைம்ல நீங்க போடலாம். ஏன்னா 7-9 தான் நமக்கு மகர்ந்த சேர்க்கை நடக்கும். நீங்க எவ்வளவு ஏர்லி மார்னிங் நீங்க வந்து பண்ண முடியுமோ அந்த டைம்ல நீங்க தெளிக்கலாம். முக்கியமா மாலத்தியன் 50 EC 500 ml ஒரு ஹெக்டேருக்கு, அப்படி இல்லைன்னா வேப்பங்கோட்டை சாறு 5%. இதை வந்து நீங்க தெளிச்சு கட்டுப்படுத்தலாம். இன்னொன்னு ட்ரோன்ஸ் கூட சில விவசாயிகள் வந்து மருந்து அடிக்கணும்னு விரும்புறீங்க. சோ ட்ரோன்ஸ்ல வந்து நான் இப்ப சொன்ன மருந்தினுடைய அளவை குறைக்காதீங்க, ஆனா தண்ணியினுடைய அளவை வேணா 3 மடங்கு குறைச்சுக்கலாம். மருந்து வந்து அதே அளவுதான். மத்தபடி வந்து உங்களுக்கு சில விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலியை பத்தியும் கேட்பாங்க. கடைசி ஸ்டேஜ்ல எலி பிரச்சனையும் அதிகமா இருக்கு அப்படின்னு. அதுக்கும் நிறைய நம்ம கல்ச்சுரல் மெத்தட் அதாவது உளவியல் முறைகள்ல நீங்க கட்டுப்படுத்தலாம். அதாவது வயல் வரப்புகளை எவ்வளவு சிறியதாக வச்சிருக்கீங்களோ அவ்வளவு ஈஸியா வந்து எலியை கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி சில விவசாயிங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பப்பாளிக்காய் அதை வந்து வெட்டி போடுறாங்க. ஏன்னா அதனுடைய பால் வந்து அதனுடைய பல்லுல ஒட்டுக்கிறதுனால அந்த எலி ஈஸியா கட்டுப்படுத்தலாம் அப்படின்றாங்க. சோ அந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து எலி பொடி அதாவது கறிப்பொடி மாதிரியே கிடைக்குது. சோ

0: வாங்கி நீங்க அரிசியோட மிக்ஸ் பண்ணி நீங்க அதை வைக்கலாம். சோ அதை பயன்படுத்தும் பொழுது முதல்ல வந்து அந்த மருந்து கலக்காத அந்த அந்த அரிசியை வந்து ஒரு 3 நாளைக்கு வைங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த மருந்து கலந்து அந்த அரிசியை வைக்கும் பொழுது அந்த எலி சாப்பிட்டு செத்து போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னன்னா, தஞ்சாவூர் கிட்டி உங்களால கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதை பயன்படுத்துங்க. அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம தென்னை மட்டை, அந்த மட்டையும் கூட நீங்க கட் பண்ணிட்டு நிறைய இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு 25 அளவுல அந்த தென்னை மட்டையை நீங்க வச்ச பொழுது நைட் டைம்ல ஆந்தான் கோட்டா இதெல்லாம் வந்து இருக்கும் பொழுது ஈஸியா அந்த எலியை வந்து பிடிச்சிட்டு போயிடும். சோ இந்த மாதிரி பூச்சி மருந்தை மட்டும் பயன்படுத்தாதீங்க, எல்லா முறைகளையும், உளவியல் முறை, இயற்பியல் முறை, உயிரியல் முறை, இது எல்லாத்தையும் கலந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பா நெற்பயிரில் நம்ம வந்து பூச்சியை கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி நஞ்சில்லாத உணவையும் நம்ம வச்சுக்கொள்ளலாம். என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா 85 26 311 612. இன்னொரு தடவை நான் சொல்றேன், 85 26 311 612. வாய்ப்பிற்கு நன்றி.
1: இதுவரைக்கும் நெற்பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில நிர்வாகம் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா நமக்கு எடுத்து சொன்னாங்க. ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய பூச்சியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி ஆனந்தி அவங்க. இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் பிரதமரின் வேலைவாய்ப்பு ரோஸ்கர் மேளா, பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1351வது சதய விழா, சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் நெல் தொழில்நுட்பங்கள் சிறப்பு பயிற்சி, திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், அரசு இசைப்பள்ளியில் மாணாக்கர் சேர்க்கை, அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் நிரப்புதல், உலக தேனி தினம், தனியார் சுயநிதி பள்ளிகளில் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகள் சேர்க்கை, சேதுராப்பட்டி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணாக்கர் சேர்க்கை ஆகியவை இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோஸ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமின் கீழ் 51,000 இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை புதுதில்லியில் நேற்று காணொலி வாயிலாக வழங்கினார். இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக சென்னையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 25 இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றினார்.
3: 19வது ரோஜ்கார் மேளா என்று சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புக்கான உத்தரவுகளை வழங்க இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு, இந்த தேசத்திற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது வேலை அல்ல, இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புகின்ற, இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 140-150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது. ஏதோ நமக்கு இது வேலை சார்ந்த நம்மளுடைய குடும்பம் சொந்தக்காரங்கள் என்பது இல்லை, இந்த வேலை என்பது நமக்கு ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. இந்த தேசத்தை 2047 விக்சித் பாரதாக, வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி எடுத்து செல்கின்ற பணியில நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய இலக்கு ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு, லட்சியம் நம்ம நாடு வல்லரசு நாடாக வேண்டும், எல்லாத்திலுமே முதன்மை நாடாக இருக்க வேண்டும். அதனாலதான் நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய ஸ்லோகமாக ரீஃபார்ம், பெர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம், இந்த 3 ஸ்லோகங்களை வைத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் மக்களுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை எடுத்து சொல்லணும். இன்ஃபார்ம், பொதுமக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பொறுப்புல நாம எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நம்மளுடைய இலக்கு 2047, நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல நீங்க இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்திருக்கின்ற எங்க ஆபீசர்ஸ், நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர்ற காலங்களை

0: கொண்டு செல்ல வேணும்.
1: அமைச்சரிடமிருந்து பணி நியமன ஆணையை பெற்ற பெண் ஒருவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கையில்,
2: என்னோட பேர் மேகலட்சுமி, நான் ICFல அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். குரூப் டி போஸ்ட்ல ஸ்கவுட் கைட் கோட்டால நான் அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். என்ன மாதிரி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்னோட ஃபேமிலி முன்னாடி, என்னை கைட் பண்ணி இவ்வளவு தூரம் ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்த என்னோட கைடர்ஸ்க்கு முன்னாடி, நான் தேர்ட் ஜென்ரேஷனா ICFல ஜாயின் பண்றேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: பேரரசர் பெரும்பிடகு முத்திரையரின் 1351வது சதய விழா நேற்று திருச்சியில் கொண்டாடப்பட்டது. மாநில இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பெரும்பிடகு முத்திரையரின் சிலைக்கு மாலை அணிவித்து பேசுகையில்,
3: வீரமும் ஈரமும் நிறைந்த இந்த மண்ல பல்லாண்டு காலம் மிக திறம்பட ஆட்சி புரிந்த அரசர்களுக்கெல்லாம் பேரரசராக இருந்த ஐயா பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் சதய விழாவிற்கு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வணங்கியிருக்கிறோம். போருக்கு போகும் பொழுதே தன்னுடைய வெற்றியை உறுதி செய்துவிட்டு வாகை மலரை தன் கையோடு எடுத்துச் சென்ற ஒரு மாபெரும் மன்னர், ஒரு மாபெரும் வீரர் ஐயா பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக திகழ்கிறார்.
1: திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் குறுவை கேற்ற உயர் தொழில்நுட்பங்கள் ஒருநாள் பயிற்சி சென்ற புதன்கிழமை நடைபெற்றது. இம்மையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி புனிதவதி பேசுகையில்,
4: விவசாயிகள் 35 பேர் நம்மளோட வேளாண் அறிவியல் மையத்திற்கு வருகை புரிந்தாங்க. இவர்களுக்கு சமச்சீர் உரம் கொடுத்தல் பற்றிய பயிற்சி வந்து கொடுத்தோம். இதுல மண் பரிசோதனைப்படி உரமிடல் பற்றியும், பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்கள் அதை பற்றியும், உயிரி உரங்களான அசோஸ் பயிர் இல்லம், பாஸ்போ பாக்டீரியா போன்றவற்றையும் சொல்லி கொடுத்தோம். இதுல உயிரி உரங்கள் விதை நேர்த்தி செய்வது, அதாவது மக்காசோளம், நெல் போன்றவற்றுக்கு 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அசோஸ் பயிர் இல்லம், பாஸ்போ பாக்டீரியா கலந்து நெல்ல ஒரு 2 மணி நேரம் உலர்த்திட்டு விதைவு செஞ்சா நல்ல மகசூல் கிடைக்கும், முளைப்பு திறன் விதைகளுக்கு அதிகமாகும், அதை பற்றியும் கூறணும். நுண்ணூட்ட கலவை இடுதல், அதாவது ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ எடுத்து 15 கிலோ மணல் இல்லைன்னா 30 கிலோ தொழு உரம் கலந்து வயல்ல விசிறி விட்டோம் அப்படின்னா செடிகளுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்களும் கிடைச்சு பயிர் நல்ல திடகாத்தமா வளர்ந்து நமக்கு நல்ல மகசூலை கொடுக்கும் அப்படின்ற பற்றி பயிற்சிகள் அவங்களுக்கு எடுக்கப்பட்டது.
1: திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சேவைகள் குறித்து இதன் துணை இயக்குநர் திருமதி பிரபாவதி.
5: மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் திருச்சிராப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் வேலை தேடும் இளைஞர்களுக்கும் பல்வேறு சேவைகளை முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. புதிய வேலைவாய்ப்பு பதிவு, வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், கூடுதல் கல்வி தகுதிகளை பதிவு செய்தல், முகவரி மாற்றம் செய்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம், இந்த சேவைகள் அனைத்தையும் விண்ணப்பதாரர்கள் எவ்வித கட்டணமும் இல்லாமல் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnvelaivaippu.gov.in/empower என்ற முகவரி வாயிலாக நேரடியாகவும் இலவசமாகவும் செய்து கொள்ளலாம். வேலைவாய்ப்பு அலுவலக பணிகளுக்காக எந்த ஒரு தனி நபரையோ, தனியார் நிறுவனத்தையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி எந்த தொகையும் செலுத்த வேண்டாம்.
1: திருச்சி அரசு இசைப்பள்ளியில் நடப்பாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெறுவது குறித்து இதன் தலைமை ஆசிரியை மா சிவஞானவதி.
6: கலைப்பண்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கி வரும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான மாணாக்கர்கள் சேர்க்கை மே 2026 முதல் வாரத்தில் இருந்து நடைபெறுகிறது. மாணவர்களுக்கான குறைந்தபட்ச வயது வரம்பு 12 வயதிற்கு மேல் 25 வயதிற்குள் இருக்க வேண்டும். குறைநிசை, தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மிருதங்கம் ஆகிய துறைகளில் பயில்வதற்கு 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நாதஸ்வரம் மற்றும் தமிழ் துறைகளில் பயில எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானதாகும். இசைப்பள்ளியில் பயிற்றுவிக்கப்படும் சான்றிதழ் படிப்பின் கால அளவு 3 ஆண்டுகளாகும். இதில் பயில ஆர்வம் உள்ள மாணவர்கள் ஆண்டு கட்டணமாக ₹350 செலுத்திட வேண்டும். இங்கு பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதந்தோறும் ₹1000 கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் வெளியூர் மாணவர்கள் அரசு விடுதியில் இலவசமாக தங்கி பயிலவும், பேருந்துகளில் பயணம் செய்து இலவச பேருந்து வசதி செய்து தரப்படும். இப்பள்ளியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்கள் சென்னை, மதுரை, திருவையாறு, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 3 ஆண்டு பட்டய படிப்பில் நேரடியாக 3ஆம் ஆண்டில் சேரலாம். கலை ஆர்வமிக்க மாணவ மாணவியர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தலைமை ஆசிரியர் மாவட்ட அரசு இசைப்பள்ளி, கதவு எண் 32, மூலத்தோப்பு, மேலூர் ரோடு, திருவரங்கம், திருச்சிராப்பள்ளி 6200006 என்ற முகவரியிலும், 9481-5200007 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது.
1: அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில்

0: மாணாக்கர் சேர்க்கை குறித்து திருச்சி மாவட்ட திறன் பயிற்சி உதவி இயக்குநர் திருமதி எம் முத்தழகி.
1: 2026 ஆண்டிற்கான அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றின் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் சேர்க்கை இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்களை பதிவு செய்ய வேண்டும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் திருச்சி மண்டல அளவில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்கள் ஆகியவற்றில் சேர்க்கை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. விண்ணப்ப கட்டணமாக ₹50. விண்ணப்பதாரர் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI, ஜிபே, போன்பே வாயிலாக செலுத்தலாம். இணையதளம் வாயிலாக விண் ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 3/6/2026. சேவை மையம் திருச்சி அரசினால் தொழிற்பயிற்சி நிலையம். மின்னஞ்சல் முகவரி திருச்சி ITI5@gmail.com. தொலைபேசி எண் 90 42 41 13 48.
0: உலக தேனீ தினம் கடந்த புதன்கிழமை கொண்டாடப்பட்டது. தேனீ வளர்ப்பு தொழில் குறித்து தீராம்பாளையத்தை சேர்ந்த திரு சிவகுமார்.
2: தேனீக்கள் மகரந்த சேர்க்கும் அதிகமாக வேணும். 3 வருஷத்துல தேனீக்கள் எல்லாம் உலகம் அழிஞ்சு போயிடும். மகரந்த சேர்க்கை தேனீக்கள் மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாட்டில் 5 வகை தேனி இருக்குது. ஒன்று வந்து மலை தேனி, கொம்பு தேனி, கொசு தேனி, இந்தியன் தேனி, இத்தாலிய தேனி. இந்த 3 வகை தேனீக்கள்லாம் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். பெட்டியில் வச்சு வளர்க்குறது இந்தியன் தேனி என்னன்னா அந்த 6 பிரேம் சட்டம் கொண்டது. ஒரு நாளைக்கு 100 பெட்டி 200 பெட்டி இருந்தாலும் ஈஸியாக தேனி வச்சு பண்ணிட்டு இருக்கலாம். தேனீக்கள் வந்து இடம் இடம் மாற்றி கொண்டு போகலாம். மகரந்த சேர்க்கை வேணும், தென்னை 100 மரம் 200 மரம் இருக்குன்னா அவங்களுக்கு சொல்லி வைக்கலாம். விவசாயத்துக்கு மகரந்த சேர்க்கும் அதிகமாக வேணும், அதனால பெட்டி 1 ஏக்கருக்கு 5 பெட்டி வைங்க, 10 பெட்டி வைங்க அப்படிங்களா. தென்னை மரத்தில் இல்லைங்க, அதிகமாக எந்த வகை பூக்கள் செடிக்கலாம் மகரந்த சேர்க்கை பண்ணி வைக்கலாம். ராணி தேனி ஒரு நாளைக்கு வந்து ராணி 1 முட்டை வந்து 500 to 750 முட்டை வரும்.
0: பெரிய கருப்பூர் ஊராட்சி தொழில் முனைவோர் திருமதி கண்ணம்மாள் சண்முகம்.
3: சிறுகமணி கேவிக்கையில மகளிர் குழு மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய சின்ன இடம், ஒரு தோப்பு அந்த மாதிரி இருக்கிற இடத்துலயும் தேனி வளர்ப்பு பண்ணக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறாங்க. நம்மளோட பகுதி எல்லாமே விவசாய பகுதி. மகரந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய வழியை நம்மளுக்கு வந்து தேனி வளர்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அது இல்லாம வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கும் மகளிர் குழுவா செயல்படுறவங்களுக்கும் வாழ்வாதாரத்தையும் இது தேனி வளர்ப்பு வந்து இதா இருக்கு.
0: புதுக்கோட்டை மாவட்ட இயற்கை விவசாயி GS தனபதி.
4: தேனீக்கள் தனக்கட வாழாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உணவளிக்கக்கூடிய உணவு தானியங்கள், அத்துறை பயிர்களுக்கும் தன்னுடைய செயல்பாட்டால் மகரந்த செயற்கை உண்டாக்கக்கூடிய ஒரு சிற்றுயிர். உழைப்பதிலே ஒரு சுறுசுறுப்பான ஒரு உயிர். உலகத்திலேயே தேனீக்கள் தான் உதாரணத்திற்கு சொல்ல முடியும். மனித குலத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தாவரங்களும் வளர்வதற்கு, அதனுடைய இனப்பெருக்கத்திற்கு, தாவரங்களுடைய எண்ணிக்கை அதிகமாவதற்கு முக்கிய காரணமாக விளங்குகின்ற அந்த உலக தேனீக்களுடைய தினம். அந்த தேனீக்களை நாம் வளர்க்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் 200 ml தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி அளவிற்கு தேனை விட்டு ருசித்து தேநீரை அறிந்து வந்தோம். அது ஒரு ஆரோக்கியமான பானம். எண்ணற்ற வியாதிகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக விளங்குகிறது. சித்த மருத்துவத்திலே தேனுக்கு சிறந்த இடம் உண்டு. தேனீக்களை பாதுகாப்போம், வளர்ப்போம்.
0: தனியார் சுயநிதி பள்ளிகளில் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த குழந்தைகளுக்கு நுழைநிலை வகுப்பில் 25% இடஒதுக்கீடு தொடர்பாக திருச்சி மாவட்ட தனியார் பள்ளிகளின் கல்வி அலுவலர் திரு ஜே அண்ணாதுரை.
5: 2026-27 கல்வியாண்டில் சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு நுழைவு நிலை வகுப்பில் LKG ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 25% இடஒதுக்கீட்டில் மாணவர்கள் சேர்த்தல் சார்பாக பணிகள் நடைபெற்று வருகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள 261 சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்ட நுழைவு நிலை மாணவர்கள் எண்ணிக்கையில் 25% இடஒதுக்கீட்டிற்கு 2629 இடங்கள் தகுதியான இடங்களாகும். 2990 மாணவர்கள் சார்பாக விண்ணப்பங்கள் இணைய வழியில் பெறப்பட்டுள்ளது. 2276 மாணவர்கள் தகுதியான மாணவர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் வளாகம் திருச்சி 1 என்ற அலுவலக முகவரியில் நேரடியாகவோ TRYDO.PS@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி மற்றும் 9944349679 என்ற அலைபேசி எண்ணிற்கும் பெற்றோர்கள் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
0: திருச்சி சேதுராப்பட்டி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் வரும் கல்வியாண்டில் மாணாக்கர் சேர்க்கை குறித்து இதன் முதல்வர் திருமதி விஜயா வெங்கடேஸ்வரி

0: இஸ்ரேல்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சேதராப்பட்டியில் உள்ள அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டில் டிப்ளமோ முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு ஆகியவற்றில் சேர மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. சேர விரும்பும் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து ₹150 செலுத்தி விண்ணப்பிக்கலாம். அல்லது www.tnpoly.in என்ற இணையதளம் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம். SC/ST மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இப்பாலிடெக்னிக் கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சைபர் சிஸ்டம் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன் அண்ட் ரோபாட்டிக்ஸ் மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஆண்டு ஒன்றுக்கு ₹2,242 மட்டுமே கட்டணமாக செலுத்த வேண்டும். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்போர் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு 10ஆம் வகுப்பு பிளஸ் 2 இயர்ஸ் ITI அல்லது 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மாணவர் சேர்க்கை தொடர்பாக அணுக வேண்டிய தொலைபேசி எண் 9597476719.
0: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் அனிதா வெங்கடேசன்.

திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்டிணைந்திருக்கின்றோம். நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வனக்குளங்கள் நிகழ்ச்சி காத்திருக்கு. இன்னைக்கு வனக்குளங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டியில் தாங்க நீங்கள் விளையாட போறீங்க. குறுக்கெழுத்து போட்டியில் நீங்கள் விளையாடணும் அப்படின்னா ஒரே ஒரு விதிமுறை தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கட்டங்கள் போட்டுட்டு தான் நீங்கள் விளையாடுறதுக்கு வரணும். ஒருவேளை நீங்கள் கட்டங்களை பேப்பர் பென்சில் பேனா வச்சும் போடலாம், இல்லை சின்ன பிள்ளையில் என்னுடைய பழைய நினைவுகளை மறக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா ஸ்லேட்டும் ஸ்லேட் பென்சிலும் வச்சு கூட நீங்கள் கட்டம் போட்டுக்கலாம். ஆனால் கட்டங்கள் எத்தனை, கேள்விகள் எத்தனை அப்படிங்கிறதெல்லாம் நான் 3 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் கட்டங்கள் போட்டுட்டு விளையாட வாங்க, வெற்றியாளர் ஆகுங்க. கேட்டு நினைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.

நேயர்களே, நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 7 மணிக்கு கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய சிறுகதை நேரத்தில் கேட்கலாம். இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதை. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வேளாண்மையில் நீர் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கரம்பங்காடு SP காமராசு அவர்கள். தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிப்பு குறித்து உரை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் கே நளினி அவர்கள். 2:50 கேட்டிருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதியலை 936.

அந்த காலத்துல எல்லாம் நாங்க கடிதண்டியா எழுதுவோம். சொந்தக்காரங்களுக்கு சொக்காரங்களுக்கு உடமையானவங்க எப்படி இருக்காங்கன்னு கடிதமா எழுதி அனுப்புவோம். அந்த கடிதத்துல படிக்கும் போது இருக்கிற உயிர்ப்பு வேற எதுல இருக்க சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு கடிதம் எழுதுறதுக்கு யாருக்கும் நேரமும் இல்ல, ஆர்வமும் இல்லாம போயிடுச்சு. எல்லாத்தையும் போன்லயே பேசி முடிச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க நம்ம பண்பலையோட பாசக்கார நேர்களாச்சே. பள்ளிக்கூட பிள்ளைய மாதிரி காலையில இருந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு ரசிக்கிறவங்க, நிகழ்ச்சிகளை பத்தின உங்களோட கருத்துக்களை கடிதம் வழியா எழுதி அனுப்பலாம்ல. முகவர் என்னன்னா கேக்குறீங்க? இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1. கடிதம் எழுத முடியல அப்படின்னு கொஞ்சம் சடச்சுக்கிறவங்க மின்னஞ்சல் வழியாவும் எழுதலாம்ல. yartrichy@gmail.com இதுதாங்க மின்னஞ்சலோட முகவரி. மின்னஞ்சல்லையும் அழகு போல எழுதலாம் நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை. உங்க கடிதத்தையும் மின்னஞ்சலையும் வாசிக்க நாங்க தயாரா இருக்கோம். என்னங்க எழுத நீங்க தயாரா இருக்கீங்களா?

0: நேயர்களே, நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வனக்குழுங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி தான் காத்திருக்கு. குறுக்கெழுத்து போட்டியில் நீங்களும் விளையாடலாம். ஆனால் விளையாடுறதுக்கு ஒரே ஒரு விதிமுறை, கட்டங்கள் போட்டுட்டு விளையாட்டுக்கு வாங்க. அப்போ தான் கேட்குற கேள்விகளை அதில் நிரப்பி மிகச்சரியான பதிலை சொல்ல முடியும். காத்திருக்கலாம் நேயர்களே. இன்றைக்கி கேள்விகள் எத்தனை, கட்டங்கள் எத்தனை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 மணி வரைக்கும். அடுத்ததா இசைத்துறை நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்திருக்கு. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை இன்று சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவு உலகளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். கோவை சூலூரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதியளித்துள்ளார். சிறுமியின் குடும்பத்தினரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இன்று ஆறுதல் கூறிய அவர், குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து தர உத்தரவிட்டுள்ளார். சிறுமியின் குடும்பத்தினருக்கு 7 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் இன்று வழங்கினர். இந்நிலையில் உயிரிழந்த சிறுமியின் இல்லத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர துணை நிற்போம் என்று கூறியுள்ளார். இதனிடையே சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சிறுமியின் சொந்த ஊரில் உடல் இன்று தகனம் செய்யப்பட்டது. போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய் மற்றும் காவல் உயர் அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை சூலூர் சிறுமி கொலை வழக்கு சம்பவத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட இளநிலை பட்ட படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கை நாளை முதல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முக்கியத்துவம் தரப்படும் என்று புதிதாக பொறுப்பேற்ற காவல் கண்காணிப்பாளர் திரு லலித்குமார் கூறியுள்ளார். தமிழக மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை 2வது முறையாக நாகை கடலில் இன்று நடைபெற்றது. இதையடுத்து நாகையில் தரை கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அடுத்தகட்ட தொழில்நுட்ப வேலைகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.
0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினி கேட்கவிருப்பது அம்மன் TRY TMT கம்பிகளின் இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். நோட் வெஸ்ட் நோரிஸ் எதிர்காலத்திற்கான உத்திரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: நேரம் 3:03. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினி கேட்கலாம் இசைத்துறல் நிகழ்ச்சி. நேயர்களின் விமர்சன கடிதங்களோடும் பாடல்களோடும் தகவல்களோடும்

ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இலவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: இசைதொருள் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 நேரம் 3:11. நாம சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்போங்க. பெரியவங்க பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பா இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கவங்க அப்படின்லாம் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. சும்மா தாட்புட் தஞ்சாவூர்னு பேசாத அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு நான் கூட பல முறை யோசிச்சிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீளமான தஞ்சாவூர் வாழை இலைக்கு தாட் அப்படின்னு பேராம். 5 வாழை இலைகள் கொண்டது ஒரு பூட்டுன்னு சொல்றாங்க. அதனாலதான் தாட்புட் தஞ்சாவூர் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. இன்னைக்கு அந்த வார்த்தைகள்லாம் அதிக புழக்கத்தில் இல்லைன்னா கூட, இதெல்லாம் சின்ன வயசுல கேட்டவங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்கல்ல. நிச்சயமா இப்ப தெரிஞ்சிருக்கும். கேட்டு எழுந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறல் நிகழ்ச்சி கேட்டுக்கும் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிரசார் பாரதியின் மேனாள் துணை தலைமை இயக்குநர் மித்தாலி சாட்டர்ஜி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நிமிடத்திற்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில நேயர்களுடைய மின்னஞ்சல்களை தான் கேட்க போறோம். அனுப்பியிருக்கவங்க யார் அப்படின்னா, துறையூர் மருவத்தூர்லேருந்து அழகநாச்சியார் இளையராஜா. இவங்க தான் உழைப்பவர் அழங்கும் நிகழ்ச்சியை கேட்டேன், நிகழ்ச்சியை துவங்கிய சகோதரியின் குரல் கண்ணீர்னு இருந்துச்சு. நிகழ்ச்சியில கலந்து கொண்ட திரு தினகரன் அவங்க 81 முறை ரத்த தானம் செய்துள்ளார் என்பதையும், சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், குடும்ப வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுதல் முக்கியமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மிகவும் அப்படின்னு ரொம்ப மிக அருமையாக சொன்னாங்க. உடன் உரையாடிய சகோதரர் அவர்களுக்கு சிறப்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சி இடையிடையே பாடல்கள் ஒழிக்க செய்த விதம் இதயத்திற்கு இதமாக இதவழித்தது, செவிக்கு நல்ல விருந்தாக இருந்தது, நன்றி அப்படின்னு மின்னஞ்சலம் முடிச்சிருக்காங்க. அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கோங்க குமரன் நகர்லேருந்து லட்சுமி. வெள்ளிக்கிழமை அன்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில அதிபதி நீங்கள் பிறரை வாழ்த்த பயன்படுத்தும் சொற்கள் என்னென்ன அப்படின்னு அழகான தலைப்ப தோழிகள்கிட்ட கொடுத்து உரையாட அழைப்பு விடுத்தாங்க. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், மனம் போல் மாங்கல்யம், எண்ணம் போல் வாழ்க்கை, ஆயுசு 100 என்றும் அப்படின்னு தோழிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. நான் எப்பவுமே மற்றவங்களை வாழ்த்தும் போது உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி எப்போதும் நிலைத்திருக்கட்டும் இறையருளால் அப்படின்னு தான் சொல்லுவேன். அழகழகான வாழ்த்து பாடல்களை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார் அதிபதி. வாழ்க பல்லாண்டு, கல்யாண வாழ்க்கை, 100 ஆண்டு பாடல்லாம் சிறப்பா இருந்துச்சு.

0: என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அதிபதிக்கு. மதுரகீதத்தில் ஒழித்த பாடல்கள் அனைத்தும் அருமை. அரை மணி நேரம் ஆனந்தமாக வந்து சென்றது. காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்னு ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒழித்த பாடல் அடடா, எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி கிடைந்திருக்கின்றோம். இது இசை
1: தூரலுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
3: அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
3: அம்மன் TRY TMT கம்பிகள்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இசை தூரல். நேரம் 3:25. யாருடைய மின்னஞ்சல் நம்ம கேட்க போறோம் அப்படின்னா தமிழர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் பொன்மலைப்பட்டியிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. இயக்குனர் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கம். உழைப்பர் அரங்கம் நிகழ்ச்சியில பாரத மின்மிகு தொழிற்சாலை உதவி பொறியாளர் மற்றும் தொழிற்கல்வி ஆசிரியர் திரு தினகரன் அவங்க பங்கு பெற்றது சிறப்பு. உழைப்பு இல்லாமல் எந்த தொழிலிலும் வெற்றி பெற முடியாது என்பதை வலியுறுத்தும் வகையில் பல எண்ணற்ற தகவல்களை பரிமாற்றம் செய்து கொண்டார். நல்வாழ்க்கைக்கு ஏற்ற சிந்திக்க வைத்த நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில சோளம் விதைக்கையில சொல்லிப்புட்டு போறபுள்ள கடும் வறட்சியிலும் கனத்த விளைச்சல் தரும் சோளம் பற்றிய தகவல் சிறப்பு அப்படின்னு அந்த பாட்டை கொஞ்சம் ஹைலைட்டா சொல்லியிருக்கிறாங்க. நெல் அறுவடை செய்ததும் உழவு ஓட்டாமலே ஈரப்பதத்துடன் நடவு செய்யும் பயிர் சோளம் பருவ காலம் 3.5 மாதம். கால்நடை பால் பெருக்கத்திற்கும் கிடாக்கறி ருசியாக அதிகம் கிடைப்பதற்கு நாம் முன்னும் உணவில் சோள சோறு இன்று கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தையும் நினைவுபடுத்தியது அப்படின்னு பல விஷயங்களை அவங்க கேட்ட எல்லாத்தையும் இதுல நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் விவசாயி தங்கையன் ஐயா அவர்களுக்கு பேசினார். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் அப்படின்ற அந்த பாட்டை நினைச்சு நினைச்சு என் மனசு அப்படியே சந்தோஷப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சலை நிறைவு செஞ்சிருக்காங்க. இது இசை தூரல் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிய இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்,
2: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: என்ன குடும்ப சரவணன் இது அப்படின்னா உங்களுக்கு தோணும். நான் சொல்ல போற இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம், உடல் எடையை குறைக்கிறதுக்காக உலகம் முழுக்கவே பலவிதமான முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சீனாவில் இருக்கவங்க சில பேரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள உணவை வச்சு அதை மென்ன கீழே துப்பிடுறாங்களாம். ஏங்க எதனால இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இது மூலமா நான் சாப்பிடுறதா என்னுடைய மூளையை ஏமாத்துறேன், உடல் எடையும் கூட எனக்கு குறையுது அப்படின்னு அவங்க எல்லாம் நம்பிட்டு இருக்காங்களாம். ஆனா மருத்துவ உலகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ரொம்பவே அபாயகரமானது, இதெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு. மக்களே, நீங்களும் இந்த மாதிரி தவறான வழியில உடல் எடையை குறைக்கிறதுக்கு எதையுமே முயற்சி பண்ணாதீங்க.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இசை துறை நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சி திருவானைக்கோவில் கீழே கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவங்க அனுப்பியிருக்க மின்னஞ்சல்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, வணக்கம், நேற்று இணைத்தானம் நல்லவே கேட்க நிகழ்ச்சியில பேசிய கிருஷ்ணவேணி நிதானமாக வாழ்வதே வாழ்க்கைக்கு சிறந்ததுன்னு சொன்னாங்க. மடல் மாணிக்கம் நிகழ்ச்சியில பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்வது பற்றிய தகவல்கள் அருமை. சுழல் விளக்கு நிகழ்ச்சியில நமது பாரத பிரதமரின் 5 நாடுகள் பயணக்கட்டுரை கேட்டு மகிழ்ந்தோம். உழவர் உலகம் நிகழ்ச்சியில புதுக்கோட்டை வேளாண்மை கல்வி நிலைய முனைவர் சுகன்யா குறைந்த செலவில் மண்வளத்தை மேம்படுத்தவும் புரதச்சத்து நிறைந்த பயிர் வகைகளை பயிர் செய்வது பற்றியும் சிறப்பாக விளக்கினார்கள். உடன் உரையாடிய அடைக்கலராஜ் அவர்களுக்கு பாராட்டுகள், வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழாண்டார் வீதி சண்முகம் ராஜலட்சுமி ஜெகதீஸ்வரி சுகாசினி கற்பகம் இவங்கள்லாம் அனுப்பியிருக்கிற மின்னஞ்சல்ல யுகபாரதியின் வெள்ளத்தனைய மலரிட்டம் உரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிக்காக அணிந்திருக்காங்க. பெண்கள் கல்வியை பெற்றால் ரட்டினக்கால் போட்டு அமரலாம் என்ற வரி சிறப்பு. கவிஞருக்கும் ஒளிபரப்பிய நிலையத்தாருக்கும் பாராட்டுகள் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அடுத்த மின்னஞ்சல் குமரநகரிலிருந்து லட்சுமி அனுப்பியிருக்காங்க. நேற்று வனக்குழுங்கள் நிகழ்ச்சியை கௌதமன் ராஜலட்சுமி இருவரும் கலகலப்பாக அழகாக கொண்டு சென்றனர். கௌதமன் வந்தாலே வண்ணக்குளங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கு, இல்லாத ஒன்று எது அப்படிங்கிற கேள்வி கேட்டு நேயர்களிடம் அழகாக பதில் பெற்றார்கள் அறிவிப்பாளர்கள். பொன்மாலை நிகழ்ச்சியில கௌதமனின் குரலில் மிக அழகாக இருந்தது. பாடல்களின் தெரிவு 58 நிமிடங்கள் சர்க்கரையாக இனித்தது. விடிய விடிய சொல்லித்தருவேன் பாடல் செம்ம. இந்த பாடலில் வரும் வரிகள் வெட்டி எடுக்காத தங்கமோ கட்டுக்குலையாத அங்கமோ. கண்ணதாசனின் வரிகள் SBB-யின் குரல் என்று கிறங்க வைக்கும் பாடல் அது. ஞாபகம் மருதிய நிகழ்ச்சியை கௌதமன் தனக்கே உரிய பாணியில் கொண்டு சென்றார். ஒரு மணி நேரமும் என்னை மறந்து நிகழ்ச்சியோடு ஒன்றி போனேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மின்னஞ்சல்ல பாராட்டியிருக்காங்க நம்முடைய நேற்றைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும்.

0: கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.

திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இசைதொருள் நிகழ்ச்சி. அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புடன் பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி, ஆனால் நான் திருநெல்வேலியிலிருந்து அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. மே மாதம் 15 மற்றும் 22 ஆகிய 2 வெள்ளிக்கிழமை மதியம் ஒழித்த உழைப்பவர் அழங்கும் நிகழ்ச்சியில் திருச்சி பிஎச்எல்ல பணிபுரியக்கூடிய தினகரன் அவங்களுடைய பேட்டியை கேட்டேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த பேட்டியில் பெல் டவுன்ஷிப்பில் இருப்பது ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னது உண்மை. என்னை பொறுத்தவரை பெல் டவுன்ஷிப் என்பது இன்னொரு தாய் வீடு அப்படின்னு அவங்களுடைய அனுபவத்தையும் சேர்த்து இதில் பகிர்ந்துருக்கிறாங்க. 32 வருடங்கள் இனிமையாகவும் நிம்மதியாகவும் அங்கு இருந்தேன். பேட்டி கண்ட வெங்கடேஸ்வரன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டுக்கள். இன்று காலை மலர் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் அபிராமி நீலவண்ணன், போன் ஹேங்க் ஆனால் எப்படி தேவை

0: காலைமலர் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் அபிராமி நீலவண்ணன், போன் ஹேங் ஆனால் எப்படி தேவையில்லாத ஆப் மற்றும் வீடியோக்களை டெலிட் பண்றோமோ அதுபோல நாமும் நமது பிரச்சனைகள் கஷ்டங்களை நம்ம மனசுலேருந்து டெலிட் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொன்னது அருமை, நன்றி அவங்களுக்கு. இதே ரகம் நிகழ்ச்சி வழக்கமான உற்சாகத்தோட மரியா அருமையா செஞ்சாங்க, சூப்பர். இருவருக்கும் வாழ்த்துக்கள். காலை 10:30 கவிஞர் யுகபாரதியின் சொற்பொழிவும் ஒளிப்பதிவும் அருமையாக இருந்தது, கேட்டு ரசித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்க உங்க அரியலூர்ல இருந்து வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன் இவங்க தான். நேற்று இதே ராகம் நிகழ்ச்சியில புது பாடல்கள் கேட்டேன் சிறப்பு, அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள். நிலைய இயக்குனர் நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு மின்னஞ்சல நிறைவு செஞ்சிருக்காங்க. நேரம் 3:50 இணைந்திருக்கின்றோம் இசை தூரலில்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

4 மணிக்கு முன்னாடியே சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பாருங்கள், பேப்பரை உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த கேள்வி என்ன, கட்டங்கள் எத்தனை அப்படிங்கிறதெல்லாம் வந்து லோகநாதன் தான் சொல்லுவார். கட்டங்கள் மட்டும் எனக்காக கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 கட்டங்கள் முதல் கேள்விக்கானது. அந்த 4 கட்டங்களில் முதல் எழுத்திருக்குல்ல, அந்த முதல் எழுத்துலேருந்து கீழிருந்து மேலாக 2 கட்டங்களை நீங்கள் இணைத்துக்கணும். 3வது கேள்விக்கான கட்டங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 3வது எழுத்திருக்கல்ல முதல் கேள்வி, அதுலேருந்து மேலே ஒரு கட்டம் கீழே ஒரு கட்டம் இணைச்சிக்கணும். என்னம்மா ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த கட்டங்களை நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 இருக்குல்ல, அதில் 4வது எண் எப்படி இருக்கும், 4 அப்படின்னு. இந்த கட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா வடிவத்தில் 4 மாதிரி தான் இருக்கும். ஆகையால் நேயர்களே, கட்டங்களை போட்டு தயாராக இருக்கவும் வனக்குலங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டியில் விளையாட

0: வைத்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கனடா செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னி, வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக அவர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியில் தீர்வு காண இந்தியா விரும்புவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், தீவிரவாதம், எரிசக்தி, குடியேற்ற நடைமுறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் இரவு நேர மின்வெட்டை தடுக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு சி டி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்தடையின் போது அலட்சியமாக செயல்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் சென்னை மத்திய புழல் சிறையில் அமைச்சர் இன்று ஆய்வு செய்தார். சிறைக்குள் போதைப் பொருட்கள் கொண்டு செல்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோவில், திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் திருவள்ளரை அருள்மிகு புண்டரீகாட்ச பெருமாள் கோவில்களில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள், பிரசாத விற்பனை கூடங்களின் செயல்பாடுகள் குறித்தும் அமைச்சர் கேட்டறிந்தார். அரியலூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி குளங்களிலிருந்து வண்டல் மண் எடுக்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்தினசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடு மாடுகள் விற்பனை நடைபெற்றது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மும்பையில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராஜஸ்தான் ராயல்ஸ் சற்று முன் 5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 39 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.
0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினே கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: விளையாட காத்திருக்காங்க. கேள்விகள் மட்டும் என்னங்கறதை நீங்க சொன்னீங்கன்னா போதும், பதில் அனுப்பிடுவோம்.
1: கண்டிப்பா நம்ம நேயர்கள் எல்லாமே வந்து உற்சாகத்தோட இருப்பாங்க. இது வரைக்கும் அப்படியே நீங்க போட்ட அப்படி இன்னிசை மழையில நனைஞ்சிட்டு இருந்தவங்களாம் இப்ப அப்படி தோட்டை கிவட்டிட்டு நாங்களாம் ரெடியா விளையாட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமா வந்து உட்காந்துருப்பாங்க. எல்லாருமே வந்து பேப்பர் பேனாவோட இருப்பீங்க. மறுபடியும் நம்ம எத்தனை கட்டம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன், குறிச்சுக்கோங்க. இடமிருந்து
0: முதலாளி சொன்னாதான் சரியா,
1: அதாவது இடமிருந்து வளம், நான்கு கட்டங்கள் போட்டுக்கோங்க. இதுல முதல் கட்டத்து முதல் கட்டத்திற்கு மேலாக இரண்டு கட்டங்கள் இணைச்சுக்கோங்க. மூன்றாவது கட்டம் இருக்கு இல்லையா, அதுல மேல ஒரு கட்டம் கீழே ஒரு கட்டத்தை இணைச்சுக்கோங்க. இடமிருந்து வலம் இதுல வந்து உங்களுக்கு நான்கு கட்டங்கள் இருக்கு. நான்கு எழுத்துக்களுக்கான பதில் நீங்க சொல்லணும். கீழிருந்து மேல் இரண்டாவது குறிப்பு நாங்க சொல்லுவோம். இதற்கு மூன்று கட்டங்கள், மூன்று எழுத்துக்கள் உள்ள பதிலை நீங்க சொல்லணும். மூன்றாவது குறிப்பு மேலிருந்து கீழாக நீங்க வந்து பதில் சொல்லணும். இதுக்கு மூன்று கட்டங்கள் இருக்கு, மூன்று எழுத்துக்கள்ல சொல்ல போறீங்க.
0: சரி, அப்ப கேள்வி கேட்டுருங்க.
1: குறிப்புகளை கொடுத்துடலாமா?
0: கண்டிப்பாக.
1: நீதிமன்றத்தில் தொடுப்பது, நீதிமன்றத்தில் தொடுப்பது, ஓகேங்களா? இது வந்து அந்த இடமிருந்து வலம் நான்கு கட்டத்திற்கான கேள்வி. கீழிருந்து மேல் அந்த முதல் கட்டம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து கீழிருந்து மேல் அதற்கான குறிப்பு, இடம் பெயர்தலை இப்படி அழைப்பார்கள். இடம் பெயர்தலை இப்படி அழைப்பார்கள். அடுத்து மேலிருந்து கீழ், அந்த இடமிருந்து வலம் இல்ல மூன்றாவது கட்டம் இருக்கு இல்லையா, அதுல மேல ஒரு கட்டம் கீழே ஒரு கட்டம் போட்டுக்க சொன்னோம் இல்லையா, அதுல மேலிருந்து கீழ் இதற்கான குறிப்பு, ஒரு மரத்தோட பெயர்.
0: ஒரு மரத்தின் பெயர், ஒரு மரம், ஏதாவது ஒரு மரம் இருக்கா?
1: ஒரு மரத்தோட பெயர்,
0: ஒரு மரம்.
1: ஆமா, அது ஒரு வலிமையான மரம். புதிய நேயர்கள் நிகழ்ச்சியில இப்பதான் நான் வந்து பங்கேற்கிறேன் அப்படிங்கிற நேயர்கள் சுழி நான்கு மூன்று ஒன்று இருநூற்று நாற்பது
0: நூற்றி இரண்டு ஒன்று அப்படிங்கிற இந்த எண்ணை வரலாம்.

0: ஒன்றுல விளையாட போறோம் வண்ண கோலங்கள்ல குறுக்கெழுத்து போட்டி. உங்களுக்காகவே மிகவும் கடினப்பட்டு கேள்விகள் எத்தனை கட்டங்கள் எத்தனை அப்படிங்கறத தெரியாம லோகநாதன் கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அவருக்கே இது வரைக்கும் தெரியாது, நான் உங்கள்ட்ட சொன்னதெல்லாம் பாத்துக்கங்களேன்.
1: அப்படியா சொல்லிட்டீங்களா?
0: ஆமா சொல்லிட்டேன். எத்தனை கேள்வி கேட்போம், கட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். அவங்களாம் கட்டங்கள் போட்டு தயார்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: சரி சரி
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
7: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
8: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
11: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: மனக்குழுவல்கள் சில குறுக்கெழுத்து போட்டி விளையாடிட்டு இருக்கோம். கட்டங்கள் எத்தனை, கேள்விகள் எத்தனை அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தொடங்குச்சு நிகழ்ச்சி. கட்டங்களையும் சொல்லியாச்சு, கேள்விகளையும் சொல்லியாச்சு, பதிலோடவும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்மா, லோகநாதன் தமிழ் மொழியின் காதலி யோகேஸ்வரி இருவருக்கும் வணக்கம்மா. ராஜாமணி வின்சென்ட் பேசுறேன்.
2: வருக ராஜாமணி அவர்களே.
1: நல்லா இருக்கீங்களா லோகநாதன்?
2: நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மேலிருந்து கீழே அந்த மரம் வந்து தேக்கு மரம்.
2: தேக்கு.

0: அப்படிங்கிறது சரியான பதில்.
1: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள்மா.
1: மா. நன்றிப்பா, நன்றி.
0: முதல் நேரா வந்து மற்ற
1: ஆமாம்,
0: நேயர்களுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு கோடை போட்டு காமிச்சிட்டீங்க, இப்படி தான்ப்பா
1: இப்படிதான்
0: விளையாடணும்.
1: விளையாடணும், பார்த்துக்கங்க, கட்டங்களை எப்படிலாம் குழப்பிட்டு இருக்காதீங்க, இதான் பதில், இப்படிதான் கட்டங்களை போட்டுக்கங்க அப்படின்னு ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு வெற்றியாளராக
0: இப்போ
1: போனாங்க.
0: நீங்க அடுத்த கட்டங்களுக்கான குறிப்புகளை சொல்றோம், பதிலோட வாங்க. இடமிருந்து வலம், அந்த நான்கு கட்டங்கள் இருக்கு இல்லையா, அதற்கான குறிப்பு. தமிழ்நாட்டிலிருந்து உருவான இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர், அவர்களுடைய பெயர். அவருடைய பெயர் வந்து ஸ்ரீல முடியும், மீதி பேரை தான் நீங்கள் இந்த கட்டங்களில் எழுத போகிறீங்க.
1: முதல் பாதி கால ஒருவேளை முடியுமோ கா அப்படி
0: ஆமாம், இருக்கும், இருக்கலாம்.
1: இருக்கலாம்.
0: ஆமாம். அப்புறம் ரெண்டாவது குறிப்பு, கீழிருந்து மேல், இதற்கான குறிப்பு ஒரு திரைப்படம். இன்னும் கூடுதலாக ஒரு குறிப்பு கொடுக்கலன்னா, அர்ஜுன் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம்
1: திரைப்படத்தின் பெயர்.
0: பெயர். இதுதான் நீங்கள் கீழிருந்து மேலாக எழுத போகிறீங்க. மேலிருந்து கீழ் மூன்றாவது குறிப்பு, டீனேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
1: ஆமாம்,
0: அதற்கான தமிழ் சொல் என்ன? டீனேஜ் அப்படிங்கிறதுல இந்த டீனேஜ் அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு தமிழ் சொல் இருக்கு.
1: டீனேஜ்ங்கிறதுக்கு ஒரு அழகான தமிழ் சொல் இருக்கு.
0: ஆமாம், அது
1: மக்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு
0: கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கட்டங்களை நிரப்புங்க. பதிலோட வாங்க வண்ண கோலங்களுக்கு. சுழி 4 3 1 246 102 1 அப்படிங்கிற இந்த தொலைபேசி என்ன தொட்டு வரலாம் அறிமுக நேயர்கள். சுழி 4 3 1 240 104 101 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம்.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வசந்த் அண்ட் கோ வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண கோலங்கள்.
3: திருச்சி சாரதாஸ் கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
5: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
7: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
5: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
9: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
10: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
9: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
11: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
12: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
13: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
14: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
16: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள். நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய

0: நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: வணக்கம், நிகழ்ச்சி கேட்டு ரசிட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: நாம கொடுத்த குறிப்புகளுக்கான பதிலை கண்டுபிடிச்சு கட்டங்களை நிரப்புறதுக்கு வந்திருக்காங்க. குறுக்கெழுத்து போட்டியில இப்போ நம்ம கூட இணையும் நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம்
1: வருக. வணக்கம். லைனுக்கு வந்துட்டீங்க,
0: பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மேடம்.
1: வாங்க வாங்க வாங்க.
0: ராமலட்சுமி, நிகழ்ச்சி ஏறிட்டு இருக்கீங்களா?
2: ஆ, ரெடியா இருக்கேன் மேடம்.
1: நிகழ்ச்சி கேக்குறீங்களா அப்படின்னாங்க, நாங்க கேக்குறவங்க கடிதம்லாம் எழுதுறோம் அப்படின்லாம் சொல்றீங்களா? உங்களுடைய கடிதம் கூட வந்ததே, இப்போ இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த கடிதம்லாம் வந்தது எங்களுக்கு.
2: தேங்க் யூ சார், தேங்க் யூ சார்.
1: நன்றி நன்றி.
2: இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் பண்ணாங்க யோகேஸ்வரி மேடம்.
0: அது கரெக்ஷன் இல்ல, எங்களுக்கு அது சந்தோஷம். ஏன்னா நீங்க ஊர் விட்டு ஊர் போனாலும் நம்மளுடைய பண்பலை கேக்குறீங்கல்ல, அதை நாங்க சந்தோஷமா பகிர்ந்துகிட்டோம்.
1: சரிங்க, பதில சொல்றீங்களா?
2: ஓகே மேடம்,
1: சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருந்து உருவான இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர் ரித்திகா ஸ்ரீ அப்படிங்கறதுல நம்ம ரித்திகா அப்படிங்கறத கட்டத்துல போடுறோம். சரிங்க. ரிதம் அப்படிங்கறது ஒரு திரைப்படம். பதின் பருவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, டீனேஜ்
2: அப்படிங்கறது.
1: அதே தாங்க பதின் அப்படிங்கறது. சரிங்க.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா.
2: தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ
1: சார். ரொம்ப சிறப்பா வந்து பதில சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நம்மளுடைய பண்பலை சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த குறிப்புகளை சொல்லிடலாமா?
0: அடுத்து ஒரு கேள்விக்கு ஒரு நேயர் தான் இருக்கணுங்கிற மாதிரி இன்னைக்கு விதிமுறைகள் வந்துருச்சு போல. ஒரு ஒரு நேயரும் மிக சரியான பதிலை சொல்லிட்டாங்க.
1: சரியான பதில கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க போல இருக்கு லைனுக்கு. அந்த
0: மாதிரி இல்ல, கேள்வி கேளுங்க, பதில கண்டுபிடிச்சதாங்க நாங்க இனிப்பிக்க வருவோம் அப்படின்ட்டு. அடுத்த கட்டத்துக்கான குறிப்புகள் நாங்க தயாரா கொடுக்கறதுக்கு.
1: இடமிருந்து வலம், ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படத்தோட பெயர். நான்கு கட்டங்கள். ஆமா, நான்கு கட்டங்களுக்கான குறிப்பு. இடமிருந்து வலம், ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம். கீழிருந்து மேல், ஒரு வைரஸ்.
0: ஒரு வைரஸ்.
1: ஆமா, சமீபத்துல உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ஒரு வைரஸோட பெயர். மேலிருந்து கீழ், சிரிக்க வைப்பவர்.
0: யோகேஸ்வரி.
1: அப்படி நீங்களா சொல்லிக்க கூடாது, அதை நாங்க சொல்லணும். சிரிக்க வைப்பவர் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து சிரிக்க வைப்பவரை இப்படி ஒரு பேர் சொல்லி அழைப்போம். ஒரு காமனான ஒரு பெயர், பொதுவான ஒரு பெயர் இருக்கு.
0: அது எத்தனை எழுத்துக்கள்?
1: மூன்று எழுத்துக்கள்.
0: மூன்று எழுத்துக்கள்.
1: மேலிருந்து கீழ் மூன்று எழுத்துக்கள். கட்டங்கள்லாம் தெரியுமே நம்ம நேயர்களுக்கு. அழகா பதில. உங்க பேர் வருதான்னு பாக்குறீங்களா?
0: அந்த கட்டத்துல நிரப்ப முடியுமா அப்படின்னு நான் பொருத்தி பார்க்கலாம்னு பார்த்தேன். நீங்க மூன்று எழுத்துன்னுட்டீங்க, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் ஆயிடுச்சு. சரி நேயர்களே, இந்த கேள்விக்கான பதிலை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இணைப்புல காத்திருக்கிற நேயர் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க? குப்பரெட்டிப்பட்டில இருந்து யாரு?
3: சுப்லட்சுமி.
0: சுப்லட்சுமி அம்மா, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, அப்ப நான் வந்து பதில கண்டுபிடிச்சிட்டே இருங்க, பாடல தொடர்ந்துட்டு உங்கள்ட்ட பேசலாம். சரிங்களா? சரி, நன்றி. நேர்லே பதில கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்க நம்ம ஜாலியா விளையாடலாம் வண்ண கோலங்கள்ல.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

ஏய், இங்க நான் தான் கிங். நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கர்ச்சிப்பனு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலைப்படணும் நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: நான்கு மணி 27 நிமிடத்திற்கு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: வண்ண கோலங்கள்ல குறுக்கெழுத்து போட்டி.
0: ஆமா, குறுக்கெழுத்து போட்டிக்கு முதல் ரெண்டு நேர்களும் ரெண்டு கட்டங்களுக்கான பதில மிக சரியாக நிரப்பினாங்க. மூன்றாவது கட்டங்களை நம்ம கேட்டாச்சு, அதுக்கு பதிலோட யார் வந்திருக்கான்னு பார்த்தல. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் எங்க பேசுறீங்க?
2: இருவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
0: சரி, தூத்துக்குடியில இருந்து நம்முடைய நிகழ்ச்சி எப்படி கேக்குறீங்க நீங்க?
2: ஆப்ல கேக்குறேன்.
0: மகிழ்ச்சி, அதுக்காக தான் நான் அந்த கேள்வி கேட்டேனே. சரி,
2: வார வார உங்களுக்கு குறுக்கல் படி வந்துட்டு
0: கண்டிப்பா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கயா, பதில் சொல்லாங்களா?
2: ஆமா, ரஜினி நடிச்ச படம் எஜமால். வைரஸ் வந்து எபோலா.
1: எபோலா.
2: ஆமா. அடுத்து இன்னொரு என்ன கேட்டீங்க?
1: சிரிக்க வைப்பவர்.
2: என்ன சார்? சிரிக்க வைப்பவர் தான் சார்.
1: ஆமா, எஜமான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. மா கோமாளி அப்படிங்கறது சரி.
0: மிக சரியான பதில். வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி நன்றி நன்றி மேடம்.
0: நன்றிங்க.
1: அழகா தூத்துக்குடியில இருந்து வந்தாருங்க. அழகா பதில சொல்லி வெற்றி வாங்கி.
0: திருநெல்வேலிக்காரங்க வந்தாங்க, பக்கத்துல இருந்து தூத்துக்குடிக்காரங்களும் வந்துட்டாங்க. எல்லாம்
1: பாருங்களேன், நம்மூர் ஆளுகள்லாம் எங்க அப்படிங்கிறீங்களா?
0: பாருங்க மக்களே, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு இணைப்புக்கு வாங்க. ரெண்டு வெற்றியாளர்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா வாழ்த்து சொல்லி ஆகணும். இன்னைக்கு நிகழ்ச்சி தொடங்குனதுல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லா வெற்றியாளர்களுமே முதல்ல கேள்விக்கான முதல் வினையர்களே வெற்றியாளரா இருக்காங்க, அது மகிழ்ச்சி. அடுத்த கேள்விகள் சொல்லிடலாம்.
1: அடுத்த கட்டத்திற்கான குறிப்புகள். இடமிருந்து பலம். 1934 மகாத்மா காந்தி வருகை தந்த சேலத்தில் உள்ள ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கிராமத்தோட பெயர் எழுத்துக்களோட சேர்ந்து பட்டி அப்படின்னு வரும். நம்ம வந்து அந்த நான்கு எழுத்துக்கள் அந்த ஊரோட பெயரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கட்டத்தை நீங்க நிரப்பிடலாம்.

0: அப்படியா?
1: 1934 வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு வருகையாக மகாத்மா காந்தி சேலத்துக்கு வருகை தந்தார். அதுவும் இந்த குறிப்பாக அந்த கிராமத்துக்கு வருகை தந்தது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதை நினைவுபடுத்தும் விதமாக நம்ம இந்த கேள்வியை கேட்டுக்கிறோம். கரெக்டாக அந்த ஊர் பேர், அந்த கிராமத்தோட பேரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த 4 கட்டங்களை நீங்கள் நிரப்பிடலாம். கீழிருந்து மேல், கீழிருந்து மேல் இதற்கான குறிப்பு வந்து நிலா காய்கிறது அப்படிங்கிற ஒரு பாடலை பாடி திரையுலகிற்கு அறிமுகமான பாடகியோட பெயர் நிலா காய்கிறது அப்படின்னு இந்திரா படத்துல.
0: ஆமா பாடுவாங்களே அவங்க,
1: ரொம்ப ஆமா ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாடலை கேட்கறதுக்கு. இதுதான் உங்களுக்கு இரண்டாவது குறிப்பு. மூன்றாவது குறிப்பு, மேலிருந்து கீழ் இதற்கான குறிப்பு வந்து பாடல் அல்லது இசையை குறிக்கும் ஒரு சொல்.
0: பாடல் அல்லது இசையை குறிக்கும் ஒரு சொல்.
1: ஆமா,
0: இது ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரியே
1: கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிக்கடி நம்ம சொல்லியிருப்போம். நீங்க இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது முதல் கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஈஸி,
0: மிகச்சுலபம்.
1: இல்லை இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த முதல் கேள்விக்கான பதில் வந்து ஓரளவுக்கு வந்துடும்.
0: சாரி நேயர்களே, பதில்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்க அழைக்கலாம் 246-102-1,
2: 240-102-1. நேர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோ வழங்கிய வண்ண கோலங்கள்.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
4: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ
5: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: 4:36 ஆகபோது நம்ம இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண குளங்கள்ல குறுக்கெழுத்து போட்டி.
1: அப்படி போட்டி வந்து சூடு பிடிச்சிருச்சு இல்லையா? வர நேயர்கள் எல்லாமே வந்து அட்டகாசமா பதில சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் கடினமாலும் கேட்போம்
0: வணக்கம்
2: அனைவருக்கும். அன்புடன் இனிமையான மாலை வணக்கம். நான் திருச்சி சந்தனிபுரம் ஆல்பர்ட் பேசுறேன். யோகேஸ்வரி அவர்களுக்கும் லோகநாதன் அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சிங்க.
0: மிக சரியான பதில், வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றிமா, நன்றி லோகநாதன்.
1: நன்றிங்க. 1934 மகாத்மா அவர்கள் வருகை தந்த சேலத்தில் உள்ள ஒரு கிராமத்தோட பெயர் ஹஸ்தம்பட்டி. நம்ம வந்து அதில் ஹஸ்தம் அப்படிங்கிறத கட்டத்தில் நிரப்ப சொல்லியிருந்தோம், அழகாக நிரப்பினாரு. நிலா காய்கிறது அப்படிங்கிற பாடல் மூலமாக அறிமுகமான பாடகி ஹரிணி அப்படிங்கிறது மிகச்சரியாக கண்டுபிடிச்சிட்டாரு. பாடல் அல்லது இசையை குறிக்கும் சொல் அப்படின்னு சொன்னோம். ஒரு நாதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம்.
0: அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். சரி, அடுத்த கட்டங்கள் கேட்டலாமா?
1: அடுத்த கட்டத்திற்கான குறிப்புகளை சொல்லலாம். நேயர்களே நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. இடமிருந்து பலம், விளையாடும் இடம்,
0: விளையாடும் இடம்
1: இடம் அதற்கான பெயர். அதுதான் நீங்க 4 கட்டங்கள்ல நீங்க நிரப்ப போறீங்க. கீழிருந்து மேல், கர்நாடகாவில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நகரம்.
0: நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: மேலிருந்து கீழ், இது சேர்ந்தாரை கொல்லி.
0: சேர்ந்தாரை கொல்லி,
1: ஆமா. இது
0: அப்படி என்ன? அது
1: இது சேர்ந்தாரை கொல்லி.
0: எனக்கு நிஜமா தெரியல. இது
1: கண்டிப்பா நேயர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. வாங்க நேயர்களே, பதில் தெரிஞ்சா வண்ண கோலங்கள்ல விளையாடலாம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
7: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: வண்ணக்கோளங்களில் குறுக்கெழுத்து போட்டி. குறுக்கெழுத்து போட்டியில பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய நேயர்கள் எல்லாம்
2: அட்டகாசமா வந்து பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. இடமிருந்து பலம் விளையாடும் இடம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க நகரம், கீழிருந்து மேல், மேலிருந்து கீழாக இது சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு.
1: அந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் தான் எனக்கு பதில் தெரியல பாத்தீங்க.
2: அப்படியா, உங்களுக்கு தெரியலங்க, ஆனா நம்ம நேயர்கள் பாருங்க
1: கண்டுபிடிச்சிட்டு
2: எல்லா கேள்விகளுக்கும் பதிலோட தான் வருவாங்க. அப்படி இப்போ நம்மோட பேச காத்திருக்கும் நேயர்,
1: வணக்கம்.
3: வணக்கம்மா,
2: யார் பேசுறீங்க?
3: லால்குடியிலிருந்து கருமுலர்மா.
2: கருமுலர் ஐயா, கண்டுபிடிச்சிங்களா பதில சொல்லுங்க.
3: மைதானம், மைசூர்
2: சரி, மைசூர் அப்படிங்கிறது சரி, அப்புறம்

0: மைசூர்.
1: மைசூர் சரிங்கய்யா. மூன்றாவது இது சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு.
0: புகையிலை.
1: புகையிலை அப்படிங்கிறது நான்கு எழுத்துக்கள்ல இருக்கு, நமக்கு மூன்று எழுத்துக்கள் இருக்கணும். ரெண்டாவது மைதானம்னு சொல்லியிருக்கீங்க, ந ரெண்டு சுழி ந போட்டிருக்கீங்க இல்லையா. மைதானம்ல மூன்றாவது கட்டம் இருக்கு, அதுல மேல ஒரு கட்டம் கீழே ஒரு கட்டம். அப்ப இந்த பதிலுக்கு வந்து அது ரெண்டாவது எழுத்தா இருக்கணும். புகையிலே வராதுல்ல.
2: வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். மூன்றாவது கேள்வி மூன்று எழுத்துக்கள் தான், அதுக்கான பதிலோட யார் வந்திருக்கிறா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யாரு இங்க பேசுவீங்க?
3: நான் தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி பேரன். ரெண்டு பேருக்கு வணக்கம்.
2: ரெண்டு பேருமே வணக்கம் சொல்லிக்கிறோம். பதில் கண்டுபிடிச்சிங்களா?
1: அவர் கண்டுபிடிக்கல, மூணையும் ரெண்டு தான் கண்டுபிடிச்சாரு, நீங்க கண்டுபிடிச்சிங்க.
2: சினம் உங்களும் கண்டுபிடிச்சிங்க.
1: கொல்லி
2: வாழ்த்துக்கள்மா.
3: நன்றி மேடம். நன்றி சார்.
1: நன்றி நன்றி. ரொம்ப அழகா வந்து விளையாடிட்டாங்க, சந்தோஷமா போயிட்டாங்க. இப்ப நம்ம அடுத்த குறிப்பு நேயர்களுக்காக சொல்லிடலாம்.
2: தாராளமாக.
1: இடமிருந்து வலம். கையில் இருக்கும் ஒரு பகுதி.
2: கையில் இருக்கும் கையே ஒரு பகுதி தான்.
1: கையே ஒரு பகுதி தான். கையா கைனா இப்ப இந்த தோள்பட்டை இருக்கு இல்லையா, கழுத்துல இருந்து நகம் வரைக்கும் கை தான் நம்ம சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கீழ் இருந்து மேல். சேர நாட்டின் துறைமுக நகர்.
2: சேர நாட்டு இளவரசின் சொல்லுங்க. இல்ல நான் சோழ நாட்டு இளவரசி
1: மேலிருந்து கீழ். இதற்கான குறிப்பு கோவையை டேஷ் மண்டலம் என்பர்.
2: கோவையை
1: கோயம்புத்தூர் வந்து டேஷ் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: மூன்று எழுத்து அதுக்கான பதில்.
1: கையில் இருக்கும் ஒரு பகுதி சேர நாட்டின் துறைமுக நகர். கோயம்புத்தூரை டேஷ் மண்டலம் என்று அழைப்பார்கள். இதுதான் குறிப்பு. பதில் தெரிஞ்சா வாங்க வண்ண கோலங்களுக்கு.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நேரம் 4:51 கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. நம்ம நிறைவாக கேட்ட அந்த பாடலுக்கு முன்னாடியான கேள்விக்கான பதிலோட யார் வந்திருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரை இங்கே பேசுவீங்க?
1: நான் மன்னாபுரத்துலேருந்து மீனாட்சி பேசுகிறேன் மேடம்.
0: மீனாட்சி, பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா?
1: கண்டுபிடிச்சேன் மேடம்.
0: பதில் சொல்லுங்க.
1: கை, அதாவது கையோட ஒரு பகுதி வந்து முழங்கை.
2: முழங்கை அப்படிங்கிறது சரி.
1: சரிங்க. அப்புறம் வந்து ஒரு துறைமுகம் கேட்டீங்க.
2: சேர நாட்டின் துறைமுகம் கேட்டேன்.
1: முசிறி.
2: முசிறி அப்படிங்கிறது சரி.
1: அப்புறம் கோவையோட இன்னொரு பேர் கொங்கு.
0: கொங்கு.
2: கோவையை வந்து டேஷ் மண்டலம் என்பார் அப்படின்னு சொல்லுவோம். கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொங்கு அப்படிங்கிறது மிகச்சரி.
0: வாழ்த்துக்கள் மீனாட்சி. சரி, நடுல வந்து ஒரு கேள்வி இன்னொன்னு இணைப்பா கேட்டுமே, அதுக்கான பதில் கண்டுபிடிச்சிங்களா? பரவாயில்ல, மிகச்சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி நன்றி. ஆக இந்த கேள்விக்கான பதிலும் மிக சரியாக 3 பதில்களையும் நேயர் சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கான குறிப்புகள் கொடுத்துடலாம்.
2: கொடுத்துடலாமா? இடமிருந்து பலம், அதற்கான குறிப்பு. இது வந்தால் தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான குறிப்பு. இது வந்தால் தண்ணி குடிக்கணும். நான் வந்து கேள்வி கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்ன பதிலை சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு புரியல. நீங்கள் வந்து கேமில் இவ்வளோ இன்வால்மெண்ட்டாலாம் இருக்கக்கூடாது. இது வந்தா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து கீழிருந்து மேல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுவும் கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மேலிருந்து கீழும் கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி.
0: உங்களுடைய கடின உழைப்பு எல்லாத்தையும் நான் வீணாக்கிட்டேன்.
2: ஓகேங்களா? இடமிருந்து பலம், இது வந்தா தண்ணி குடிக்கணும். கீழிருந்து மேல், கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா? மேலிருந்து கீழும் கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி.
0: ஆஹா, எல்லா பதில்களுமே முதல் பதில தாண்டி இரண்டு பதிலுமே கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிட்டாங்க.
2: உங்களுக்கு பதில் கையிலேயே இருக்கு, வாங்க வந்து பதில சொல்லுங்க.
0: 4:53 இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரயின் போ 102.1 வண்ண கோலங்கள்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: திருச்சி சாரதாஸ்.
6: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
7: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
6: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.

0: கொள்கைகள் சில குறுக்கெழுத்து போட்டி விளையாடிட்டு இருக்கோம். பாடலுக்கு முன்னாடி நாங்க கேட்ட கட்டங்களுக்கான பதிலோட வந்திருக்கிறவங்க, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் இங்க பேசுறீங்க?
2: பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சியில பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சேன் மேடம்,
0: சொல்லுங்க.
2: இடமிருந்து வளம் வந்து விக்கல், அப்புறம் முன்னாடி இருக்கிறது வந்து விரல்,
1: விரல்
2: அந்த பக்கம் இருக்கிறது வந்து முகம்,
0: முகம். ஆனா இது கையில ஒரு பகுதி இல்ல சொன்னாங்க,
1: கையில இருக்கக்கூடிய ஒரு உறுப்புன்னு ஒரு பகுதின்னு சொன்னாங்க.
2: நகம், நகம்.
0: மிக சரியான பதில், வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி, நன்றி மேடம்.
0: ஆனா இந்த வெற்றியில எனக்கும் பங்கு இருக்கு,
1: சொல்லுங்க. எல்லா நேயர்களுமே அழகா பதில சொல்லி சூப்பரா விளையாடி குறுக்கெழுத்து போட்டி வந்து நிறைவு செஞ்சிருக்காங்க.
0: இன்னைக்கு வனகுணங்கள் நிகழ்ச்சியில குறுக்கெழுத்து போட்டியில பங்கேற்று வெற்றி பெற்ற நேயர்களுக்கும், வெற்றி பெற முயற்சித்த எல்லா நேயர்களுக்கும் நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அப்புறம் மிக கடினப்பட்டு இந்த நாலு நாளா கட்டம் போட்டு வந்த லோகநாதனுக்கு ஒரு வாழ்த்துக்கள், ஏன்னா ஏகப்பட்ட இடையூறுகள் என்னால ஏற்பட்டது. அதையெல்லாம்
1: இருந்தாலும் எவ்வளவு ஆர்வமா நீங்க இந்த விளையாட்டை கொண்டு போறீங்க அப்படிங்கறதுல கேள்வி கேட்கறதை விட என்ன பதிலா இருக்கும்னு நீங்க யோசிச்சு ஒரு ஒரு நேரத்துல அந்த பதிலையும் வேகமா சொல்லிடுறீங்களே.
0: ஓ வேகம், எனக்கு ரொம்ப சோகம்னு அவருடைய மனசுக்குள்ள தோண்டிட்டே இருக்கு. இன்னைக்கு வணக்கங்கள் நிகழ்ச்சி உங்க எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சி அடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கிளம்பிக்கிறோம். நன்றி மகளே.

0: பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா உங்கள் மனமயக்கும் பாடல்களோடு வர இருக்கு பொன்மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். ஆரோக்கியமான சமூகத்தால் மட்டுமே வளமான தேசத்தை கட்டமைக்க முடியும் என்று மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் இளைஞர்களிடையே இன்று உரையாற்றிய அவர், சைக்கிள் ஓட்டுதலை இளைஞர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும், உடல் நலனிற்கு மட்டுமின்றி எரிபொருளையும் இது சேமிப்பதாக அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு முதலீட்டு திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் வருமானம் கிடைக்கும் என்று சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்களை நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதுபோன்ற இணைப்புகளை அனுமதிக்க வேண்டாம் எனவும், அதிகாரப்பூர்வமான இணையதளங்களை மட்டுமே சரிபார்க்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவை அன்னூர் பகுதியில் இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழுவினர் மற்றும் விவசாயிகளை சந்தித்து அவர் கலந்துரையாடினார். தமிழ்நாட்டில் காவிரி உபரி நீரை ஏரிகளில் நிரப்புவதற்கு புதிய திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏரிகள் புனரமைப்பு, காவிரி, திருமணி முத்தாறு இணைப்பு திட்டங்களை செயல்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விலையின்றி வண்டல் மண் எடுத்து செல்ல விவசாயிகள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் பணியிடங்களுக்கு ஒரு வருட ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தகுதி வாய்ந்தோர் வரும் 6ஆம் தேதிக்குள் நேரிலோ தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். திருச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சேலம், தருமபுரி, ஈரோடு, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, நீலகிரி, ராணிப்பேட்டை, தூத்துக்குடி, நாமக்கல், பெரம்பலூர், ராமநாதபுரம், கோவை, கிருஷ்ணகிரி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருப்பத்தூர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மும்பையில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராஜஸ்தான் ராயல்ஸ் சற்று முன் 15 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 132 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜன்னலோரம் எட்டி பார்க்கும் அந்தியின் வெளிச்சம், காற்றில் கலந்து வரும் முல்லையின் வாசம், மண்ணும் குளிரும் மாலை வேளையில் நம் மனம் குளிர வருகிறது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி.

0: மற்றும் சேலம்.
1: நேரம் மாலை 5:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால திரை இசை பாடல்களின் அணிவகுப்பாய் இது பொன்மாலை. வார்த்தைகள் தீர்ந்த இடத்திலும் உன் நினைவுகள் மட்டும் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன.

நேரம் மாலை 5:16. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன் மாலை இடைக்கால திரை இசை பாடல்கள். இளையராஜா அவர்களின் விரல் தீண்டிய இசை நதியில் ஏசுதாஸ் சித்ரா இவர்களின் காந்த குரலில் நனைந்து வரும் இது சங்கத்தமிழ் கவி.

நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 9 மணிக்கு ஆகாஷ்வாணி போட்காஸ்ட் பிரசார் பாரதியின் மேனாள் துணை தலைமை இயக்குனர் மித்தாலி சாட்டர்ஜி அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 9 மணிக்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஐந்து மணி 21 நிமிடம் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. பொன்மாலையில் ஒலிக்கும் பாடல் பூந்தளிர் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

5:25 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. மாலை பொழுதின் மயக்கத்திலே நம் மனதை நெகிழ வைக்கும் ஒரு பாடல் கோகுலம் படத்திலிருந்து.

0: பி சுசிலா உண்ணிமேனன் பாடிய பாடல் கேட்டிணைந்திருக்கிறோம் பொன் மாலையில். நேரம் 5:30.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள். அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.

இடைக்கால இன்னிசை பாடல்களை கேட்டிணைந்திருக்கிறோம். பொன் மாலையில் இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இளையராஜா அவர்களின் காதல் குரலும் ஜானகி அம்மா அவர்களின் குரலும் கொஞ்சம் குரலும் இணைந்து வரும் ஒரு பாடல். இல்லறத்து அன்பை இசை வழியே உலகிற்கு சொன்ன காவியம் இது. தர்மபத்தினி படத்திலிருந்து

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: முத்தண்ணே, என்ன இது? அந்த ஒரு பெட்டிய மட்டும் இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்களே?
1: அதுவா தம்பி, 1980-90களில் வந்த பாடல்களோட கேசட்டு, சிடிஸ், பாட்டு புக்கு, அதுல எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருக்குப்பா.
0: அப்படியா? அப்ப உங்கள மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு தானே இந்த நல்ல செய்தி. நம்ம திருச்சி பண்பலை 102.1 தினமும் இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமையில லிசனர் சாய்ஸ்ல 80s 90s பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். போன போடுங்க, பாட்ட கேளுங்க.
1: ஆமா, எந்த நம்பர்ல?
0: திருச்சியோட முன்னிணைப்பு என்னான சுழி 431 2461. அது மட்டும் இல்லாம இன்னொரு நம்பர் 240-102-1.

நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது அலைவரிசைகளில் அடுத்த நிகழ்ச்சி ஆரவாரம். இன்றைய ஆரவாரம் நிகழ்ச்சியில் உணவே மருந்து பகுதியில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள் தரும் நல்ல ஆலோசனைகளை நாம் கேட்கலாம். உணவே மருந்து நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. இன்று மாலை 6:15 இருக்கு. மணி 5:43. இன்னிசை மழையில் நனைந்து கொண்டிருக்கிறோம். இது பொன் மாலை. உனக்காகவே வாழ்கிறேன் என்ற பேரன்பின் மொழியை

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.

உருவங்கள் மாறலாம் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்டோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கும். நேரம் 5:55 பொன் மாலையோட நிறைவு பாடல் வருது. ஆவாரம்பூ படத்தில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது பொன்மாலை. நேரம் மாலை 6 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுகளை புதுடில்லியில் நாளை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் 5 பேருக்கு

பத்ம விபூஷன் விருதுகளையும் 13 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும் வழங்கி கௌரவிக்க உள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு செயல்முறைகள் எவ்வித தொழில்நுட்ப கோளாறுமின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் பேராசிரியர்களை கொண்டு வல்லுநர் குழுவை நியமிக்க மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உத்தரவிட்டுள்ளார். சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய இணையதள சேவைகளில் ஏற்பட்ட குளறுபடிகளை அடுத்து மாணாக்கர் மற்றும் பெற்றோர் விடுத்த கோரிக்கையை அடுத்து இந்நடவடிக்கை. கோவை சூலூரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதியளித்துள்ளார். சிறுமியின் குடும்பத்தினரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இன்று ஆறுதல் கூறிய அவர் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து தர உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளி மாணாக்கருக்கு வழங்கப்படும் இலவச சீருடைக்காக 110 லட்சம் மீட்டர் துணி தயாரிப்பு செய்து 3 கட்டமாக பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோட்டில் தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலையை இன்று ஆய்வு செய்த அவர் மீதமுள்ள 17 லட்சம் மீட்டர் துணிகள் இம்மாத இறுதிக்குள் பள்ளிகளுக்கு அனுப்பப்படும் என்றார். தமிழகத்தில் நியாய விலைக்கடை ஊழியர்கள் பொதுமக்களை கனிவுடன் நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். வேலூரில் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை இன்று ஆய்வு செய்த அவர் இத்துறையில் காணப்படும் குளறுபடிகள் படிப்படியாக சரி செய்யப்படும் என்று உறுதியளித்தார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி இன்று நடைபெற்றது. கீழ்ப்படிதல், நடை, பாவனை, கட்டளைகளை நிறைவேற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் சிறந்த திறனை வெளிப்படுத்திய நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மும்பையில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக 206 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கியுள்ள மும்பை இண்டியன்ஸ் சற்று முன் ஒரு ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 1 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளின் அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது உங்கள் அபிமான ஆரவாரம். இனிமையான பாடல்களோடு பல்வேறு தகவல்களையும் தரும் ஆரவாரம் நிகழ்ச்சியை கேட்டு இணைந்தே இருங்கள் நேயர்களே.

6:08 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல ஆரவாரம் கேட்டுட்டு இருக்கோம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் யாருக்கு அப்படின்னா, 10th+2 முடிச்சுட்டு உயர்கல்விக்காக சேர இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான். அதுவும் முக்கியமா முன்னாள் படை வீரர்களுடைய பிள்ளைகளுக்காக தான் இந்த செய்தி. பொதுவா இந்த மாணவர்களுக்கு சிறப்பு இட ஒதுக்கீடு இருக்குங்க. இதற்கு முக்கியமா ஒரு சான்று வேணும் இல்லையா, அதாவது சார்ந்தோர் சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முன்னாள் படை வீரர்கள் அவர்களுடைய சார்ந்தோர்கள் அவங்க வந்து இந்த சார்ந்தோர் சான்று வாங்குறதுக்கு exwel.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமா நீங்க விண்ணப்பித்து வழிமுறைகளை நீங்க பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். இல்ல நான் நேர்லயே போயிட்டு நான் ஆபீஸ்லயே நான் வந்து விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சில ஆவணங்களை அவங்க எடுத்துட்டு வர சொல்றாங்க. அதை நீங்க கையில் எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க நேர்லயே போய் அந்த அலுவலகத்துல விண்ணப்பிக்கலாம். அதாவது கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவத்தின் எண், முன்னாள் படை வீரர் படை விலகல் சான்று அதோட நகல், அடையாள அட்டை, இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், 10ஆம் வகுப்பு பள்ளி மாற்றுச் சான்றிதழ் நகல், அப்புறம் உங்களுடைய பிள்ளைகளுடைய தனியே Part 2 Order பப்ளிகேஷன் செய்யப்பட்டிருந்தால் அதோட நகல், இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தை நேரில் நீங்க அணுகுனீங்கன்னா நீங்க உங்களுக்கு அந்த சான்று கிடைக்கும். இது குறித்த கூடுதல் தகவலுக்கு தொலைபேசி எண் இருக்கு, அலுவலக தொலைபேசி எண், அதை நீங்க தொடர்பு கொள்ளலாம். 4431 இணைப்பு எண் இது, 29 60 579

579 இந்த தொலைபேசி எண்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. கேட்ட இந்த தகவலோடு இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இப்போ ஒரு இனிய பாடல், இது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: ஆரவாரம். ஆரவாரத்தில் அடுத்து
1: சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார் சாமானி எண்ணோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீ வந்தோம்.
2: சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க.
3: என்ன
2: உலகத்துல எல்லாருக்கும் புரியுற பாஷை ஒண்ணு,
4: அது சாப்பாடுதான்.
3: ஐயோ ஆரம்பிச்சுட்டாண்டா, இதையும் செய்யுமே தாங்க முடியாதப்பா.
4: அப்படி நம்ம சாப்பிடுற உணவு ஆரோக்கியமானதா? இதுக்கான விடையோட இப்ப நம்மோட இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.
5: ஆரோக்கியத்தின் அச்சாணி அதுதான் உணவு. உணவுங்கிறது வெறும் பசிய மட்டும் போக்குறது இல்லைங்க, அது நம் உடலின் வளர்ச்சிக்கும் மனிதனின் செயல்பாட்டிற்கும் நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான ஆற்றல் மற்றும் மூலக்கூறுகளை வழங்கும் ஒரு சக்தியின் மையமாகும். சரியான ஊட்டச்சத்து இல்லாவிட்டால் நமது உடலின் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கப்படும். ஆகவே ஆரோக்கியமான உணவு பழக்கம் என்பது நீண்ட மற்றும் தரமான வாழ்விற்கான முதலீடாகும். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் ICMR அளித்துள்ள ஒரு எச்சரிக்கைப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில மக்களை தாக்கும் நோய்கள்ல 50% அதிகமான நோய்களுக்கு மக்களின் தவறான உணவு பழக்கமும் வாழ்க்கை முறையே காரணம்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்துல இந்திய மக்களின் உணவு பழக்கத்துல ஏற்பட்டுள்ள மாற்றங்கள்னால நமக்கு மிகப்பெரிய சுகாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா 2 முனை ஊட்டச்சத்து குறைபாடு. இந்தியா ஒரு வித்தியாசமான சவாலை எதிர்கொள்ளுதுங்க. அதாவது ஒரே நேரத்துல ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்கு, அதே போல ஊட்டச்சத்து அதிகமும் அதாவது உடல் பருமனும் இருக்கு. யுனிசெஃபின் ஆய்வுப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள்ல 69 விழுக்காடு இறப்புகளுக்கு காரணமா இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடு. இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா 6 முதல் 23 மாதங்கள்ல உள்ள குழந்தைகள் 77 விழுக்காடு பேருக்கு உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைப்படி சரிவீத உணவு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அதே போல பெரியவர்களின் நிலை பார்த்தா அது வேற மாதிரியா இருக்கு. அதாவது தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு NFHS 5 தரவுகளின்படி இந்தியாவில 23 விழுக்காடு பெண்களும் 23 விழுக்காடு ஆண்களும் அதிக எடை அல்லது உடல் பருமன் கொண்டவராக இருக்காங்க. ஆக ஒரே நேரத்துல ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்கு, அதே போல ஊட்டச்சத்து அதிகமும் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தொற்றா நோய்களின் உயர்வு. முறையற்ற உணவு பழக்கம், பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் அதிகப்படியான பயன்பாடு, அதிக உப்பு, அதிக சர்க்கரை மற்றும் அதிக எண்ணெயின் நுகர்வு காரணமாக தொற்றா நோய்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. துரித உணவுகள் மற்றும் சக்கை உணவுகள் அதிக சர்க்கரை மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்பை கொண்டிருப்பதால நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள் இளம் வயதிலேயே வர தொடங்கிருச்சு. உடல் நலம் மட்டும் இல்லாம மனநலமும் பாதிக்கப்பட்டிருக்குங்க. மாணவர்களிடையே நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல பார்த்தோம் அப்படின்னா, துரித உணவுகள் அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் மற்றும் டின்னல் அடைக்கப்பட்ட உணவு, உறைந்த உணவுகளை அடிக்கடி உட்கொள்வதனால மனசோர்வு மற்றும் மனப்பதட்டத்தின் அபாயம் இருப்பதாக கண்டறிஞ்சிருக்காங்க. ஆகவே ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் நம் உடலின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. முதலாவதாக மூளை செயல்பாடு. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மூளை ஆரோக்கியத்திற்கும் நினைவாற்றல், செறிவு மற்றும் கற்றல் போன்றவற்றின் செயல்பாடுகளுக்கு உதவுகின்றன. அடுத்ததாக இதய ஆரோக்கியம். கரையக்கூடிய நார்ச்சத்து மற்றும் குறைவான உப்பு அல்லது கொழுப்புள்ள உணவு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய செயலிழப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளை தடுக்கின்றன. மூன்றாவதாக ஆற்றல் நிலைகள். முழு தானியங்கள் மற்றும் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் உடலுக்கு தொடர்ச்சியான ஆற்றலை வழங்குகின்றன. அடுத்ததாக கால்சியம் மற்றும் வைட்டமின் டி நிறைந்த உணவுகள் எலும்பு பலவீனம் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை குறைக்கிறது. ஆகவே உணவு பழக்கம் என்பது நம்முடைய பொருளாதாரம் அல்லது விருப்பத்தை சார்ந்தது மட்டுமல்ல, அது நம் எதிர்கால ஆரோக்கியத்தை வடிவமைக்கும் ஒரு முக்கியமான ஆயுதம். ஆகவே அதிக காய்கறிகள், தானியங்கள், புரதம் கொண்ட சமச்சீர் உணவை எடுத்துக்கொள்வது, சர்க்கரை, உப்பு, எண்ணெய் ஆகியவற்றை மிதமான அளவில் பயன்படுத்துவது, தினமும் முறையான 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்வதே நல்லது. ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை வளர்த்துக் கொள்வதும் நீண்ட மற்றும் நோயற்ற வாழ்க்கையை வாழ நமக்கு நாமே அளித்துக் கொள்ளும் மிக சிறந்த பரிசாகும்.
4: ஆரோக்கியமான உணவு பழக்கம்னா என்னன்னு சொன்னாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.

ஆரவாரம் கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். 6:25 ஆயிட்டிருக்கு. இந்த வேளையில் ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் வேலைவாய்ப்பு தகவல் தான். மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழே திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளர், மேற்பார்வையாளர் அப்படிங்கிற இந்த இரண்டு பணியிடங்களுக்கு ஒரு வருட கால தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற தகவல் தான். திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒரு பணியிடம் இருக்கு. இதற்கு வந்து தொகுப்பூதியமாக மாதம் 28,000 ரூபாயும், மேற்பார்வையாளருக்கு இதுக்கும் ஒரு பணியிடம் இருக்கு, தொகுப்பூதியமாக 21,000 மாதம் கொடுக்குறாங்க. இதை பற்றின கல்வி தகுதி, வயது தகுதி, கூடுதல் தகவல் எல்லாத்தையும் நீங்கள்

திருச்சிராப்பள்ளி டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவங்களை அடுத்த மாதம் 6ஆம் தேதி மாலை 5:30 மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு 1 முதல் தளம், மெக்டொனால்டு ரோடு, கலையரங்கம் வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சிராப்பள்ளி, இந்த முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாக நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் தகவலுக்கு 0431-241-3055 அப்படிங்கிற இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கிட்டிணைஞ்சிருக்கோம் 6 வாரம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்.

0: நமது அலைவரிசைகளில் மாநில செய்திகளை தொடர்ந்து இசைக்கும் ஆரவாரம்.
1: அந்த இயரிங்க காட்டுங்க, போட்டுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
2: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
1: எங்க?
2: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
1: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
3: நோ ப்ரோக்கரேஜ்,
1: நோ ஹிடன் ஃபீஸ்.
3: ஒத்துக்கிறேன், உனக்கு இல்ல ஆப்க்கு.
1: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: 3 மாதங்களில் பணம் டபுள்.
6: ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா?
5: என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
7: நாளைக்கு இங்க இருக்காது.
6: நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
5: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதான்.
6: RBI சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் பண்ணி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
7: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
6: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்துதான்.
5: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க

0: கொல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின் வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்பர்ஸ் நிறுத்த சொல்லிடு, நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதுல பொசிஷன் பண்ணி யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம் என்று ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்ல இப்ப 3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும், இருந்தாலும் அவங்க மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்ப ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அவர் சரியாக பணியாற்றவில்லை, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ்னா அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பரா பண்ணலாம். ஆல்ரெடி 2 துறைகளுமே சொல்லிட்டோம், இபிலையும் சொல்லியிருக்கோம், இப்ப சிறைத்துறையும் சொல்லிருக்கோம். சிறைச்சாலைகள் தவறுகளும் நடக்கக்கூடாது, எந்தவித கைதிகளும் முறைகேடாக எதையும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. எந்தெந்த இடத்துல மாடர்னைசேஷன் பண்ணணும், சிசிடிவி அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எங்கெங்கெல்லாம் சிசிடிவி பொருத்த வேண்டிய தேவைகள் இருக்கு, அது இல்லாமல் ஜெனரேட்டர் வசதிகளும் வந்து கொஞ்சம் பழமையா இருக்குன்னா அதை புதுப்பிக்க வேண்டிய பணிகள் இருக்கும். தண்ணிகள் குடிநீர்கள் என்ன 1500 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் எப்படி செய்யணும், ஆரோ வாட்டர்ல கொடுக்கணும்னா என்னென்ன மாதிரி பண்ணணும். ஸோ இது அனைத்தையும் இன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய சிறைத்துறை டிஜிபி மற்றும் ஐஜி அவர்கள் அனைவருடன் சேர்ந்து மற்ற அதிகாரிகளும் சேர்ந்து ஆய்வு செய்தோம்.
0: ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கை முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: த தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமன்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி

0: பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல் மின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு லலித்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகில்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-10 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் பெங் யூ வியை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் அர்ஜுன் பபூட்டா, ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், இளவேனில் வாளறிவன் உள்ளிட்ட 26 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அபியுதய் அரோராவும், 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் லோகேஷ் சுப்பிரமணியும், மகளிர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சனன்யா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தவேக அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமா

0: பண்ணிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க,
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும். ஏற்பாடாயிடுச்சு.
0: எதுக்கு?
2: குட்டியோட ஃபீஸுக்கு.
0: காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடாயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
1: ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: 6:41 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மீண்டும் அரங்கேறுகிறது ஆரவாரம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

6:45. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் கேட்டுட்டு இருக்கோம். டென்த் அல்லது பிளஸ் டூ முடிச்சுட்டு பாலிடெக்னிக் அதாவது டிப்ளமோ படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு தான் இந்த தகவல். நம்ம திருச்சி சேதுராப்பட்டியில் உள்ள ஸ்ரீரங்கம் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான டிப்ளமோ முதலாம் ஆண்டு நேரடி இரண்டாம் ஆண்டு இதில் வந்து மாணவர்கள் சேரலாம் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. சேர விரும்பும் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரிலேயே வந்து 150 ரூபாய் செலுத்தி விண்ணப்பிக்கலாம். அப்படி நேரில் வர முடியாதவங்க www.tnpoly.in அப்படிங்கிற இணையதளம் வாயிலமாகவும் நீங்க விண்ணப்பிக்கலாம். டென்த் முடிச்சவங்க முதலாம் ஆண்டுலேயும் ஐடிஐ அல்லது பிளஸ் டூ முடிச்சவங்க நேரடியாக இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையில் நீங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த கூடுதல் தகவலுக்கு அலைபேசி எண் கொடுத்திருக்காங்க, இந்த எண்ணில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். 94 43 67 37 10 இந்த எண்ணில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். நல்ல பல தகவல்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
3: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: திருச்சி FM ரெயின்போ 102.1 ஆரவாரம் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் திருச்சிராப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு, வேலை தேடும் இளைஞர்களுக்கும் நிறைய சேவைகளை கொடுத்துட்டு வராங்க. அப்படி இந்த மையத்துக்கு நம்ம நேரிலே போய் சில சேவைகளை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நாம் அங்கே போனோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சேவைகள் புதிய வேலைவாய்ப்பு பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன், வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல் ரெனியூவல், கூடுதல் கல்வி தகுதிகளை பதிவு செய்தல் அடிஷனல் குவாலிபிகேஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், முகவரி மாற்றம் செய்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை திட்டம் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு நம்ம தகுதியுடையவராக இருந்தோம்னா நம்ம விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இந்த சேவைகள் அனைத்தையும் விண்ணப்பதாரர்கள் எவ்வித கட்டணமும் இல்லாமல் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnvelaivaippu.gov.in/npower என்ற முகவரி வாயிலாக நம்ம நேரடியாகவும் இலவசமாக செய்து கொள்ளலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தோட தொலைபேசி எண் இருக்கு. உங்களுக்கு கூடுதல் தகவல் வேணா நீங்க இந்த தொலைபேசி எண்ல தொடர்பு கொள்ளலாம். 0431 241 35 10. கேட்டு நினைச்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 இது ஆரவாரம்.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஆரவாரம். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில வேளாண்மையில் நீர் மேலாண்மை குறித்த நேர்முக நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கரம்பக்காடு எஸ்வி காமராசு அவர்கள். தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிப்பு குறித்த உரை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே நளினி அவர்கள். தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகளும் இடம்பெறும் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இன்று இரவு 7:25 நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 7 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு புதுடெல்லியில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியா வந்துள்ள நிலையில் ஜப்பானின் தொஷிமிட்சு நாளை இந்தியா வருகிறார். பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கவும் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை இந்தியா நடத்துவது குறிப்பிடத்தக்கது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை கனடா செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னி, வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழகத்தில் மருத்துவத்துறைகளில் காலி பணியிடங்கள் கண்டறியப்பட்டு உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் 24 மணி நேரமும் தரமான மருத்துவ சேவை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். வரும் 2028 ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் ஸ்குவாஷ் விளையாட்டு வீரர்கள் பதக்கங்களை வெல்ல தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரை சந்தித்தபோது பேசிய அவர், விளையாட்டு வீரர்களுக்கென அறிவியல் ரீதியான பயிற்சிகள், ஊட்டச்சத்துமிக்க உணவு, உயர்தர பயிற்சி முகாம், உளவியல் ஆலோசனை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்று கூறினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி குருபகவான் ஆலயத்தில் குரு பெயர்ச்சியையொட்டி திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு குருபகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு இடம்பெயர்கிறார். மும்பையில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக 206 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கியுள்ள மும்பை இண்டியன்ஸ் சற்று முன் 12 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.
1: நேரம் 7:02.
2: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம். கு அழகிரிசாமி அவர்களின் இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் நிறைவு பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன். ஏழ்மையின் உச்சத்தில் வாழ்ந்து வந்த வெள்ளையம்மாள் தன் இரு குழந்தைகளையும் உணவிட்டு காப்பாற்ற பெரும் சிரமப்பட்டாள். ஆனாலும் பசிக்காக யாரிடமும் கையேந்த கூடாது என்ற தன்மான உணர்வை பிள்ளைகளுக்கு கற்றுத்தந்திருக்கிறாள். நோய் வெள்ளையம்மாளின் உடலை தின்ன தொடங்கியது. வேலையில்லை, உணவும் இல்லை. பசித்து கிடந்த சிறுவர்களுக்கு கஞ்சி தருகிறான் வண்டிக்கார வேலப்பன். தாயின் அறிவுறுத்தல் தோற்றுப்போய் பசி ஜெயிக்கிறது. இளையவன் கையேந்தி கஞ்சியை வாங்கிக் கொண்டு இருப்பிடம் நோக்கி வருகிறான். சிறுகதையில் இனி
3: சிறுவர்கள் தொழுவுக்கு நடந்து வரும்பொழுதே, சி, ஊரா வீட்டுல கஞ்சி வாங்கிட்டு போறல்ல, கேவலம், இரு அம்மா கிட்ட சொல்றேன் என்றான் மூத்தவன். பசி என்பதற்காக அடுத்த வீட்டில் கஞ்சி வாங்கி குடிப்பது கேவலம் என்று அவர்களுக்கு அம்மா சொல்லி வந்திருக்கிறாள். அந்த நிலையில் இப்போது கஞ்சி சட்டியோடு போனால் அம்மா அடிப்பாள் என்று சின்னவனுக்கு தெரியும். இருந்தாலும் 2 நாளைய பசி அவனுக்கு பதிலாக அவனுடைய ஸ்தானத்தில் நின்று அண்ணனையும் அம்மாவின் உபதேசத்தையும் எதிர்த்து முழு பலத்தோடு போராடியது.
4: அம்மாவுக்கு சொல்லாதண்ணே, உனக்கும் கஞ்சி தாரேன்
3: என்று ஆசை காட்டினான் தம்பி. சி, நான் குடிக்க மாட்டேன் என்றான் அண்ணன். மேற்கொண்டு விவகாரம் பண்ணுவதற்கு தம்பையின் உடம்பில் ஆவி இல்லை. ஒன்றும் பேசாமல் அங்கேயே நின்று கஞ்சியை குடிக்க ஆரம்பித்து விட்டான். கேவலம், கேவலம் என்று சொல்லிக்கொண்டு சின்னவனை அடித்தான் பெரியவன். தம்பி ஒரு மடக்குத்தான் குடித்திருந்தான். அதற்குள் முதுகில் பலமாக அடிவிடவே ஒரு கையால் சட்டியை இடுக்கிக் கொண்டு மறு கையால் அண்ணனை திருப்பி அடித்தான் தம்பி. சண்டை முற்றிவிட்டது. கைகளால் அடித்தும் நகங்களால் பிராண்டியும் பல்லால் கடித்தும் சண்டை போட்டதன் பலனாக கஞ்சி சட்டி கீழே விழுந்து உடைந்து விட்டது. கஞ்சியெல்லாம் தெருப்புழுதியோடு ஐக்கியமாகிவிட்டது. ஏமாற்றத்தோடும் பயத்தோடும் அதை பார்த்தான் தம்பி. அண்ணனும் பார்த்தான். மண்ணில் கொட்டியதை இனிமேல் எடுத்து குடிக்க முடியாதே என்ற ஏமாற்றத்தினால் அவன் விட்ட பெருமூச்சில் அவனுடைய உயிரே வெளியே வந்து திரும்பியது. பெருமூச்சை தொடர்ந்து அடக்க முடியாத அழுகை வந்தது. அழுது விட்டான். அடுத்த வீட்டிலே வாங்கி சாப்பிடுவது கேவலம் என்று அம்மா சொல்லி வந்ததற்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமலே தானும் அப்படி சொல்லி அதை பிடிவாதமாக நிலைநாட்ட முயன்ற போது இப்படிப்பட்ட ஒரு பெரு நஷ்டம் ஏற்படும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு பசி 3 மடங்காகிவிட்டது. அர்த்தமில்லாத உபதேசம் செய்து அதன் மூலம் இப்போது கைக்கு எட்டியதை வாய்க்கு எட்டாமல் செய்துவிட்ட அம்மா.

பாபாவின் மீது அண்ணனுக்கு கோபம். இருவரும் தொழுவை நோக்கி ஓடி வந்தார்கள். அம்மாவிடம் வந்து பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதுதான் அப்படி ஓடி வந்ததன் நோக்கம். அம்மா முன்பு போலவே கிழிந்து போன பழைய கோணியின் கந்தலை போர்த்து கொண்டு படுத்திருந்தாள். வாய் ஒருபுறம் கோணி திறந்திருந்தது. கண்கள் பாதி மூடியிருந்தன. உடம்பிலே அசைவே இல்லை. இப்படியெல்லாம் அம்மா எத்தனையோ தடவை செத்துப்போகும் விளையாட்டை ஆடியிருக்கிறாள். அப்போதெல்லாம் அம்மாவின் மேல் விழுந்து செத்துப்போக வேண்டாம் என்று இருவரும் கூச்சல் போடுவார்கள். இப்போதும் அதே மாதிரி கூச்சல் போட்டார்கள். அம்மாவை அடித்தார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் சிரித்துக் கொண்டே, நான் செத்துப்போகவில்லை என்று சொல்லிய வண்ணம் கண்களை முழுக்க திறப்பது போல அம்மா இன்று திறக்கவில்லை. அதனால் சிறுவர்களுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. பிணத்தை போட்டு அடி அடி என்று அடித்தார்கள். அம்மா செத்துப்போகாத, செத்துப்போகாத அம்மா என்று கதறிக்கொண்டு அவளை கிள்ளி கிழித்தார்கள். சின்னவன் அவள் மீது கிடந்த கந்தல் கோணியையும் கோபத்தோடு இழுத்து தூர போட்டான். அம்மா முழு நிர்வாணமாக கிடந்தாள். எப்படியும் அம்மாவை எழுப்பி விடுவது என்ற உறுதியோடு சிறுவர்கள் உயிரை கொடுத்து போராடிக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு நேரம்தான் அடிக்க முடியும்? கை ஓய்ந்து போன தம்பி அம்மாவின் மேல் விழுந்து, அம்மா செத்து போகாதம்மா, அம்மா செத்து போகாதம்மா என்று ஓலமிட ஆரம்பித்து விட்டான். அவன் அழுவதை பார்த்து பெரியவனும் அம்மாவின் மேல் விழுந்து அழுதான். மாலை நேரத்தில் வெள்ளையம்மாளின் பிணத்தை எடுத்து தகனம் செய்வதற்காக சிலர் வந்து சேர்ந்தார்கள். நாலு பச்சை கட்டைகளையும் ஐந்தாறு தென்னை ஓலைகளையும் வைத்து ஒரு பாடை கட்டினார்கள். பிணத்திற்கு உடுத்துவதற்காக ஒரு கிழவர் புதிதாக வெள்ளை சேலை ஒன்றை வாங்கி கொண்டு வந்து தர்மமாக கொடுத்தார். தாயார் வெள்ளை வெளியர் என்று புதுச்சேலை கட்டியிருப்பதை சிறுவர்கள் அன்றுதான் முதன் முதலாக பார்த்தார்கள். ஆச்சரியத்தினால் அழுகையை ஒரு நிமிடம் நிறுத்தினார்கள். அவர்களுக்குள் ஏதோ ஒரு விதமான ஆனந்தம் கூட ஏற்பட்டது. மறுநிமிடம் தங்களுக்கும் அப்படி ஒரு புதுச்சேலை கிடைக்காதா என்று ஏங்கினார்கள். பிறகு அம்மா செத்து போனது ஞாபகம் வந்தது. பழையபடியும் அழத் தொடங்கினார்கள். வெள்ளையம்மாளின் பிணம் சுடுகாட்டுக்கு போய் சாம்பலாகிவிட்டது. இதையும் சிறுவர்கள் பார்க்கும்படி ஊரார் விடவில்லை. பார்த்திருந்தால் அம்மா மட்டுமல்லாமல் அழகான புதுப்புடவையும் சேர்ந்து தீயில் எரிந்ததற்காக சிறுவர்கள் அழுதிருக்க கூடும். பிணத்தை பாடையில் கொண்டு வந்து வைப்பதற்கு முன்பே வேலப்பன் சிறுவர்களுக்கு முறுக்கு வாங்கி கொடுத்து தன் வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டான். அங்கே இருவரும் வயிறார சாப்பிட்டார்கள். வயிறு நிறைந்த பிறகுதான் அம்மாவின் நினைவு முழு வேகத்தோடு வந்து சிறுவர்களின் நெஞ்சில் அடித்தது. வேலப்பனின் மனைவி, உங்க அம்மா வந்துருவாடா, அழாதீங்க, பேசாம இங்கே விளையாடிட்டு இருங்க என்று சொல்லிவிட்டு அவர்களின் துயரத்தை மறக்க வைக்க முயன்றாள். இரவு வந்ததும் அவள் விளக்கு ஏற்றினாள். வேலப்பனும் வீடு வந்து சேர்ந்தான். சிறுவர்களுக்கு சுடுசாதம் போட்டார்கள். அதன்பின் ஒரு பாயை விரித்து அதில் அவர்களை படுக்க வைத்தார்கள். சாக்குப்படுதாவிலேயே பிறந்த நாள் முதல் படுத்து உறங்கிய சிறுவர்களுக்கு பாய்ப்படுக்கை சொல்ல முடியாத பேரானந்தத்தை அளித்தது. இந்த பாயில் அம்மாவும் தங்களோடு படுத்துக் கொண்டால் இன்னும் ஆனந்தமாக இருக்குமே என்று நினைத்து அம்மா அம்மா என்று பழையபடியும் அழத் தொடங்கினான் சின்னவன். வேலப்பன் அவர்களை தூங்கும்படி நயமாகவும் இரக்கத்தோடும் சொன்னான். அவர்கள் இருவருக்கும் சேர்த்து ஒரு பழைய வேஷியை கொண்டு வந்து போர்த்திவிட்டு அரிக்கன் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துவிட்டு தானும் பக்கத்திலேயே ஒரு பாயை விரித்து படுத்து விட்டான். வயிறு பூரணமாக நிறைந்துவிட்டது. படுக்கையும் வழக்கம் போல அரித்து பிணுங்கும் கோணி அல்ல. அதே போல போர்வையும் கோணியாகவோ கந்தலாகவோ இல்லாமல் வேஷ்டியாக இருந்தது. இத்தனை வசதிகளும் ஒரு சேர அமைந்து விட்டதால் சிறுவர்கள் சுகமாக தூங்கிவிட்டார்கள். அதற்கு அப்புறமும் இரண்டு மணி நேரம் ஆகிவிட்டது. ஒரே நிசப்தம், தாங்க முடியாத குளிர், மழையாக கொட்டிக் கொண்டிருந்தது தை மாத பனி. போர்வையாக கிடந்த வேஷ்டி அவர்கள் தாறுமாறாக

0: புரண்டதால் தனியே விலகி சுருண்டு போய் ஒரு பக்கத்தில் கிடந்தது. சந்தர்ப்பவசமாக தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்ட வேலப்பன் சிறுவர்களை திரும்பி பார்த்தான். வெறும் கோவணத்தோடு குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த சிறுவர்களின் மீது மீண்டும் வேட்டியை இழுத்து போர்த்தினான். அப்போது அவன் கொஞ்சம் கூட எதிர்பாராதவாறு சிறுவர்கள் இருவரும் ஒரே குரலில் அம்மா என்று வீடே அலறும்படி கத்தினார்கள். வேலப்பனுக்கு இரத்த ஓட்டமே நின்று விட்டது போல இருந்தது. அதிர்ச்சியால் வாயடைத்து போய் நின்றான். அவன் மனைவி தூக்கத்தில் இருந்து துள்ளி விழுந்து எழுந்தாள். என்னவோ ஏதோ என்று எழுந்து உட்கார்ந்து விட்டார்கள். தைரியசாலியான வேலப்பனுக்கு அதிர்ச்சி நீங்கியது. கடவுளே, இந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு, இதுகளை இப்படி போட்டு சோதிக்கிறியே என்று வாய்விட்டு புலம்பினான். கணவனும் மனைவியும் வெகு நேரம் வரை என்னென்னவோ சொல்லி சமாதானப்படுத்தியும் சிறுவர்கள் அம்மாவை அழைப்பதையோ சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்து அம்மாவை தேடுவதையோ நிறுத்தவில்லை. அவள் கதவு மறைவிலோ சுவர் மறைவிலோ நிச்சயமாக ஒளிந்து கொண்டிருப்பதாகவே நினைத்து பயங்கரமாக கூப்பாடு போட்டு அழைத்தார்கள். ரெண்டும் ஏதாச்சும் கனா கண்டிருக்குமோ என்றாள் வேலப்பன் மனைவி. என்னன்னு தெரியலையே என்று சொல்லிவிட்டு தலையில் கை வைத்த வண்ணம் அப்படியே ஒரு சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து விட்டான் வேலப்பன். அவள் நினைத்தது போல குழந்தைகள் கனவு கண்டது உண்மைதான். ஆனால் இரண்டு சிறுவர்களும் ஒரே சமயத்தில் ஒரே கனவை கண்டார்கள் என்பதை நிச்சயமாக அவளால் நினைத்திருக்க முடியாது. யாரால் தான் முடியும்? சிறுவர்கள் தூங்கும் போது கனவில் அவர்களின் அம்மா வந்தாள். குழந்தைகள் இருவரையும் தனித்தனியாக வாரி எடுத்து முத்தமிட்டாள். அம்மாவின் புதுச்சேலையை குழந்தைகள் ஆசையோடு தொட்டு தொட்டு பார்த்தார்கள். என் கண்ணுகளா, இந்த சீலை இனி உங்களுக்குத்தான், உங்களுக்கு கொடுக்கத்தான் அம்மா வந்திருக்கிறேன், நான் செத்து போகல என்றாள் தாய். பிறகு குழந்தைகளை படுக்க வைத்தாள். அதன் பின் தான் உடுத்தி இருக்கும் புதுச்சேலையை அவர்களுக்கு போர்த்திவிட்டு பிறந்த மேனியோடு வெளியே நடந்தாள். அம்மா தங்களை விட்டு எங்கோ போகிறாள் என்பதை பார்த்தபோதுதான் சிறுவர்கள் வீடே அலறும்படியாக அம்மா என்று கத்தினார்கள். அந்த அளவில் அவர்களின் தூக்கமும் கலைந்து விட்டது. எழுந்து கண்களை திறந்து பார்க்கும் பொழுது எதிரே அம்மா இல்லை. சுடுகாட்டுக்கு போன பிறகும் அம்மா வீடு தேடி வந்து அவர்களுக்கு போர்த்திய அந்த வெள்ளை புடவையும் இல்லை. வேலப்பன் மட்டுமே நின்று கொண்டிருந்தான்.
1: கு. அழகிரிசாமி அவர்களின் இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ். ஜான்சன்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று 9 மணிக்கு ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் பிரசார் பாரதியின் மேனாள் துணை தலைமை இயக்குனர் மித்தாலி சட்டர்ஜி அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். நமது அலைவரிசைகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாம்சு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு

0: அதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் நடத்திய பேச்சுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கான அம்சமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இதற்கான அறிவிப்பினை அடுத்த சில மணி நேரத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிடுவார் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மீன்வளத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்த மண்டல ஆய்வுக் கூட்டம் நாளை மிசோரமில் நடைபெறவுள்ளதாக மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்று 32 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஸா கட்சே கூறியுள்ளார். குவஹாத்தியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் இந்த சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்றும் திருமதி ரக்ஸா கட்சே தெரிவித்தார். மேற்குவங்கத்தின் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சம்புநாத் குர்மியை விட 1,09,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் மின் தேவையும் உயர்ந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்கு தில்லி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் விவசாய குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். பீகாரில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சவுத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பசுமை நிதியம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வனப்பரப்பை அதிகரிப்பதில் இந்த நிதியம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறையும் என்றும் திரு விஜயகுமார் சவுத்ரி தெரிவித்தார். ஆந்திராவில் எபோலா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யகுமார் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தெலங்கானாவில் கோடை வெயிலின் தாக்கத்தினால் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாரங்கல், கரீம்நகர், நிஜாமாபாத் ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோகுலம்பா, கட்வால், ரங்காரெட்டி, சூர்யாபேட் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.

0: பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பாரத் பெட்ரோலிய கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சுக்மல் குமார் ஜெயின் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் விற்பனை தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாகத்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு சுக்மல் குமார் ஜெயின் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கான்கர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராஜ்சமந்த் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். இதில் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள ரஷ்யா யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் சுமீத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்ற இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆர்யாவீர் தேவான் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ் வெள்ளிப்பதக்கத்தையும், அபியுதய் அரோரா வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் ஷிவன் அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், லோகேஷ் சுப்பிரமணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் அனிகா துபே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷனையா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-6, 11-6 என்ற செட்கணக்கில் சீனாவின் ஏவ் ரியோக்ஸானை வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும், ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25.
2: உழவர் உலகம்
3: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி மணியை வளர்த்திட.
2: நிகழ்ச்சியில் இன்று வேளாண்மையில் நீர் மேலாண்மை நேர்முகம் பங்கேற்க

0: மாவட்டம் கரம்பக்காடு எஸ்வி காமராசு அவர்கள். தொடர்ந்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே நளினி அவர்கள் வழங்கும் மண்புழு உர தயாரிப்பு உரை, அறிவிப்புகள் ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் வேளாண்மையில் நீர் மேலாண்மை அப்படிங்கிறது பயிர்களோட வளர்ச்சிக்கு தேவையான தண்ணிய திறம்பட சேமிக்கிறது, அதோட அதை முறையா பகிர்ந்தளித்து வீணாகாம பயன்படுத்துறதுன்னு சொல்லலாம். இது விவசாய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதோட நிலத்தடி நீர் மட்டத்தை குறையாம பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. சரிங்க, வேளாண்மையில நீர் மேலாண்மை அப்படிங்கறதுல முக்கியமான உத்திகளா என்ன இருக்குன்னா, அதாவது சிக்கனமான முறையில தண்ணிய நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறது. அதுல நவீன நீர்ப்பாசன முறைகளா வந்திருக்கிறது சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம். இன்னொன்னு, நம்ம இடத்துலயே நீரை எப்படி சேமிக்கிறது, அதுக்கு பாதுகாப்பு முறைகளா நாம என்னென்ன செய்யணும், இந்த மாதிரி நிறைய உத்திகளை நாம கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்காடு எஸ்வி காமராசு ஐயா தன்னுடைய அனுபவங்களா வேளாண்மையில நீர் மேலாண்மை அப்படிங்கறத பகிர்ந்துக்கிறாங்க. இதோ உங்கள் செவிகளுக்கு.
2: வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு இணைந்து கொண்டு தன்னுடைய அனுபவங்களை நமக்கு ஆலோசனையா தர இருக்கிறாரு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவணம் அருகில் இருக்கக்கூடிய கரம்பக்காடு ஊரை சார்ந்த எஸ் வி காமராசு ஐயா. என்ன அப்படின்னா, வேளாண்மையில நீர் மேலாண்மை, ஏன்னா இன்னைக்கு வந்து தண்ணி ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது, அது மட்டும் இல்ல சொட்டு நீர் பாசனம் அப்படி இப்படின்னு நம்ம நிறைய போயிட்டோம். இப்ப இந்த வேளாண்மையில நிறைய தண்ணியை சிக்கனப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமும் கூட, அது குறித்து தன்னுடைய அனுபவத்தை நம்மளுக்கு ஆலோசனைகளா தர இருக்காரு. ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
3: வணக்கம்
2: ஐயா. நீங்க சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும்போது தண்ணி எப்படி பயன்படுத்துறீங்க, இன்னைக்கு எப்படி தண்ணி பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க.
3: வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மண்ணும் மலையும் மணி நீரும் அணிநிழல் காடும் உடையது அரண். நான் சிறுவனா இருந்த காலத்துல தண்ணி இந்த வடிகால் தான் பிரச்சனையா இருந்தது, வடிகால் தான் தேவையா இருந்தது. மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் காடு கலப்பால் உடையார் காடுன்னு சொல்லுவோம். இந்த ஆடு மாடுகளை மேய்க்கிறது அந்த காடுகளில் தான், ஏன்னா பிள்ளைலாம் தண்ணியாக நிற்கும். அப்போ காடுகளில் நான் இலைதலைகளை செடியை மேயும் ஆடு மாடு அங்கே கொண்டு விட்டுட்டு நான் அதை பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மாடு வரற்ற குச்சி, அந்த குச்சியை வந்து மண்ணில் குத்துனோன்னா லேசாக சும்மா ஒரு அடியில் குத்துனோன்னா அதுலேயும் தண்ணி பீலிட்டு அடிக்கும். முக்கால் அடி உயரத்தில் தண்ணி வந்து தன் தரையிலேருந்து மேலே பீலிட்டு அடிச்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அது தாத்தா பெரிய சம்மங்கூடு செஞ்சு கொடுத்துருவார், தென்னை கீர்த்திருக்கு பார்த்தீங்களா, அதை தச்சு சம்மங்கூடாக போட்டுவார். நம்ம உயரத்தோட பெருசாக இருக்கும், காலில் போய் இடிச்சுக்கிருக்கோம். அதை போட்டுக்கிட்டு காட்டில்
2: ஆடு மாடு,
3: ஆமாம், தொடர்ச்சியாக மூணு நாளைக்கு மழை பெய்யும். பருவமழை தொடர்ச்சியாக மூணு நாள் மேய ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வழி இருக்காது. அப்போ நாங்கள்லாம் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே போகணும், அதில் நான் சிறுவனாக வந்து போவேன். அப்போ ஒரு கையில வச்சு ஒரு குச்சி வச்சிருப்போம் மாடு வரட்டுறது, அந்த குச்சியை தன் தரையில குத்துனோம்னா காட்டுக்குள்ள அது அரை அடிக்கு மேல தண்ணி பீலிட்டு அடிக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் எங்கள் ஊர் வயல்லாம் இருக்கும். நான் சிறுவனாக என்ன பண்ணுவேன்னா, அந்த எங்கள் வயலுக்கு முன்னாடி காட்டிலேருந்து வர்ற தண்ணியை கொஞ்சம் தடுத்து கொஞ்சம் குளம் மாதிரி நிறுத்தி அதில் ஒரு சின்ன பாத்தி மாதிரி கட்டி அதில் வந்து காட்டில் உள்ள இலைதலை இருக்கிறதெல்லாம் போட்டு நெல்லை பாவி நட்டு ஒரு கட்டு கருது வர்ற அளவுக்கு நட்டு வச்சுருப்பேன். அப்புறம் வீட்டில் கருது இருக்கையில் அதையும் அறுத்துட்டு வருவாங்க. அப்படியெல்லாம் தண்ணி இருந்தது, தண்ணி இப்போ காட்டாத்தில் தண்ணியும் போயிட்டே இருக்கும். வயல்லாம் வாய்க்கால் தண்ணியும் அதில் கிணறு வெட்டி வச்சுருப்போம் கோடையில் சாகுபடி பண்ணுறதுக்கு, அந்த தண்ணியும் ஒன்றாவே நிற்கும். அதே மாதிரி மழை காலத்தில் புஞ்சை நிலங்களில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் 2 அடியில் தண்ணி நிற்கும் அந்த வாய்க்கட்டில். அப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, கிணறு வெட்டி போட்டோன்னா அந்த மழை காலத்தில் அப்புறம் அந்த 2 அடி தள்ளி நிற்கிறதுனால மேலே வந்து அந்த செம்மண் தான் இருக்கும், அதாவது கிட்டத்தட்ட 20 அடி ஆழம் வரைக்கும் அந்த செம்மண், அதுக்குள்ள தான் பாறை இருக்கும். அந்த கிணறு அப்படியே இடிஞ்சு கீழே போயிடும், தூர் அல்லணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிணறு பெரிய வாய்க்கட்டாக இருக்கு, வாய் இடிஞ்சு போயிடும். அப்போ பெரிய பனைமரத்தை வெட்டி அதில் போட்டுருவாங்க, குறுக்க போட்டு அதில் தான் இரவப்பற்றல் வைக்கணும். அதே மாதிரி பொங்கல் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழுக்கு முறை ஏறுவாங்க. எங்கள் கிணறு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வச்சு கட்டியிருப்போம் அந்த 20 அடி வரைக்கும் உடையாமல் இருக்கிறதுக்கு. அதில் வந்து தன் தரையிலேருந்து 2 அடி 3 அடி ஆழத்தில் தண்ணி கிடக்கும். நாங்கள் வந்து வழுக்கு முறை ஏறிட்டு அந்த கிணத்துல எது தோட்டத்தில் உள்ள கிணத்துல 2 அடி ஆழத்தில் குளிச்ச அனுபவம்லாம் உண்டு.
2: சரி, இப்படி தண்ணி அப்படியே அபரிவிதமாக கிடைச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு தண்ணிக்காக சிரமப்படுற காலத்திலையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன இதுக்கு இடையில என்ன இங்கே காணாப்போயிருச்சு நீங்கள் நினைக்கிறீங்க?
3: இது அடிப்படையாக விளங்குறது வந்து பருவநிலை மாற்றம், மழைப்பொழிவு குறைவு இயற்கையே. அதாவது வந்து இந்த எல்நினோ லால்நினோன்னு எல்லாம் சொல்கிறாங்க விஞ்ஞானத்தில். இந்த பருவநிலை மாற்றங்கிறது 25 ஆண்டுகளுக்கு

0: ஒரு சுழற்சி வந்து மாறிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. அந்த பருவநிலை மாற்றத்தினால அடிப்படையான மழைப்பொழிவு குறைவு ஒன்று. அடுத்து வந்து நம்முடைய கிட்ட உள்ள தண்ணீர் சிக்கனங்கிறது, தண்ணீர் சேமிப்பு, மழை நீர் அறுவடைங்கிறது நம்ம கிட்ட குறைஞ்சி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த செங்கல் மாவட்டத்தெல்லாம் வந்து ஏரிகள் மாவட்டம்னு சொல்லுவாங்க. புதுக்கோட்டை மாவட்டமே அவ்வளோ கண்மாய்கள் இருக்கும். நம்மளோட பாரம்பரிய அறிவு, நம்மளோட தமிழோட மரபு என்னன்னா, ஒரு ஏரியில் நிறைஞ்ச தண்ணி அது அப்படியே போய் அடுத்து நேராக ஆறுக்கு போகாது. அதனுடைய ஏரி கழிமுக பகுதி வந்து அடுத்த ஏரியோட தொடர்ச்சி இருக்கும். அதனுடைய கழிமுக பகுதி அடுத்த நிலையில், ஏன்னா அந்த உயரத்துக்கு இணையான ஏரிகள் இருக்கும். மேல்மட்டத்தில் ஒரு ஏரி இருக்குன்னா அதோட கழிமுக பகுதி அதுக்கு கொஞ்சம் பள்ளமான ஏரிக்கு போகும். அந்த தண்ணி போய் கழிமுக பகுதி வந்து அடுத்துக்கு பள்ளமான ஏரிக்கு போகும். இப்படி போய் கடைசி நிலையில் தான் வந்து ஆறுக்கு போகும். இது வந்து படிப்படியாக நம்முடைய பாரம்பரிய அறிவியல் படி இதை வந்து நம்ம முன்னோர்களை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம். நிறையா ஏரிகள் வந்து காணாமே போயிருச்சு. இப்போ எங்கள் புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளங்கள் நகர்ப்புறத்தில் மன்னர் வெட்டியிருந்ததாக சொல்கிறாங்க. நிறையா குளங்களை தூத்துட்டு தான் அரசு கட்டிடங்களே உருவாகியிருக்கு. அது மாதிரி வந்து நிறையா நம்ம எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அந்த சேமிக்கிற இடத்த பூரா நாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டோம். அது தண்ணிக்கான சேமிப்பாக இடமா இல்லாமல் நாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டோம். அது ஒரு காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரிகளை வந்து தமிழில் அழகாக சொல்லுவாங்க, ஏந்தல்பாங்க. மண்ணு மேலே தண்ணியை ஏந்தி நிற்கிறதுனால அதுக்கு பேர் ஏந்தல்கள். அதே போல் காடுகள் இருந்தது. ஒவ்வொரு ஊர்களையும் பார்த்தீங்கன்னா சாமி சோலைகள்னு சொல்கிறது, கோயில் காடுகள்னு வந்து அது இயற்கையே வந்து எப்படின்னா ஒரு வரையறை வச்சுருப்பாங்க. அதாவது வந்து இன்றைக்கி வந்து அரசாங்கம் சட்டம் போடுது, காட்டை பாதுகாக்கணும், இந்த இடத்துல மண் எடுக்கக்கூடாது. ஆனால் மனிதர்கள்கிட்டே ஒரு இயற்கை கட்டுப்பாடு என்ன இருந்ததுன்னா, சாமி சோலை அதாவது கோயில் காட்டில் வந்து ஒரு குச்சி கூட சொல்லி எடுக்க மாட்டாங்க, அதில் உள்ள மரத்தை வெட்ட மாட்டாங்க. அது இயற்கையாக பாதுகாக்கப்பட்ட பகுதி, அது அறிவிக்கப்படாத பாதுகாக்கப்பட்ட பகுதி. அதில் உள்ள மரங்கள் காடுகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தாங்கல்னு பேர். ஏன்னா மழை நீரை வந்து நேராக மண்ணுக்குள்ள போகாமல் அது வேகமாக போய் மண்ணுக்குள்ளே கீழே இறங்கி அந்த மரங்களை அதை தடுத்து நிறுத்தி அந்த இலைகள் மூலமா மர கிளைகள் மூலமா ஒழிஞ்சு மரத்தோட தூர் பகுதியில் போறதுனால அந்த காடுகளுக்கு தாங்கல்னு பேர். இதெல்லாம் நம்ம தமிழ்ல தான் இந்த மாதிரி சொல்லாடலே பார்க்க முடியும். இந்த மரபுவழி அறிவையும் மரபுவழி அந்த அமைப்பு முறையையும் வந்து நம்ம மாத்திட்டோம். தண்ணியை நம்ம நிறைய வீணடிச்சிருக்கோம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த வயல்கள்ல சின்ன சின்ன அதாவது 10x10 கிணறு வெட்டி இருப்போம். அதை வச்சு 1 ஏக்கர் சாகுபடி பண்ண முடியும். ஏன்னா மண்ணும் அந்த வாய்க்காலும் தரையோட வந்து அந்த தண்ணி நிற்கும். மழைக்காலங்களில் அது கோடை காலங்களில் ஒரு அடி 2 அடி கீழே நிற்கும். அதுக்கப்புறம் ஊறி வந்துடும். அந்த தண்ணி ஊறி மறுபடியும் வந்துடும். காலில் ஒரு ஊற்றி அரைச்சோம்னா சாயந்தரம் ஒரு ஊற்றி அரைச்சோம்னா 1 ஏக்கர் விவசாயம் பண்ணிவிடுவோம். அந்த அளவுக்கு வந்து தண்ணி இருந்தது. இப்போ வயலில் உழுதுட்டுருக்கோம், என்ன பண்ணுவோம்னா குளத்தில் வந்து அந்த தண்ணி அப்படி ஒதுக்கி விட்டுட்டு அந்த தண்ணி அள்ளி குடிச்சிருக்கோம். குடிச்சிட்டு போய் வயல் உழுதுருக்கோம், அந்த கிணத்துல உள்ள தண்ணி அள்ளி குடிச்சிருக்கோம். அன்னைக்கு அந்த குளத்து தண்ணியெல்லாம் யாரும் எந்த கேடும் பண்ணலை. அதை தான் குடிச்சு தான் விவசாயம் பண்ணோம், வேலை பார்த்தோம். அவ்வளோ சுத்தமாக வந்து இருந்தது. இப்போ இன்னைக்கு இருக்கிற தண்ணி வந்து இந்த அசுத்தமாக்கப்பட்டிருக்கு மனிதருடைய செய்கையினால. நம்முடைய நுகர்வு தன்மை அதிகமானதுனால அது அசுத்தமாகவும் மாறிடுச்சு.
1: கரெக்டாக சொன்னீங்க. அதாவது என்ன காரணங்களால நம்ம கிடைச்ச செல்வத்தை இழந்திருக்கோம் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செல்வத்தை, அதாவது கொஞ்சம் தண்ணீர் செல்வத்தை எப்படி வேளாண்க்கு பயன்படுத்துறது, என்னென்னலாம் செஞ்சால் நீர் சிக்கனத்தை கம்மி பண்ணி வேளாண்மை செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க.
0: அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி அவங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உலகத்தில் உள்ள மொத்த தண்ணீருடைய பகுதி பார்த்தீங்கன்னா 3 விழுக்காடு தான் தண்ணி. அதில் 2 விழுக்காடு வந்து பனிக்கட்டிகளாக வந்து இருக்கு, கடல் நீராக இருக்கு. 1 விழுக்காடு தான் நம்ம பயன்படுத்துகிற சுத்தமான தண்ணி. அப்போ இதுல இருந்து தெரியும் தண்ணியுடைய அவசியமும் தேவை என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ அதனால வந்து பொதுவாக வந்து விவசாயத்தில் எப்படி அதை சிக்கனமாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு, அன்னைக்கு வந்து தண்ணி தேவையான இருந்தது, வாய்க்காலில் போய் பாஞ்சது பெருகிச்சு, நம்ம தண்ணியுடைய கஷ்டம் இல்லாமல் விவசாயம் பண்ணோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பயிருக்கு எவ்வளோ தண்ணி தேவைங்கிறது அன்னைக்கு நமக்கு அறியலை, அறிவியல் ரீதியாக நம்ம தெரியலை. இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருச்சியில் உள்ள பாசன மேலாண்மை பயிற்சி நிலையம் துவாக்குடியில் இருக்கு பார்த்தீங்களா, IMTA-னு சொல்ற பாசன மேல பயிற்சி நிலையத்தில் 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அப்போ ஒரு நெல் பயிருக்கு எவ்வளோ தண்ணி தேவை, 1 கிலோ அரிசி உற்பத்தி பண்ணால் எவ்வளோ தண்ணி செலவழிக்கிறோம், மனிதனுடைய ஒரு நாளை தேவை என்ன, எத்தனை லிட்டர் தண்ணி தேவை, அதே மாதிரி 1 கிலோ சர்க்கரை உற்பத்தி பண்ண எவ்வளோ தண்ணி செலவழிக்கிறோம், 1 கிலோ எண்ணெய் உற்பத்தி பண்ண எவ்வளோ செலவழிக்கிறோம், அந்த புள்ளிவரமெல்லாம் நான் அந்த பயிற்சியில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போவே தண்ணீர் வந்து பயிருக்கு கொடுக்கணும். பொதுவாக ஒரு அடிப்படையில் ஒரு கருத்தியல் என்னன்னா, தண்ணீர் வந்து பயிருக்கேன்றி மண்ணுக்கல்ல. நீங்கள் உலகத்தில் உள்ள தண்ணியெல்லாம் தட்டி கொண்டாந்து மண்ணுக்கு கொடுத்தாலும் மண்ணுக்கு பத்தாது. அப்போ அதுக்கு தண்ணி கொடுக்க முடியாது, நம்மளால் கொடுக்கவே முடியாது. அந்த பயிர் எவ்வளோ எடுத்துக்கணுமோ அதுக்கு தேவை என்னவோ அந்த அளவுக்கு கொடுத்தாலே போதும். அதுக்கு மேலே தண்ணினாலும் அதோடய பயிரோட வளர்ச்சியை பாதிக்கும், அது எந்த பயிராக இருந்தாலும். அதனால் இப்போ நம்ம ஒரு பயிருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்தா போதுமானது. ஏரியில் வச்சு பாய்ச்சணும், கிணறுல வச்சு தண்ணி பாய்ச்சணுங்கிறது பதிலாக இன்றைக்கி வந்து ஒரு பயிருக்கு எவ்வளோ தண்ணி தேவை, எவ்வளோ அளவு தேவை, 1 ஏக்கரில் எவ்வளோ பயிர் வச்சுருக்கோம், அந்த பயிருக்கு எவ்வளோ தேவைங்கிறத துல்லியமாக கணக்கிட்டு பண்ணுறது தான் அந்த துல்லிய பண்ணையம். அதாவது வந்து சொட்டு நீர் பாசன முறைகள் துல்லிய பண்ணைங்கிறது வந்தது. அரசாங்கமே முன்முயற்சி எடுத்து இருக்கிற நிலப்பரப்பை, பாசன பகுதியை, விவசாய பகுதியை சொட்டு நீர் பாசன அமைப்பு முறை

0: உருவாக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து அவசர தடை சட்டத்தை விலகிட்டு விவசாயத்தை பண்ண சொல்லணும்.
1: நீ சொல்றது பெருங்கடவால இருக்கு.
0: கண்டிப்பா அதை செய்யணும், காலத்துடைய கட்டாயம் அது. இப்ப எங்க ஊர்ல நாங்க எங்க புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்துல நாங்க ஆலங்குடி பகுதியை சார்ந்தவங்க, அதாவது டெல்டா மாவட்டத்தை ஒட்டிய பகுதி. எங்க ஊரை தாண்டிதான் காவிரி ஆறு போகுது. அதுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து எங்க நிலப்பரப்பு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்க வந்து தண்ணீர் மட்டம் எவ்வளவு அடி ஆழத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க?
1: ஒரு 100 அடி.
0: 100 எல்லாம் போய் தாண்டிடுச்சு.
1: காவிரி பக்கத்துல ஓடுதீங்க?
0: ஆமா ஓடுதுதான். காவிரி வந்து எங்க தோட்டத்துல இருந்து 1000 அடி தூரத்துலதான் காவிரி ஆறே போகுது. ஆனா எங்க ஊர்ல வந்து 200 அடிக்கு கீழே நீர்மட்டம் இருக்கு எங்க ஊர்லயே. அதை தாண்டினா 300 அடி, 500 அடி, 1000 அடி எல்லாம் போர்வெல் போட்டாங்க. ஒரு போர்வெல் போட்டு ஒரு மோட்டர் ஏத்தி இறக்கம்னா 2 நாள் ஆகுது. 2 நாள் சாப்பாடு கட்டி கொண்டாந்து வச்சுட்டு அந்த மோட்டரை ஏத்தி இறக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து நீர்மட்டம் அவ்வளவு ஆழத்துக்கு போயிருச்சு. ஒரு 3 நாளைக்கு தொடர்ச்சியா வந்து மின்சாரம் இல்லைன்னா அந்த பகுதியில ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனையும் தண்ணியெல்லாம் செத்துடும். ஏன்னா 300 அடியிலேருந்து கீழே தண்ணி கொண்டு வரணும். இப்போ என்னோடய வயசு கிட்டத்தட்ட 50 நான் கடந்திருக்கேன். நான் வந்து ஒரு 15 வயசில் 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த நீர்மட்டமோ அந்த நீர் வளமோ இப்போ நம்ம பகுதியில் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம இழந்திருக்கோம்.
1: அப்போ நம்ம நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கோம். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் விவசாயத்துக்காக சிக்கனமாக பயன்படுத்தணும். ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் நெல் பயிர் போட்டீங்க அப்படின்னா தண்ணி கட்டி தானேங்க ஆகும். நீங்கள் மண்ணுக்கு இல்லைன்ட்டீங்க, அதில் நான் கொண்டு எப்படி பயிருக்கு கொடுக்க முடியும் அதை சொல்லுங்கள்.
0: அது நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் காய்ச்சலும் பாய்ச்சலும் தான். அதாவது வந்து முழு நேரமாக தண்ணி கட்டலாம் வேண்டியதில்லை. எந்தெந்த காலகட்டங்களில் வந்து தண்ணி அதுக்கு அதிகமான தேவை இருக்குங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு அழகாக அறிவியல் பூர்வமாக நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆரம்பத்தில் நெல் வளர்றதுக்கு அந்த வேர் விடுறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலும், அந்த காற்றோட்டம் இருந்தால் தான் நெல் பயிர் வேர் நல்லா வளரும். அதனால வந்து ஆரம்ப கட்டங்களில் தண்ணி அதிகம் தேவைப்படாது. சூழ் கட்டுற தருவோம், அதாவது வந்து கதிர் பிடிக்கிற தருணத்தில் தான் நெல்லுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படும். அந்த நேரத்தில் தண்ணி கூட கொடுத்தா மட்டும் போதும். அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஒன்று என்ன ஒன்று முடிஞ்ச வரைக்கும் வந்து நமக்கு வந்து தானிய பயிர்கள் உணவு உற்பத்தி பயிர்கள் தேவையான அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம், நிறைய உணவு உற்பத்தி பண்ணியிருக்கோம். அதனால வந்து எல்லாருமே நெல் தான் போடணுங்கிறது இல்லாமல் மாற்று பயிர்களுக்கு, அதாவது தண்ணீர் சிக்கனமுள்ள பயிர்களுக்கு வந்து விவசாயிகள் மாற வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாகவும் இருக்கு. நம்ம அதுக்கு வந்து நம்மளை மாற்றிக்கணும், இல்லைன்னா காலம் நம்மளை மாற்றி வச்சிரும்.
1: சரிங்க, இப்போ நம்ம பணப்பயிர்கள்லாம் பண்ணுறோம், முக்கியமாக நெல் கூட மாற்றிக்கங்க அப்படின்றீங்க. கரும்பு இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கும் வந்து ஃபுல்லாக தான் பாய்ச்சிரும். இப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாற்று வழி சொல்கிறீங்க?
0: இல்லை அதுக்குமே சொட்டு நீர் பாசனம் இருக்கு, அது மண்ணிலே புதைச்சிடலாம். கரும்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர்,
1: கரும்பு தென்னை
0: எல்லாத்துக்குமே இருக்கு. நீங்க ஒவ்வொரு பயிருக்கும், அதாவது வந்து அதில் சொட்டு நீர் பாசனத்தில் இன்லைன் ட்ரிப்பு ஆன்லைன் ட்ரிப்னு இருக்கு. உள்ளறவே வந்து ரொம்ப குறைவாக தண்ணி உள்ள இடத்துல, ரொம்ப அழுத்தம் குறைவாக உள்ள இடத்துல இன்லைன் ட்ரிப்பு, அதாவது சொட்டு சொட்டாக வர்றது. அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் நல்லா தேவை அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது ஆன்லைன் ட்ரிப்பு, அது மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டு விதமாக இருக்கு. எது செஞ்சாலும் சொட்டு நீர் பாசனத்தில் செய்யணும். அடுத்து தெளிப்பு முறைகளும் இருக்கு. இப்போ ரெயின் கண்ணெல்லாம் இருக்கு, ஒரு 10 நிமிஷத்தில் 1/2 ஏக்கரை வந்து சுற்றி வந்துடும் அந்த ரெயின் கண்ணுங்கிறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா பணுக்கிற விதமாக இருக்கும். 10 நிமிஷம் தான், ஒரு 1/2 ஏக்கரை சுற்றி வந்துடும். அடுத்த 10 நிமிஷத்தில் அடுத்த பகுதியை சுற்றி வந்துடும். அது மாதிரி தெளிப்பு நீர் பாசனமும் செய்யலாம்.
1: இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் முதலீடு அதிகமாக
0: இல்லை, முதலீடு இருந்தாலும் அரசு மானியத்தில் நிறையா திட்டங்கள் இருக்குது. அரசு வந்து மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் திட்டங்கள் நிறையா இருக்குது. அது சொட்டு நீர் பாசனத்துக்கு அவ்வளோ திட்டங்கள், மானிய திட்டங்கள் இருக்குது.
1: சரிங்க, இப்போ நீங்கள் அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த குழாய்கள் இருக்குல்ல, அந்த குழாயை எத்தனை வருடத்துக்கு பயன்படுத்தலாம்?
0: நீங்கள் அதில் வந்து மெயின் லைன் சொல்லுவோம். மெயின் லைன்னா அது ஒரு முதன்மையாக வந்து அந்த மோட்டார் கிணறுலேருந்து போர்லேருந்து எடுத்துட்டு அந்த பகுதிகள் கொண்டு போகிறது மெயின் லைன் சொல்லுவோம். அந்த அமைப்பெல்லாம் அதில் சப்மெயினும் வரும். அதில் அது வரைக்குமே அது பயன்படுத்திடலாம். அது எவ்வளவு காலம், ஏன்னா மண்ணுக்குள்ள கீழே இருக்கிறதுனால அது சேதம் ஆகுறது இல்லை. பிவிசி பைப்பு தான் புதைக்க போறோம். மெயின் லைனோ சப்மெயினோ வந்து எந்த சேதமும் ஆகுறது இல்லை, மண்ணுக்குள்ளே இருக்கும். அதுலேருந்து வெளியில் எடுக்கிற குழாய்கள் லேட்ரல்னு சொல்றோம். அந்த லேட்ரல் வந்து 12 mm 16 mm இருக்கும். பெரும்பாலும் தண்ணி நல்ல வசதி இருந்தால் 16 mm போட்டுக்கலாம். அது வந்து எல்லா பயிருக்கும் எல்லா காலத்துக்கும் ஏற்றதாக இருக்கும். அந்த 16 mm போட்டோம்னா அந்த லேட்ரல் அதுலேருந்து மினி லேட்ரல்லாம் வரும். அப்போ தென்னைக்குனா ஒரே இடத்துல 4-5 வயர் போட்டு அந்த மினி லேட்ரல் போட்டு போடலாம், இல்லாட்டி டீ டேப் போடலாம். அதே மாதிரி வந்து ரொம்ப காய்கறி பயிர் அப்படின்னா அது இன்லைன் ட்ரிப்பு, அது சொட்டு சொட்டாக வர்றது, அது ரொம்ப தண்ணி குறைவாக இடத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்தலாம்.
1: ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு,
0: கண்டிப்பாக இருக்கு.
1: சரிங்க, எனக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்க சொன்னீங்க முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு 35 வருடத்திற்கு முன்னாடி மழை நிறைய பெஞ்சது, 3 நாள் கூட அடமலை பெஞ்சது அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா அறிவியலாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வருட வருடம் பெய்யக்கூடிய மழை அளவு வந்து கரெக்டாக தான் இருக்கு. 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல எவ்வளவு மழை பெஞ்சோ அதே மழை தான் இன்னைக்கும் பெய்யுது அப்படின்றாங்க. அதை பத்தியான உங்களோட கருத்து என்ன? இல்ல நம்ம மழைநீர் சேகரிப்பை இனிமேட்டு நம்ம எப்படி செஞ்சுக்கலாம் அப்படி பெய்யுது அப்படின்னா?
0: சொல்றது சரி, வந்து அரசுக்கு ஒரு பெரிய சவால் இருக்கு, அரசுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய சவால் இருக்கு. பருவநிலை மாற்றத்தினுடைய விளைவுகளில் முதன்மையானது மழைப்பொழிவு. இந்த மழைப்பொழிவில் என்ன நடந்திருக்கு இப்போ அப்படின்னா, அதாவது வந்து ஒரு ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய சராசரி மழை அளவு பெய்யும். நீங்கள் கணக்குலாம் சரிதான், ஒரு ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை அளவு சராசரி மழை பெய்யும். அது

0: எப்படி பெய்யுங்கலாம் கேள்வி. அது என்ன பிரச்சனைனா, ஒரு ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை ஓரிரு நாள்ல பெய்யும். ஓரிரு நாள்ல பெய்யல, நீங்க எந்த அண்டா உண்டா வச்சும் அதை பிடிக்க முடியாது.
1: என்ன செய்யணும்?
0: அதான் சொல்ல வரேன். ஓரிரு நாள்ல பெய்யும். பருவநிலை மாற்றத்தோட விளைவுகளை நான் சொல்றேன். ஒரு ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை அளவு சராசரியா பெய்யணும். இப்ப வந்து ஜூன் ஜூலைல இத்தனை மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, ஆகஸ்ட் செப்டம்பர்ல பெஞ்சிருக்கு, அடுத்த பருவநிலை காலத்துல எவ்வளவு பெஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு நம்ம வரையறை வச்சுக்குவோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நீங்க வந்து சரியான கோடை நேரத்துல இப்ப புயல் சின்னம் உருவாயிருக்கு, இப்ப அக்னி நட்சத்திரம் வெயில் அடிக்க வேண்டிய நேரம் இப்ப கோடையில வந்து உருவாயிருக்கு. இப்ப இந்த மழை பொழிவுனால எந்த பயனும் விளைய போறதில்ல. ஆனா கொஞ்சம் வெப்பத்தை கொஞ்சம் தணிக்கும் அவ்வளவுதான். இது பருவமழை காலங்கள்ல அந்த மழை பெய்யறது இல்ல. அப்ப அறுவடை நேரத்துல வந்து மழை பெஞ்சும், சாகுபடி நேரத்துல மழை பெய்யாம போறது இந்த பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு, அந்த ஓரிரு நாள்ல பெய்யறத நம்ம எந்த அண்டா குண்டா வச்சும் பிடிக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இது பெய்யற மழையை வந்து கடற்கரை ஒட்டிய பகுதியில பெய்யும். சமவெளிகள்ல பெஞ்சாதான் அது வந்து நீரோடையா வாய்க்கால ஆறுகள்ல அங்கே குளங்கள்லாம் பெருகி வந்து கடைசி நேரத்துல கடலுக்கு வரும். ஆனா இப்ப உள்ள இந்த பருவநிலை மாற்றத்தினுடைய விளைவு கடலை ஒட்டிய பகுதியில பெய்யும். பெஞ்ச உடனே கடல்ல போய் கலந்துரும். அப்ப நிலத்தடி நீர் மட்டும் உயராது, குடிநீர் பிரச்சனை வரும், சாகுபடி நில தண்ணீருக்கான பிரச்சனை வரும். இதை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். இதை நம்ம வந்து யாருக்கோ வந்து விருந்துன்னு ஒதுங்க முடியாது, எதிர்கொண்டுதான் ஆகணும்.
1: ஒரு சமூகமா எல்லாத்தோடைய கூட்டு பொறுப்பு உங்களை.
0: ஆமா,
1: சிறப்பு ஐயா. இதுவரை எங்களோட இணைஞ்சுக்கிட்டு வேளாண்மையில எப்படி நீர் மேலாண்மை செய்து கொள்வது, அதுக்கு சொட்டு நீர் பாசனம் ஒன்றே வழி, மழை நீர் சேகரிப்ப ஒரு சமூகமா எல்லாரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி
1: ஐயா. இப்ப இந்த மழை நீர் சேகரிப்பு குறித்தோ அந்த சொட்டு நீர் பாசனத்துல எந்த பயிர் நல்லா இருக்கும் அப்படின்னு சில விவசாயிகளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், உங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும்னு விரும்பலாம். அப்ப உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
0: 9943334336 இதில் வாட்ஸ்அப் இருக்கு. பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, நான் அதில் வாட்ஸ்அப்பில் பதில் சொல்கிறேன்.
1: அதாவது நேர்களை திருப்பியும் சொல்கிறோம், குறிச்சிக்கோங்க. 99 433 433 76.
2: நாம கொடுக்கக்கூடிய தண்ணி மண்ணுக்கு இல்ல பயிருக்கு தான். பயிரோட வளர்ச்சிக்கு தேவையான தண்ணி அளவை மட்டும் நாம கொடுத்தா நிச்சயமா நீர் சிக்கனத்தை அந்த இடத்துல நாம கடைபிடிக்க முடியும். இன்னொன்னு, குறைஞ்ச தண்ணியிலேயே வளரக்கூடிய பயிர்களை மாத்தி மாத்தி நாம சாகுபடி செய்யறது மூலமாவும் தண்ணீர் தேவைய சமநிலைப்படுத்த முடியும் அப்படின்ட்டு தன்னுடைய விவசாயத்துல நீர் மேலாண்மைய எந்த அளவுக்கு கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படிங்கறத இதுவரைக்கும் ரொம்ப அழகா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்காடு SP காமராச ஐயா அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து மனோட ஆரோக்கியத்தையும் விவசாயத்தையும் மேம்படுத்துற இயற்கை உழவர்கள் யாரு அப்படின்னா மண்புழுக்கள் தாங்க. இந்த மண்புழுக்கள் மண்ணை தொலைச்சி காற்றோட்டத்தை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம கரிம கழிவுகளை சிதைச்சி சத்துமிக்க மண்புழு உரமா மாத்துறது, அப்புறம் மண்ணோட நீர் தேக்கும் திறனையும் மேம்படுத்துறதுல மிகப்பெரிய சாமர்த்தியசாலி நம்ம மண்புழுக்கள் தாங்க. சரிங்க, இந்த மண்புழுக்கள்ல எத்தனை வகை இருக்கு? பொதுவா மண்ணில வாழ்ந்து உயிர்ம பொருட்களை உண்டு அவற்றை செரித்த வடிவில் கழிவா வெளியேறதுதான் மண்புழு உரம்னு சொல்றோம். இத பத்தி எடுத்து சொல்றாங்க நாமக்கல் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே நளினி அவங்க.
3: இங்க எல்லாருக்குமே தெரியும் மண்புழு பத்தி, மண்புழு உரத்தை பத்தி தெரியும். அதாவது எந்த பண்ணை கழிவுகளும் அல்ல எல்லா வீட்டு கழிவுகளையும் ஒரு உரமா மாத்துறதுக்கு வந்து மண்புழு உபயோகிச்சோம்னா அது வந்து மண்புழு உரம்னு சொல்றோம். மண்புழு வந்து உழவனின் நண்பன் என்றும் நிலத்தின் குடல் என்றும் இயற்கையின் கலப்பு என்றும் நம்ம நல்லா வர்ணிக்கிறோம். மண்புழு வந்து மண்ணுக்குள்ள இருந்துகிட்டே ஆரவாரமின்றி பல புதிய பெரிய சாதனைகளை வந்து நமக்கு பண்ணுது. நம்ம இப்பதான் அதை வந்து கருத்தில் கொண்டு அதை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பயோகோல்டு, அதாவது மண்ணியல் தங்கம் என்றும் அழைக்கிறாங்க. அதாவது மண்ணில் இருக்கிற முதுகெலும்பில்லாத புழுக்கள்ல வந்து இருக்கிறது 80% புழுக்கள் வந்து மண்புழுக்கள் தான். நம்ம உலகத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3627 மண்புழு வகைகள் உள்ளன. அதுல இந்தியால மட்டும் 464 வகை உள்ளன. அதுல வந்து நம்ம நாட்டுல இருக்கிறதுல 45 வகையான மண்புழுக்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம கொண்டு வரப்பட்டதாக இருக்குது. மண்புழுவர்கள் மண்ணுக்கு அதன் மூலம் மனிதனுக்கு ஆற்றும் தொண்டு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அதன் உரம் வந்து எப்படின்னா தாவர வளர்ச்சி மற்றும் விளைச்சலுக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் மண்ணின் இயற்பியல், இயற்பியல்னா அது மண்ணோட இறுகுத்தன்மை, அதாவது இறுக்கமா இருக்குதா இல்ல பொல புலன்னு இருக்கா மண் எப்படி இருக்கு, அதுதான் இயற்பியல். வேதியியல்னா ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஒரு சத்து ஃபிக்ஸ்டா இருக்கும், ஒரு சத்து ரிலீஸ் ஆகும், சீக்கிரமா அப்சார்ப் ஆகும். அந்த மாதிரி வேதியியல் தன்மை மற்றும்

உயிரியல் தன்மைனா என்னன்னா, நிறைய மைக்ரோ இது மண்புழு இருக்கிறதுனால ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் வந்து அதிகமாகிறதுனால உயிரியல் தன்மையும் மேம்படுது. அதனால மண் வந்து தரமான மண்ணாக மாறுகிறது. இப்போ வந்து மண்புழு தயாரிக்கிறதுக்கு நிறைய நிலைகள் உண்டு. அதுல நிலை ஒன்று, மட்கக்கூடிய கழிவுகளை சிறு சிறு துண்டுகளாக நம்ம மாற்றலாம். அந்த மாதிரி உலோகம், கண்ணாடி, இந்த மாதிரி ஏதாவது பீங்கான் பொருட்கள், பாலித்தீன் பேப்பர், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரித்து எடுத்துடணும். மட்கக்கூடிய கழிவுகளை ஒரு சாண கரைசல் தெளித்து மூடம் போட்டு 20 நாட்கள் வந்து நம்ம அந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அந்த சாண எரிவாய் கழிவு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். உலர்ந்த கால்நடை கழிவுகளை வந்து உடனடியாக நேரடியாக யூஸ் பண்ணிக்கலாம். மண்புழு உர படுக்கை வந்து எப்படி இருக்கணும்னா, கீழே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கணும், தரை வந்து ரொம்ப கடின தரையா இருக்கணும். ஏன் அப்படின்னா, மண்புழு வந்து தொலை போட்டு உள்ள போயிரும், வேகமா உள்ள போயிரும். அதே மாதிரி அது சத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறது வந்துட்டு கீழே அப்படியே அப்சர்ப் ஆகி மண்ணில் அப்சர்ப் ஆகி வீணா போயிரும். அதனால அடியில தரை வந்து கடினமா இருக்கணும், மேல வந்து கவர்டா இருக்கணும். அதாவது நேரடி சூரிய வெளிச்சம் இல்லாம மேல வந்து கவரா இருக்கணும், பட் காற்றோட்டமான இடத்துல இருக்கணும். எப்பயுமே மேல வந்து கவர் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு பிட்டு, பிட்டு அது வந்து நம்ம நிலத்துக்கு அடியிலையும் போடலாம். நிலத்தை வந்து குழி தோண்டி அதுக்குள்ள வந்து ஒரு கடின தரையை அமைச்சு அதுலயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்ல நிலத்துக்கு மேல தொட்டி அமைச்சும் நம்ம வந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். இல்ல உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா, ஏதாவது வீணா போன இடம் உங்களுக்கு அந்த இடத்தை நீங்க அதை எதுக்குமே யூஸ் பண்ணல அப்படின்னா, அந்த இடத்துல கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லையா என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னா, பாலித்தீன் பைகள் விற்குது. வெர்மி கம்போஸ்ட் பண்றதுக்குன்னு பாலித்தீன் பைகள் வந்து விற்குது. அந்த பைகள்ல வச்சு டெம்பரவரியா ஒரு இடத்துல போட்டுக்கலாம். அங்க போட முடியலையே எடுத்துக்கொண்டு போய் அந்த பாலித்தீன் பையை வேற இடத்துல வச்சு கூட நீங்க வந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நிலை வந்து சின்ன துண்டெல்லாம் மாத்தணும், கிளீன் பண்ணணும். அடுத்தது வந்து 20 நாட்கள் மூட வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 4வது தரையில போடணும். அதுக்கப்புறம் மண்புழு தயாரிச்ச பிறகு அது பிரிச்சு எடுக்கணும். அதாவது மண்புழுக்களையும் மண்புழு உரத்தையும் தனியா பிரிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மண்புழு உரத்தை சேகரிச்சு வைக்கணும். இதுதான் 4-5 நிலைகள். இப்ப வந்து மண்புழு உற்பத்தி முறைகள் நிழல் பாங்கான இடத்துல இருக்கணும். 20 நாட்கள் நம்ம வந்து மண்புழு உரத்துக்கு தேவையான கரிம கழிவுகளை வந்து ஒரு இடத்துல வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிட்டுன்னு சொல்ற அந்த குழிக்குள்ள நம்ம போட போறோம். அந்த குழி போடுறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஏதாவது ஒரு ஆர்கானிக்கா வேஸ்ட், இந்த ட்ரை அதாவது காய்ந்த புட்கள் அல்லது வந்து தென்னை கீற்று இல்ல ஏதாவது மண் இது மாதிரி அடியில ஏதாவது ஒண்ணு போட்டுடணும். தொட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீளம் வந்து எவ்வளவு தூரம் வேணா இருக்கலாம், பட் அகலம் வந்து 3 அடி, ஹைட் வந்து 2 அடி அளவுதான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ரொம்ப டெப்தாவும் போயிடக்கூடாது. ரொம்ப ஆழமா இருந்துச்சுன்னா கீழே போய் அதை சாப்பிட்டு எடுத்து திருப்பி திருப்பி விட்டு அதை நம்ம பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அகலமா இருந்தாலும் சென்ட்ரல் இருக்கிறது நம்ம வந்து திருப்பி விட முடியாது. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா, 2 அடி ஆழம், 3 அடி அகலம், நீளம் வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தொட்டியை வந்து நம்ம ரெடி பண்றோம். கீழே வந்து ஏதாவது ட்ரையா காய்ந்த இலைகளோ காய்ந்த புட்களோ அல்லது வந்து தென்னை கீற்றுகளோ போட்டுட்டு அது மேல வந்து 50% மக்கணும் பண்ணை கழிவு வந்து நம்ம அது மேல போடுறோம். அதுக்கு மேல வந்து மண்புழு விடுறோம். நம்ம நார்மல் தொட்டியா இருந்துச்சுன்னா ஒரு கிலோக்குள்ள வந்து 1000 புழு இருக்கு அப்படின்னா, அந்த 1000 புழுவை அந்த இதுக்குள்ள விட்டுடலாம். மேலாப்புல போட்டாலே போதும், இதுக்கு டக்குன்னு உள்ள போயிடும். இதுக்கு வந்து வெளிச்சம், சூரிய வெளிச்சம் அவ்வளவோ பிடிக்காது. ஸோ உள்ள போயிடும். உள்ள போயிட்டு அதை என்ன பண்ணும்னா, இந்த எல்லாத்தையும் சாப்பிடும். இது ஒன்னா சாப்பிட சாப்பிட மண்புழுடைய எச்சம் வந்து மேல குரண குரணையா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்துட்டே வரலாம். இல்ல நீங்க சின்ன தொட்டியா போட்டுட்டீங்கன்னா மொத்தமாவே எடுத்துக்கலாம். இப்ப எப்படின்னா, ஒரு தொட்டி இருக்கு, அந்த தொட்டில மக்குன உரம் போடுறோம், அதுல வந்து மண்புழு விட்டுட்டோம். இந்த மண்புழு விட்ட பிறகு நம்ம வந்து தண்ணீர் தெளிச்சுட்டே இருக்கணும். அதாவது காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, கிட்டத்தட்ட 60% வந்து தண்ணி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ட்ரையா இருந்துச்சுன்னா மண்புழுவால வாழ முடியாது. சோ 60% தண்ணி இருக்கணும். அது எப்படி பாத்தீங்கன்னா, எடுத்து மண்புழு உரத்தை புடிச்சு மண் வந்து பொலப்புலன்னு விழணும், பட் கையில வந்து ஈர இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஈர இருக்கிற மாதிரியே நம்ம பாத்துட்டு இருக்கணும். அதனால காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை நம்ம வந்து தண்ணி தெளிச்சுட்டே இருக்கணும். அதிகமா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கிளறி விடணும். அதாவது மேல இருக்கிறது மக்கிருச்சு அப்படின்னா கீழ இருக்கிறத அப்படியே மாத்தி விடும் போது இது எப்படி போகும்னா, ஆர்கானிக் வேஸ்ட் எங்க இருக்கோ அங்க எல்லாம் ஓடி ஓடி போய் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட சாப்பிட தீர தீர அவங்க கீழே போய்கிட்டே இருப்பாங்க. எங்க அதுக்கு உணவு கிடைக்குதோ அங்க போய் அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சோ அதுக்கு சாப்பிடுற மாதிரி நம்ம வந்து அந்த இடத்தை வந்து அது மெல்லமா கிளறி விடணும். கிளறி விடும் போது மண்புழு வந்து டேமேஜ் ஆகாம பாத்துக்கணும். டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு நாள் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கும். ஏன்னா இது நமக்கு சூழ்நிலை இல்லையாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அதோட நார்மலா மறுபடியும் அது ஆக்டிவிட்டிஸ் வந்து தொடங்கும். அப்புறம் எப்படி போடணும்னா, 60% ஈரமா இருக்கணும். அதாவது 1 மீட்டர் நீளம் மற்றும் 1 மீட்டர் அகலம் மற்றும் 0.5 மீட்டர் வந்து உயரத்துக்கு வந்து 2 கிலோ மண்புழு வரும். தட் இஸ் 1000 to 1500 புழுக்களை. அதாவது புழுவோட எண்ணிக்கையை வந்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வெயிட் பாக்குறப்ப ஒரு புழு வந்து மாறி மாறி வெயிட் இருக்கும். ஸோ எண்ணிக்கை வந்து சுமாராக 1000 to 1500 2000 புழுக்கள் வரல இருக்கும்.
இது காலையிலயும் மாலையிலும் தண்ணி தெளிக்க வேண்டும். இந்த மண்புழுவத்தை வந்து ஊற்றமேட்டுறலாம். ஊற்றமேட்டுறதுக்கு அசோஸ்பெர்லம் பாசோபெர்லம்

பாக்டீரியா இந்த மாதிரி உயிர் உரங்களை வந்து இதுல 20 நாட்களுக்கு அப்புறம் இதுல ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமான சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு கிடைக்கும். ஒரு டன் அளவிற்கு 1 கிலோ அசோஃபாஸ் பாசு பாக்டீரியா இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாம். மண்புழு வந்து எப்படி முதிர்ந்துருச்சு, இது எப்படி அறுவடை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மண்புழு உரம் ரெடியான பிறகு நமக்கு ஃபுல்லா நல்ல குறனையா நல்லா தெரியும். இன்னைக்கு அறுவடை பண்ண போறோம்னா 2 நாளைக்கு முன்னாடியே தண்ணி அடிக்கிறத வந்து நிறுத்திடணும். கொஞ்சம் ட்ரையா இருந்தாதான் இதை சீவு பண்ணுவாங்க, அதாவது ஜலிச்சு எடுக்கணும். ஜலிச்சு எடுக்கிறப்பதான் மண்புழு உரம் கிளையும், மண்புழுக்கள் அதோட முட்டைகள் எல்லாமே வந்து மேல அந்த ஜல்லடையில இருக்கும். அதுக்கு 2 வகையான ஜல்லடை, நார்மல் ஜல்லடையை வச்சுக்கலாம், இல்ல ரவுண்ட் ஷேப்ல இப்படி திருக திருக அப்படியே விழும் கீழே, அந்த மாதிரி ஜல்லடையை வச்சுக்கலாம். இப்ப உங்க வீட்டிலேயே நீங்க தொழுவரத்தை வந்து கொண்டு போய் உங்க வயலே இட போறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஜலிக்க தேவையில்லை. பெரிய புழுக்களை மட்டும் நம்ம வந்து எப்படி எடுக்கலாம்னா, பசுஞ்சாணம் இருக்கல, பச்சை கலர் இருக்க சாணத்தை வந்து அங்கங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இது எப்படி எடுனா இது சாப்பாடை தேடி தான் வரும். அதனால எல்லா

0: வந்து அங்கங்க வச்சிட்டீங்க அப்படின்னா இது எப்படி இருந்தா இது சாப்பாடை தேடி தான் வரும். அதனால எல்லா புழுக்கள் பெரிய புழுக்கள் எல்லாமே அந்த பசுஞ்சாணத்தை நோக்கி வந்துடும். ஸோ அந்த புழுக்களை மட்டும் நம்ம எடுத்து வச்சு அடுத்த தடவை போடுறதுக்கு வச்சுக்கலாம். மித்த அப்படியே மித்தது எல்லாத்தையும் உங்க வயல்லே இட்டுலாம். மேக்சிமம் உங்க வயலுக்கு நீங்க மண்புழு உரத்தை தயாரிச்சீங்கன்னா அப்படியே முக்கியமான நிறைய புழுக்களை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மித்தது அப்படியே சின்ன சின்ன மண்புழுக்கள் அதோட முட்டைகள் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் போட்டீங்கன்னா உங்க நிலம் வந்து நல்ல வளமான மண்ணா மாறும். இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா நம்ம என்ன மூலப்பொருள் போடுறோமோ அதுக்கு தகுந்தாற் போல சத்துக்கள் வந்து வேறுபடும். நார்மலா நம்ம சத்துக்கள் சொல்றது வந்து கரிமச்சத்து ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் சொல்றது 9.5 to 11.8% இருக்கு. தலைச்சத்து 0.5 to 1.5% இருக்கு. மணிச்சத்து 0.1 to 0.3%. சாம்பல் சத்து இருக்கு. சோடியம் இருக்கு. கால்சியம் மெக்னீசியம் சத்து இருக்கு. தாமிரம் அதாவது காப்பர் இரும்பு சத்து ஜிங்க் சுத்தநாகம் மற்றும் சல்பர் கந்தக சத்து எல்லா சத்துக்களுமே அதிகமா இருக்கு. அது இல்லாமல் நிறைய அமினோ அமிலங்கள் இருந்து எல்லாமே பயிருக்கு தேவையான எல்லா ஊக்கிகளுமே அதுல இருக்கும். இது எப்படி சேமிக்கணும்? இப்ப வந்து மண்புழு உரம் தயாரிச்சிட்டோம். இப்ப வந்து நம்ம மார்க்கெட் பண்றோம் அப்படின்னா இந்த மண்புழு உரத்தை இன்னைக்கு நம்ம போட போறதில்ல, கொடுக்க போறதில்ல, பேக் பண்ணி அனுப்ப போறதில்ல அப்படின்னா ஒரு நிழலான இடத்துலதான் அதை வந்து நம்ம வந்து குமிச்சு தான் வைக்கணும். எல்லாத்தையும் ஜலிச்சு ஒரு இடத்துல நிழலான இடத்துல வந்து குமிச்சு வைக்கணும். அந்த குமிக்கும் போது அதுக்கு வந்து 40% வந்து ஈரப்பதம் இருக்க மாதிரி சூரிய ஒளி படாதவாறு இருக்கணும். இல்லைன்னா அதுல இருக்க நியூட்ரியன்ட்ல லாஸ் ஆயிரும், இந்த சத்துக்கள்லாம் குறைஞ்சிரும். சோ இன்னைக்கு நீங்க பேக் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னா இன்னைக்குதான் அதை வந்து பேக் பண்ணணும். முத நாளே பேக் பண்ணி வச்சிருந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் அனுப்பக்கூடாது. அப்படின்னா நியூட்ரியன் வந்து நிறைய சத்துக்களை வந்து அதிகமா வேஸ்டா போயிடும். அதனால எப்ப நீங்க அனுப்ப போறீங்க, பேக் பண்ணி அனுப்ப போறீங்க அப்படின்னா இது வந்து அப்பதான் நம்ம வந்து பேக் பண்ணணும், பையில நிரப்பி அனுப்பணும். மண்புழு உரத்தின் நன்மைகள் பார்த்தோம்னா மற்ற உரங்களை விட மண்புழு உரத்துல அதிகமான சத்துக்கள் இருக்கு. இதுல அதிக நுண்ணுயிர் சக்தி இருக்கு. இப்ப வந்து ஹியூமஸ்ங்கிற அந்த ஒரு ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும் போது பாஸ்பரஸ் மணி சத்து வந்து எப்பயுமே மண்ல வந்து ரொம்ப இறுகப்பட்டு இருக்கும், பயிரால எடுக்கவே முடியாது. இப்ப மண்புழு உட போடுறப்ப அந்த பாஸ்பரஸ் வந்து லூஸ் ஆகும், கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் பாஸ்பேட் எல்லாம் அதனால அப்படி லூஸ் ஆனா அந்த மணிச்சத்து வந்து ஈஸியா கிரகிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதனால வந்து சத்துக்களும் அதிகமாகும், மண்ல இருக்க சத்துக்களும் வந்து அதிகமா நமக்கு கிடைக்கும். மண்ல காற்றோட்டம் அதிகமா இருக்கும். நிறைய அதாவது மண்புழு மட்டும் இல்ல, மண்ணுக்குள்ள லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் சொல்ற நம்ம கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு நுண்ணுயிரில் இருக்கு, அதுவும் அதிகமாகும். இப்ப வந்து நீங்க ஆர்கானிக் ஃபார்மிங் போறும்போது இதெல்லாம் தான் வந்து நன்மைகள் செய்யும் நிறைய விஷயங்கள் வந்து மண்ல இருந்து நமக்கு கிடைக்கும். அதனால நிறைய சத்துக்கள் இருக்கும். அசோஸ்பியர்லாம் பாசோபாக்டீரியல் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப நம்ம அவுட்ரமேட்ரி போடுறோம்ல மண்ணுக்குள்ள போயிட்டு அது வந்து ஜியோமெட்ரிக்லாம் மல்டிப்ளை ஆகும். அதனால 1, 4, 16 அப்படி மல்டிப்ளை ஆகி நிறைய ஆனோம்னா அது என்ன பண்ணும், காற்றுல இருக்க தலைச்சத்தை வந்து கிரகிச்சு பயிருக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ பயிர்களுக்கு வந்து நிலத்துல இருந்து நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்கும், இந்த உரத்துல இருந்து நிறைய சத்துக்கள் கிடைக்கிறப்போ பயிர் வளர்ச்சி வந்து அபரவிதமா இருக்கும். இந்த மண்புழு உரம் வந்து எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து 5 டன் அளவுக்கு வந்து நம்ம பரிந்துரை செய்யறோம். அதே மரங்கள் அப்படிலாம் பாத்தீங்கன்னா தென்னை மரம் வாழை மரத்தெல்லாம் ஒரு மரத்துக்கு 5 கிலோ. இதுவே வந்து நீங்க தொட்டியில வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா இதுல மண்ணு போடுறீங்களா அதுல 40% வந்து இந்த மண்புழு உரத்தை நம்ம வந்து போட்டு அது கூட மண்ணை கலந்து அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து வளர்க்கலாம். எப்பயும் மண்புழு இடவுறப்ப கொஞ்சம் உள்ள தள்ளி போடணும். மேலாப்புல போட்டீங்கன்னா நியூட்ரன் லாஸ் ஆயிரும். அதனால கொஞ்சம் குழி பண்ணி அதுக்குள்ள மண்புழு உரத்தை வந்து நம்ம போடணும். மண்புழுக்கும் வந்து எதிரிகள்லாம் நிறைய பேர் உண்டு. அவங்க யார் அப்படின்னா பறவைகள், பாலுட்டிகள், ஊர்வனை, எலிகள், குண்ணிகள், கரையான்கள், எறும்புகள், வண்டுகள், சிலந்தி, பூரான், நத்தை இவெல்லாம் நம்ம யோசிச்சு மாட்டோம். இவங்கெல்லாம் கூட மண்புழுக்கு வந்து எதிரியா இருக்கும். முக்கியமா எறும்பு அதிகமா இருக்கும். எனவே மண்புழு வளர்ப்பு போது அது வந்து ஈரமா இருக்கிறப்போ நிறைய இந்த மாதிரி எதிரிகள்லாம் வருவாங்க. அவங்கள வந்து கரெக்டா கட்டுப்படுத்தி தொட்டி சுத்தி நிறைய எறும்பு மருந்து போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து போட்டு அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். இவ்வளவு நேரம் நான் வந்து மண்புழு உரத்தை பத்தி பேசியிருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட போன் நம்பர் 9894398840. நொதுடா சொல்றேன் என்னோட நம்பரை 9894398840. இந்த விதமான தகவலுக்கு நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி.
1: மண்புழு உரம் தயாரிக்கிறது அப்படிங்கறதே மண்புழுக்களை பயன்படுத்தி உரம் தயாரிக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான முறை அப்படின்னே சொல்லலாங்க. நம்மளோட விவசாய நிலத்துக்கு மண்புழு உரம் இடுறது மூலமா மண்ணோட கட்டமைப்பு அப்படிங்கறது மேம்படுது. அது மட்டும் இல்லாம நீண்ட காலத்துக்கு நம்மளோட நிலம் வளமானதா இருக்கிறதுக்கு பெரிதும் உதவியா இருக்கு இந்த மண்புழு உரம். நம்மளோட நிலம் வளமானதா இருக்கிறதுனால செயற்கை ரசாயன உரங்களோட பயன்பாடு குறைக்கப்படுது. மண்புழுக்கள் அப்புறம் பிற மக்கும் கழிவுகளை பயன்படுத்தி மண்புழு உரம் எப்படி தயாரிக்க

0: பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா இதுவரைக்கும் எடுத்து சொன்னாங்க. நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே நளினி அவங்க. விவசாயிகளே, இவர் சொன்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீங்களும் மண்புழு உரம் தயாரித்து பயிர்களுக்கு இட்டு அதிகப்படியான மகசூலை பெற்றிடுங்களேன்.
1: நிகழ்ச்சியில் இனி
0: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழி பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கரூர் பண்டுதாகாரன் புதூரில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெள்ளாடு வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் இறைச்சி உற்பத்திக்கான வெள்ளாடு இனங்கள், சிறந்த வெள்ளாடுகளை தேர்வு செய்தல், வெள்ளாடுகளுக்கு கொட்டகை அமைத்தல், தீவன பயிர் உற்பத்தி, தீவன மேலாண்மை, குறைந்த செலவில் வெள்ளாடுகளுக்கு தீவனம் அளித்தல், மரபுசாரா தீவனங்கள், இனப்பெருக்க மேலாண்மை, குட்டிகளை பராமரித்தல், வெள்ளாடுகளை தாக்கும் நோய்களும் அவற்றின் தடுப்பு முறைகளும், குடற்புழு நீக்கம், தடுப்பூசி, உயிரியல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், வெள்ளாடுகளுக்கான மூலிகை மருத்துவம், பண்ணை பொருளாதாரம் ஆகிய தலைப்புகளில் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் பயிற்சி நடத்தப்பட உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள், கால்நடை பண்ணையாளர்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முன்பதிவு செய்பவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் விவரங்களுக்கு 7339705703 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நாளை இரவு 7:25 உழவர் உலகத்தில் பூச்சிக்கொல்லிகளை பாதுகாப்பாக பயன்படுத்தும் முறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறும்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுகளை புதுடெல்லியில் நாளை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் இசைக்கலைஞர் ராஜம், திரு கே டி தாமஸ் உள்ளிட்ட 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்படுகிறது. இதில் மறைந்த ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா, கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் ஆகியோருக்கு மரணத்திற்கு பிந்தைய விருதுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் நடிகர் மம்முட்டி, பிரபல டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர் ராமசாமி பழனிசாமி, ஈரோட்டைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு மயிலானந்தன் உள்ளிட்ட 13 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளையும், நடிகர் மாதவன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, எழுத்தாளர் சிவசங்கரி, முன்னாள் தமிழக அமைச்சர் திரு ஹெச் பி ஹண்டே உள்ளிட்ட 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்படுகின்றன. குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு புதுடெல்லியில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியா வந்துள்ள நிலையில் ஜப்பானின் தொஷிமிட்சு நாளை இந்தியா வருகிறார். பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கவும், இந்தோ பசிபிக் மண்டலத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை இந்தியா நடத்துவது குறிப்பிடத்தக்கது. மத்திய வர்த்தகம்

மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நாளை கனடா செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னி, வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு செயல்முறைகள் மற்றும் மாணாக்கர் எதிர்கொள்ளும் கட்டணம் தொடர்பான சிக்கல்களை தீர்க்கும் வகையில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுடெல்லியில் இன்று சந்தித்து கலந்துரையாடினார். முன்னதாக எந்தவித தொழில்நுட்ப கோளாறுமின்றி மறு மதிப்பீடு நடைபெறுவதை உறுதி செய்ய சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் பேராசிரியர்களை கொண்டு வல்லுநர் குழுவை நியமிக்க திரு பிரதான் உத்தரவிட்டுள்ளார். கோவை சூலூரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதியளித்துள்ளார். சிறுமியின் குடும்பத்தினரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இன்று ஆறுதல் கூறிய அவர் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து தர உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்த சிறுமியின் இல்லத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திருச்சி செவிலியர் மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் தவறு நடந்திருப்பது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் உயர்மட்ட குழு அடுத்த 2 நாட்களில் அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இரவு நேர மின்வெட்டை தடுக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு சி டி நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்தடையின் போது அலட்சியமாக செயல்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் சென்னை மத்திய புழல் சிறையில் அமைச்சர் இன்று ஆய்வு செய்தார். சிறைக்குள் போதைப் பொருட்கள் கொண்டு செல்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பள்ளி மாணாக்கருக்கு வழங்கப்படும் இலவச சீருடைக்காக 110 லட்சம் மீட்டர் துணி தயாரிப்பு செய்து 3 கட்டமாக பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி இன்று நடைபெற்றது. கீழ்ப்படிதல், நடை, பாவனை, கட்டளைகளை நிறைவேற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் சிறந்த திறனை வெளிப்படுத்திய நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தஞ்சை, புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திருச்சி மாவட்டத்தில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் கோடை வெப்பம் தணிந்து மக்கள் சற்று மகிழ்ச்சியடைந்தனர். கொல்கத்தாவில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் டெல்லி கேபிட்டல்ஸ் சற்று முன் 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 43 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக மும்பையில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இண்டியன்ஸை 30 ரன் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 8:06. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது 80-90களில் வெளிவந்த பாடல்கள் உலாவரும் இரவு இசை இனிமை. நேயர்களோட நெஞ்சாங்கூட்டில் எப்போதுமே ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய 80-90களில் வந்த பாடல்களை நேயர்களே உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க தொட்டு வர வேண்டிய எண்கள் 0431-246-102. நிகழ்ச்சியில் முதல் முறையாக பங்கேற்கும் நேயர்கள் 0431-240-102 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம்.

இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி ஒலிக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடியது இந்திரா படத்திற்காக.

0: இன்னிசை மழையாய் இது இரவு இசை இனிமை. நேரம் 8:12. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இப்போ இணைந்து தன்னோட விருப்ப பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: சொல்வது யாருங்க?
1: திருச்சி கருமண்டபம் மேலவிடம் ஜெனவிய மலை.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: வெளியில நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க.
0: அப்படியா, சந்தோஷம். குளிர்ச்சியா இருக்கா?
1: குளிர்ச்சியா இருக்கு.
0: சரி சரி, அப்படியே அதே சந்தோஷத்தோட எல்லார் மனமும் குளிர்ற மாதிரியான ஒரு பாடலை கேளுங்க.
1: தாய்க்கு ஒரு தாளாட்டு படத்துல இருந்து, காதலா காதலா கண்களால் என்னை, அந்த பாட்டு கூட.
0: ரொம்ப நன்றிங்கய்யா அழைத்தமைக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: 80-90களில் நேயர்களோட மனம் தொட்ட பாடல்கள் தான் உலா வந்துட்டு இருக்கு. இது இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த பாடலாக நாம் கேட்க போகிறது எந்த பாடல், அதை கேட்டு காத்திருக்கும் நேயர் யாரு? வருக. வணக்கம். வணக்கம்
1: சார். நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: ஆண்டனி சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: அண்ணா நகர் முதல் தேர்தல் சார் திரைப்படம், அது மலேசிய வாசிதன் அண்ட் வாணிஜம் பாடல் ஆரம்பி.
0: வணக்கம் சொல்லுங்க. நீங்க பேசுறது சரியாவே கேட்கல. இருந்தாலும் அண்ணாநகர் முதல் திருப்படத்தில் மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் பாடியிருக்கக்கூடிய அந்த பாடல் அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சது. நீங்கள் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: நேரம் 8:23. நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை. இந்த இனிமையான இரவு பொழுதுல அடுத்த பாடலா நாம கேட்க போறது எந்த பாடல்? அதை கேட்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அறிவிப்பாளர் யோகநாதன் ஐயா அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இணைவது மலைக்குடி பட்டி சண்முகம் திருச்சியில குழுவுடன் மழை பெய்ஞ்சு ரொம்ப ஜில்லு இருக்கும் எல்லாருமே. அந்த மகிழ்ச்சியோட எனக்கு ஒரு பாடல் வந்து கண்ணில் தெரியும் கதைகள். அதுல நானொரு பொண்ணு பாட்டை இந்த இனிய இரவுல இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில காட்டுல தவற விழுந்தா 102.1 வழியா அனைத்து இதயங்களை தொடர்த்தால் வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளத்துக்கு நெஞ்சாமை இதயம் பூரித்த பல கோடி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கய்யா. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: 8:30 ஆக போகிற இந்த நிமிஷத்தில் நாம் கேட்டுட்ருக்கோம் இரவு இசை இனிமை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். 80-90களில் வந்த பாடல்கள், நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-1121, அறிமுக நேயர்கள் 0431-240-1121 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவளம் தேவேந்திரன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து மச்சான பாத்தீங்களா படம், அதுல வந்து இயேசுதாசும் பி சுசீலா அம்மாவும் பாடியிருப்பாங்க, மாம்பூவே திருமைனாவே நாம் மச்சானின் பச்சை கிளினு. நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல். அதனால அது கிளைமேட்டுக்கு பாடல்தான் நேர்களுக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க.
0: ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுக்காக நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் 8:34. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம் வருக.
1: வணக்கம் சார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்போட்டை வட்டம் புதுநகர்ந்து முத்து பேரன் சார்.
0: புதுநகர் முத்து சொல்லுங்கய்யா, எப்படி இருக்கீங்க, என்ன பாடல் வேணும்?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கலா?
0: நல்லா இருக்கும்.
1: எனக்கு வந்து சார் பாய்கராஜ் நடித்த மௌனகிரங்கள் என்ற படத்துல மூக்குத்தி பூ மேலே என்ற பாடல்.
0: ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க கேட்ட பாடல் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்கள்ல.

0: இரவு இசை இனிமே கேட்டுட்ருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் 8:39 நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் மேலசிந்தாவணியிலிருந்து ஈஸ்வர் பேசுகிறேங்க சார்.
0: ஈஸ்வரி சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பாட்டி சொல்லை தாட்டாதுலேருந்து டெல்லிக்கு ராஜானால பாட்டி சொல்லை தாட்டாத பாடல் வேணும்.
0: அருமைமா, ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு.
1: நன்றிங்க சார்.

0: 3 நிமிடம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கேட்டிணைஞ்சிருக்கோம் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் கோவாகமலை வடசேரி மணிமாறன் டைலர்.
0: மணிமாறன் ஐயா சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: எனக்கு வந்து பொன்மணித்துல இருந்து பொட்டு வச்சிருக்காங்க.
0: அருமையான பாடல், நன்றிங்க ஐயா அழைத்தமைக்கு.
1: ஓகே சார்.
0: நீங்க கேட்ட பாடல் பொன்மணச்செல்வன் படத்திலிருந்தார்.

0: 8:48 நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. இப்ப நிகழ்ச்சியில இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். இரவு இசை இனிமையில் இணைவது திருச்சி காஜாப்பட்டு ரசி பசன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க ஐயா, சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா,
1: என்கிட்ட பேசுனால பெரிய சந்தோஷம் தான் சார்.
0: சரிங்க சரிங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: படம் வந்து அன்னக்கிளி.
0: அன்னக்கிளி வந்து 1976 வந்தது. நம்ம 1980களுக்கு அப்புறம் தானே சொல்றோம், 80-90களில் வந்து. சொல்லுங்க.
1: இளமை காலங்கள். அதுல இருந்து என்ன பாட்டு தான் சொல்லுங்க சார்?
0: இளமை காலங்கள்ல இருந்து எந்த பாடல் கொடுத்தாலும் பரவாயில்லைங்கிறீங்களா? சரி, வாங்க பாடி வந்ததோர் ஞானம் கேப்போமா
1: கானம். சரிங்க சார்.
0: நன்றிங்க ஐயா.
1: நன்றி சார்.

0: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் காலம் வென்ற அந்த காலத்து பாடல்களை நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக கேட்கலாம். முதலலை வரிசை நேயர்கள் ரவிவாசரி அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் பண்டிட் ஹரசங்கர் பட்டாச்சாரியா அவர்களின் சிதார் இசை கேட்கலாம். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியுடன் நிறைவான நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க
1: சார்? நாங்க ஆலம்பகத்துல இருந்து மேரி பேசுறேன் சார்.
0: மேரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நீர் ரயண படத்துல இருந்து பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கு, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: ரொம்ப நன்றிங்கம்மா, உங்களுக்காக நீங்க கேட்ட பாடலே போட்டுடலாம். ஹரிணி அருண்மொழி குரல்கள்ல.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. நேயர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் தொடர்வது நியூஸ் அட் நைன். நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்து ஆகாஷ்வாணி போட்காஸ்ட். பிரசார் பாரதியின் மேனாள் துணை தலைமை இயக்குனர் மிதாலி சாட்டர்ஜி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.

0: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
1: சிலருக்கு இசை பிடிக்கும்,
0: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
0: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
1: தோறும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
0: திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக
1: உங்களது விருப்ப பாடல்

0: பிரச்சனை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
1: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
0: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரைக்களஞ்சியம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.

வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: வானொலி நிகழ்ச்சிகளின் முத்தாய்ப்பு,
1: நேர்களின் நெஞ்சங்களில் பிரமிப்பு,
0: தலைமுறை கடந்த ரசிகர்களின் வரவேற்பு,
1: பண்பலை 102.1 வசந்த அழைப்பு.
0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு
1: பண்பலை 102.1 நேர்களுக்காக நேர்களால்.
2: பண்பலை தரும் வசந்த அழைப்பில் நாளை வேளாண் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மேனாள் முதன்மையர் முனைவர் பே பாண்டியராஜன் அவர்கள் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். பிளஸ் டூ முடிச்சுட்டு வேளாண் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் நாளைய வசந்த அழைப்பில். ஒன்பது மணி 49 நிமிடம் இனிய ராகம் கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

நேர்களே, அடுத்து நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் ரவிவாசரியா அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் பண்டிட் ஹர சங்கர் பட்டாச்சாரியா அவர்களின் சித்தாரிசையை கேட்கலாம். நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே இன்று வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் காலம் என்ற பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது நேயர்களின் அபிமான ஞாபகம் வருது. காலம் என்ற பொற்கால இசைகள் தான் நம்ம கேட்க போறோம் நேயர்களோட விருப்பப்படி. இன்று வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப் எண் 9038 546 102.1. இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய விருப்ப பாடல், இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஊர், இதை நீங்க குரல் பதிவாக பதிவு பண்ணி அனுப்பலாம் அல்லது தட்டச்சு செஞ்சும் எங்களுக்கு அனுப்பலாம். அனுப்புனீங்க அப்படின்னா நீ உங்களுடைய விருப்ப பாடல் நம்மளுடைய வானொலியில ஒலியுலா வரும். நிகழ்ச்சியில முதல் பாடல் வருது ராஜி ரமேஷ் நங்கவரம் இவங்களுடைய விருப்ப பாடல் பெரிய இடத்து பெண் படத்திலிருந்து.

10:05. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். ஞாபகம் வருது, உங்களுடைய விருப்ப பாடலையும் எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் வழியாக அனுப்பலாம். அந்த பாடலை நம்ம வானொலியில கேட்கலாம். அதற்கான எண் 938-546-102-1. சரி, அடுத்த பாடலை நாம எந்த பாடலை கேட்க போறோம், யார் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் அப்படின்னு பார்த்தோம். மலைக்கோட்டையிலிருந்து மாலத்தி கேட்டிருக்காங்க. பட்டணத்தில் பூதம் படத்துல கண்ணில் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், அவர்களுடைய விருப்ப பாடல் இதோ.

0: நேரம் 10:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காற்றலைகளில் தவழ்ந்து கொண்டிருப்பது ஞாபகம் வருது. அடுத்த பாடல் மாயா பசார் படத்துல கல்யாண சமையல் சாதம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சிறுகாம்பூர் குறிஞ்சி நகர் ஆர் கிட்டு மதியழகன், இவருடைய விருப்ப பாடல் இதோ.
1: கல்யாண சமையல் சாதம்.

0: நேரம் 10:13. ஞாபகம் வருது கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்து குரல் பதிவு மூலமா தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர்.
1: திருச்சி ஆகாசவாணியில் பணிபுரியும் அனைவருக்கும் இரவு வணக்கம் சொல்லிக்கொள்வது ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன். அத்துடன் இணைந்து
2: ஸ்ரீ சுந்தரராஜன். இப்பாடலில் கருத்துக்கள் எனக்கும் மிகவும் பிடிக்கும்.
1: அவரும் நானும் கேட்க இருக்கும் பாடலின் படம் அரச கட்டளை. அப்படத்தில் வரும்
2: வேட்டையாடி விளையாடு விருப்பம் போல உறவாடி வீரமான நடை போடு நீ வெற்றி என்னும் கடலிலாடு நீ வெற்றி என்னும் கடலிலாடு.
0: நன்றிங்கய்யா, நீங்க கேட்ட அந்த பாடல்.

நேரம் 10:20. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருது அடுத்த பாடல், அவன்தான் மனிதன் படத்தில் அன்பு நடமாடும் என தொடங்கக்கூடிய அற்புதமான பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சென்னை அந்தோனிராஜ் அவருடைய விருப்ப பாடல் இதோ.

0: அவன்தான் மனிதன் படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டோம். 10:25 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்
1: வணக்கம். நான் ராமகிருஷ்ணன் குமாரமங்கலம் வெங்கடேஸ்வர நகரிலிருந்து பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் லட்சுமி கல்யாணத்தில் என்ற படத்தில் பிருந்தாவனத்திற்கு வருகின்றேன் என்ற பாடல் பி சுசீலா பாடியது. எனக்காகவும் என் குடும்பத்தினருக்காகவும் ஒளிபரப்பும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்கய்யா. உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

நேரம் 10:29. ஞாபகமிருதி நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வர இருக்கு. எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்துல நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திருச்சிராப்பள்ளி செந்தில். இவருடைய விருப்ப பாடல் இதோ.

நேரம் 10:36. ஞாபகம் வருதே கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருது பழனி அப்படிங்கிற திரைப்படத்தில் ஆரோடும் என தொடங்கும் பாடல். இந்த பாட்டு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் அம்மாபாளையம் மோகன்தாஸ். இவருடைய விருப்ப பாடல் இதோ.

நேரம் 10:42. ஞாபகம் வருதே கேட்டணிஞ்சிருக்கோம். காலத்தை வென்ற பாடல்கள் அப்படியே நம்மளுடைய கண் முன்னே வந்து போயிட்டுருக்கு. அந்த வகையில் அடுத்த பாடலாக என்ன வரப்போகுது

0: நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூரிலிருந்து ஜோஸ்பின். எனக்கு பிடித்த பாடல் இதோ இதோ நெஞ்சிலே ஒரே பாடல். படம் வந்து வட்டத்துக்குள் சதுரம். நன்றி.
1: நன்றிம்மா. உங்களுடைய விருப்ப பாடல் இதோ.

0: நேரம் 10:46. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே கேட்டணிஞ்சிருக்கோம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போவுக்கு வணக்கம். இனிய இரவு வணக்கம் கூறி ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பிரியா செந்தில்குமார். விரும்பி கேட்ட பாடல் வீரபாண்டிய கட்டபொம் படத்திலிருந்து, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, என்னை கண்டு மௌனமொழி பேசுதே. அந்த பாடலை எனக்காகவும் என் குடும்பத்தாருக்காகவும் ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றிமா, நீங்கள் கேட்ட அந்த பாடல் உங்களுக்காக.

0: நேரம் 10:52. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்.
1: திருச்சி பண்பலைக்கு இரவு வணக்கம் சார். படம் அத்தையா மாமியா. பாடல் நான் பெத்த மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா. இந்த பாடலை ஒளிவருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் காரைக்காலிலிருந்து ராமலிங்கம். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி சார். நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

போச்சு வேலை கட்டவே.

ஞாபகம் வருது நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் திரிசூலம் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தோகைமலை ராக்கம்பட்டி பழனிசாமி.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஞாபகம் பருதே. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கேட்டு ரசித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லோகநாதன்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 11 மணி. திருச்சி வானொலியின் மத்திய அலை 900 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 5:45 நிகழ்ச்சிகள் தொடங்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை அதிகாலை 5:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: இன்றைய மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். உறவுகள் ஒரு தொடர்கதை. அந்த தொடர்கதை எப்பொழுதும் நம்முடன் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, இதோ இந்த இரவு வேளையில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய போல பாடலை கேட்கலாமா? கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அவள் அப்படித்தான் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ நேர்களாகிய உங்கள் உறவுக்குள் இந்த உறவுகள் தொடர வேண்டுமா?

ஆம் நேயர்களே, உறவுகள் என்பது ஒரு தொடர்கதை என்று சொல்லிவிட்டோம் அல்லவா? அந்த உறவுகளில் இந்த உறவும் ஒரு முக்கியமான உறவு அல்லவா? கண்டசாலா பாடியுள்ள பாடல் இது. அன்பு சகோதரர்கள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற பேஸ்புக் பக்கமாக வாங்க நாங்கள் பதிவிட்டு வந்த போஸ்டுக்கு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுவனியும் பி சுசிலா பாடியுள்ள பாடல். பாடல் வாலி, இசை இளையராஜா. தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து இதோ இந்த உறவை சொல்லும் பாடல்.

இசையோடு இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் அடுத்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் பாடல். குரலில் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் படிக்காதவன் படத்திலிருந்து இதோ அந்த உறவை சொல்லும் உன்னதமான இன்னொரு பாடல்.

இந்த இரவு வேளையில் சுகமான ராகங்கள் உங்களுக்காக இசைத்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்து வரும் பாடல் பாம்பே படத்திலிருந்து சித்ரா பாடியுள்ள பாடல், வைரமுத்து ஏற்றி ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் ஒலிக்கின்றது. இதோ இந்த தலைவி அந்த தலைவனை எதிர்பார்த்து பாடும் இசை உங்களோடு பாடும்போது நீங்களும் பாடலாமே, எப்படி?

0: இசையின் வசமாகா இதயம் ஏது? இதோ இந்த தலைவியின் பேச்சை கேட்டு தலைவன் சென்றானா, அல்லது தலைவன் எப்படி அவளை வாழ்த்தி பாடுகிறான்? இதோ குணா படத்திலிருந்து கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கின்றது.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

நேரம் 11:31:50. விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். என் அன்பை சொல்ல என் பாடல் உனக்கு மனம் வீசுமா? இந்த பூவை கொடுக்கும்போது அரியரன் பாடியுள்ள பாடல் இது. ரவிசங்கரார் ஏற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் சூரியவம்சம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

ராகங்கள் மீட்டிட இதமான நேரம் இது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து. இதோ இந்த இசையும் உங்கள் உறக்கத்திற்கு உத்தரவாதமா என்ன?

நிகழ்ச்சியில் அடுத்து டி இமான் இசையமைப்பில் மதன் கார்கி இயற்றி சித் ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல் இது. டெடி படத்திலிருந்து ஒலிக்கின்றது. தனிமையிலே இனிமை காண முடியுமா இந்த இரவு வேளையில்?

இசையை ரசித்துக்கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களும் விமர்சனங்களையும் விவித் பாரதி தமிழகம் 102.3 பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முகநூல் வழியே. அந்த வகையில் யார் யார் பதிவிட்டிருக்கிறார்கள் என்று வாசிக்கலாமா அல்லது சுவாசிக்கலாமா? புஷ்பவள்ளி என்ற அன்பினேய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், அல்லி நகரம் எஸ் மகாதேவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என்று சொல்லியும், சரவணன் அழகுமணி திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். கார்த்திகேயன் சுப்பிரமணியம் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் என சொல்லியிருக்கிறார்கள். நாமக்கல் செல்வராஜர் அவர்களும் இனி இரவு வணக்கம் என சொல்லியிருக்கிறார்கள். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் அனைவருக்கும் வணக்கம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரா என சொல்லியிருக்கிறார். அடுத்து முத்துக்குமார் என்ற அன்பு நேயர் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் அவர்கள் உறவுகளின் பெருமை சொல்லும் பாடல்களை வழங்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். முள்ளக்காடு பாவு என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். தியாகநாயநகர் ரங்கராஜன் என்ற அன்பு நேயரும் உறவுகள் தொடர்கதை என சொல்லி நல்ல தொடக்கம், தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை என சொல்லியிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் இரவு வணக்கம் நண்பரே என சொல்லியிருக்கின்றார். பூவை அசோக்குமார் அவர்களும் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கிறார். அரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து

முத்துக்கு முத்தாக பாடல் மிகவும் அருமை. அன்பு அறிவிப்பாளர்களுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். கலீல் அகமது அவர்களும் சூப்பர் எக்ஸலன்ட் குட் ஜாப் என பதிவிட்டிருக்கின்றார். வழக்கம் போல விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற நுண்ணியர் ஒரு விளம்பர பதாகையை பதிவிட்டிருக்கின்றார், வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அதே போல ஆரணி சம்பரவாயநல்லூர் அர்ஜுனன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ஏமலதா வெரி நைஸ் என சொல்லியிருக்கிறார். அவர்களைத் தொடர்ந்து அட்டாளை சேனை பௌசில் அவர்களும் ஹாய் அன்புடன் என பதிவிட்டிருக்கின்றார். அடுத்தது திருமணிசை அஸ்வினி ராகராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், வணக்கம் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். நேயர்களே, அடுத்து வரும் பாடல் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து ஸ்ரேயா கோஷலுடன் இணைந்து பாடியுள்ள பாடல். பாடலை இயற்றியவர் விவேக். மெர்சல் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. உறவுகளின் உன்னதம் என்று சொல்லும்போது இந்த உறவுக்குள்ளும் ஒரு பந்தம் இருக்கும் அல்லவா? அந்த பந்தம் உயிராயிருக்கும்போது இப்படித்தான் இசையாயிருக்குமோ?

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் அன்பு நேயர்களே. நிகழ்ச்சியில் நிறைவாக அரியரன் தேவன் வி பிரசன்னா பாடியுள்ள பாடல், பாடல் இயற்றியவர் தாமரை, இசை ஹாரிஸ் ஜெயராஜ். வாரணம் 1000 படத்திலிருந்து இதோ இந்த கோடைக்காலத்தில் பெய்யும் மழையானது உங்கள் மனதில் பெய்யட்டும் என்று சொல்லி இதோ இசையோடு ஆர்ஜே பீட்டர் விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, அன்பு நேயர்களுக்கு வணக்கம்.
3: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். அன்பு நேயர்களே, இதோ இப்பொழுதிலிருந்து 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: காற்றின் மொழி.

தாத்தா ஜொல்லு தரக்கடுதான்.

0: எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.
1: எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மகத்துவம் உண்டாகணும், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்னை நாளும் வளர்க்கணும்.

அக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி. ஏண்டா

என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது, வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடுறா.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாடாதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் என்ன நீ ரேக்காதே போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது இன்னிசு இரவில். நேரம் 4:30. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். தொடர்ந்து எம்எம் தண்டபாணி தேசியர் பாடியுள்ள பாடல், பாபநாசம் சிவன் கொத்தமங்கலம் சுபு இயற்றிய பாடல், இசை எம்டி பார்த்தசாரதி எஸ் ராஜேஸ்வரி ராவ். நந்தனார் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

நிகழ்ச்சியில் அடுத்து திருவருட்செல்வர் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல் கண்ணதாசன் இயற்றி கே வி மகாதேவன் இசையமைப்பில்

நிகழ்ச்சியில் நிறைவாக திருநீலகண்டர் படத்திலிருந்து எம் கே தியாகராஜர் பாகவதர் பாடியுள்ள பாடல், பாடலை ஏற்றி இசையமைத்தவர் பாபநாசம் சிவன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம்.
2: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்,
1: மேலுக்கோவையா பவுளிராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. கண்டச்சாப்பு தாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடு சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாதலோலுடை ராகம் கல்யாண வசந்தம், ரூபக தாளம் தியாகராஜர் கீர்த்தன்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்.

0: நேரம் 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் எண்ணிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் பாடியவர் டாக்டர் எம். பாலமுரளி கிருஷ்ணா.